சிலுவையினாலே நம்மை குணமாக்கி இருக்கிறார். சிலுவையில் ஏற்பட்ட தழும்புகளினாலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். வியாதி நம்மிடத்துல அணுகுவது இல்லை, வாதை நம்மிடத்துல அணுகுவது இல்லை. இது யாவும் நம்மிடத்துல இருக்க முடியாது. நம்முடைய சரீரத்துல வியாதிகள் இருக்க முடியாது. அது பாவத்தினுடைய விளைவோ சாபத்தினுடைய விளைவோ, அதை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு இருக்கிறார். அதனால நம்முடைய சரீரத்துல இருக்க முடியாது என்கிற அந்த சத்தியமே நம்மளுக்கு விடுதலையை தரும். அப்போ தேவன் நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார் என்று அவருடைய உயிர்த்திருந்த வல்லமையின் மேலே நாம் விசுவாசிக்கிற பொழுது தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றால் தேவன் சிலுவையிலே செய்து முடித்த பிற்பாலே நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் அந்த சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நாம் தேவனை நாம் விசுவாசிக்க ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். தேவன் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். அதே போல எதை செய்தாலும் நாம் இயேசுவின் நாமத்தோடு கூட பிதாவை முன்னிறுத்தி நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதே போல நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல நாம் மனிதர்களுக்காக நாம் செய்யாத படி எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருந்தது உண்டானால் நாம் மேலானவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். அவருடைய வலது பாரசத்திலே இருக்கிற காரியங்களையே நாம் தேட வேண்டும். பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாம் தேட வேண்டும், நாட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷனை நாம் எப்படி நம் நாளே தரித்து கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த மனம் புதிதாகிறதுனாலே, நாம் இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் நம்முடைய பார்வைகளை ஒரு விஷயத்துல அதனுடைய பார்வைகளை நாம் மாற்றி சிந்திக்கிற பொழுது, தேவ வார்த்தையின்படி நாம் அதை சிந்திக்கிற பொழுது தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல காரியங்களை, தேவ திட்டங்களை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கங்களையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் நமக்குள்ளே குறைபாடு உண்டென்று சொன்னால் நாம் அவர்கள் நமக்கு கிறிஸ்து மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பூரண கட்டாகிய இயேசுவினுடைய அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அது நியாயமோ தவறோ நியாயத்தின்படி அல்ல, தேவ வார்த்தையின்படி நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் செய்கிற காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். அவர்கள் செய்கிறது நியாயமே இல்லாமல் இருக்கலாம், முகாந்தரம் இல்லாமல் நம்மளை கோபப்படுத்தலாம், நம்முடைய முதுகை தரையாக்கி இவர்கள் நடந்து போகலாம், நம்மளை இவர்கள் என்ன சொன்னாலும் நம்புறாங்க, இவங்க ஈச்சவாய் கூட்டம் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனா என்ன சொன்னாலுமே கூட நம் தேவ வார்த்தையின்படி எனக்கு நீதி செய்கிறவர் என் தேவன், அவரே என் நீதியை பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று தேவன் மீது நாம் சார்ந்து நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படியாக நம்ம தேவ சாயலாக மாறுகிற பொழுது அந்த ஃபேஸ் ஐடி நான் சொல்லியிருந்தேன், எப்படி இந்த போன் ஆப்ல எல்லாம் நம்மளுடைய ஃபேஸை காட்டின உடனே அந்த இதுல எல்லாமே எப்படி ஓபன் ஆகி நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம போய் பண்றோமோ, அதுல ஒரு நியூஸை பார்க்கலாம், பார்த்து கேட்கலாம், யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் போகலாம், ஃபேஸ்புக் போகலாம், அப்படி எப்படியாக அத்தனை பேங்க்ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம், அப்படி எல்லா காரியங்களையும் இந்த ஃபேஸ்புக் ஐடி மூலமாக நாம் எப்படி நம்ம உள்ள நம்ம ஃபேஸ் ஐடி மூலமாக இந்த போனுக்குள்ள நுழையிறோமோ, அதே போல உங்களுடைய ஃபேஸ் ஐடி நீங்க தேவ சாயலாக மாறுகிற பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு டோஸ்க்குள்ளையும் ஒவ்வொரு போர்ட்டல்குள்ளையும் நம்ம போகலாம்.
நம்மளுடைய பினான்சியல் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், ஹீலிங் பிரேக் த்ரூவா இருக்கட்டும், எமோஷனல் காரியங்களா இருக்கட்டும், பழைய ட்ராமாஸ் வூன்ஸா இருக்கட்டும், என்ன போற்றல நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகணுமோ, சோ அந்த இடத்துல நம்ம தேவ சாயலாக மாறுகிற பொழுது தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ கொண்டு வருவார். நம் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் அநேகர் கேட்கிற பொழுது, சியோனின் சிறையிருப்பை திருப்புற பொழுது இதை கண்டு புறஜாதியார் கண்டு நகைப்பார்கள், இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று என்று தேவனை அவர்கள் சோதரிப்பார்கள். சோ நம்முடைய இதுல ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த காரியத்துல ஏன் நடக்கல, நம்ம ஒரு காரியத்துல மத்த எல்லா காரியத்திலையும் தேவன் நம்மளுக்கு பதில் தருகிறார், ஆனா இந்த ஒரு காரியத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், ஏன் இந்த இடத்த நம்மளால சுதந்திரிக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவ சாயலாக நம்ம கொஞ்சம் மாற வேண்டி இருக்குது, நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை தேவையா இருக்குது, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவையா இருக்குது, அந்த இடத்துல நம்ம வேறு நம்ம அவங்கள மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. சோ அப்போ நம்ம நெடுநாளாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அது ஏன் இந்த காரியம் வரலன்னு அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துல நான் எதுல உங்களுடைய சாயல நான் கொஞ்சம் மிஸ் பண்றேன் டாடிக்கா, நான் எந்த இடத்துல நான் இதை சரின்னு நினைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறேன், சோ இதுல எனக்கு ஒரு விடுதலை எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்துல நாம் கேட்கிற பொழுது தேவன் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நாம் ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் தேவ சாயலாக மாறலாம். இதுதான் நம்ம இந்த கடந்த ஒரு ரெண்டு மூன்று வாரங்களாக நாம் இந்த செய்தியை தான் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இது ஏதோ ஒரு நாள் செய்தி அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த சத்தியத்தை அப்யாசப்படுத்தும் போது மாத்திரம்தான் நீங்க அந்த விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்க அப்யாசப்படுத்தல என்று சொன்னா நம்ம எப்படியாக நாம் எபிரேயர் 4 அதிகாரத்துல பார்த்தோமோ இந்த சத்தியத்தை கேட்டோம் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனத்தையும் நம்மளுக்கு கொண்டுட்டே வராது. நம்ம இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு பிரயோஜனத்தை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாக்க இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், இந்த வார்த்தையின்படி நம்ம நம்பணும். அப்பதான் நம்முடைய எண்ணத்திற்கும் அப்பால நடக்கிற அந்த தேவனுடைய திட்டம், அந்த சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ நம்முடைய வாழ்க்கையில வரும், தேவனுடைய வல்லமை மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். சோ ஆண்டவரே நம்முடைய பரிகாரி, சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ டெலிவரன்ஸா ஹீலிங்க நம்ம தேவன் நிச்சயமாக கொடுப்பார். யாருமே வந்து இந்த சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து இந்த இது ஓகே இது வந்து எனக்கு நான் விழுந்ததுனால எனக்கு வந்த எஃபெக்ட், இல்ல எனக்கு வயசு கூடிட்டு அதனால எனக்கு காலு வலிக்குது கை வலிக்குது அப்படி என்று சொல்லி நம்ம எந்த சூழ்நிலைனாலும் நம்ம சத்தியத்திற்கு புறம்பான ஒன்றை நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கவே கூடாது. ஆனா வருகிற அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு அந்த அப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மளை அறியாம ஆமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மளை அறியாமலே நம்ம அதை நம்ப ஆரம்பிப்போம். சோ நம்ம அப்படி நம்ப கூடாது. தேவ வார்த்தை என்ன சொல்கிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நம்ம எல்லாரும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம அவருக்குள்ளே நாம் பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மளை பூரணர் ஆக்கியிருக்கிறார், பூரணான குமாரனை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் நிமித்தம் அவரை நூடாக நாம் எல்லாவற்றிலும் பூரணப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம், வியாதிக்கு விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் நல்ல ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். நம் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம வந்து இன்மைக்கும் அவர் தான் உதவி செய்யணும். நம்ம இன்மையில கஷ்டப்படுறதுக்காக நம்ம தேவன் நம்முடைய ஜீவனை வைக்கல. நம்மளுக்கு எந்த பற்றாக்குறையான ஒரு சீசன் வந்தாலும் அதனுடைய கிளைமேக்ஸ்ல நூறத்தனையான அறுவடைய எடுக்கிற ஜனமாகத்தான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எபிரேயர் 10 அதிகாரத்தை நாம் வாசித்து விட்டு நாம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 39 வசனங்கள் இருக்கிறது, வாசிச்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, எபிரேயர் 10 அதிகாரம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது
வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும்

வீட்டில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றையும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாகும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத பாவங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்கள். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோப ஆக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாம இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகரானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் முடித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறவது பயங்கர

0: இருக்குமே. முந்திய நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்ட இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படுத்தி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவோம், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த பகுதியிலே நாம் எபிரேய 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இனி ஒரு நம்மளுக்காக நம்முடைய காரியங்களுக்கு பரிதவித்து வேறொரு பலி நம்மளுக்கு செலுத்தப்பட தேவையே இல்லை என்று நாம் இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணப்படுத்தி இருக்கிறார்ன்னு என்ன, கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறார். நம்மள அவருடைய ரத்தத்தினால, அவருடைய ஆவியினால நம்மளை வந்து பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா நம்மளை மாத்தி இருக்கிறார். அப்போ நம்ம வந்து குறைவு என்பதே நம்ம இடத்துல இல்ல. நம்மளை குறைவாய் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னா, நம்ம அந்த விழுந்து போன அந்த ஆதாமினுடைய குணாதிசயங்கள் நம்முடைய இருக்கிறபடியினாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை இல்லாதவைகளை வேதனைப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இயேசு உடனே கூட நாம் எழுந்து நான் உணவகத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன், அவருடைய ஆவியினாலே அவருடைய ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டு நான் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்று நாம் நம்புவோம் என்று சொன்னால், நாம் பூரணப்படுத்தி இருக்கிறேன் என்று என்ன இங்க அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இனி அந்த எந்த ஒரு காரியங்களும் நம்மள வேதனைப்படுத்தவே முடியாது. எப்படியாக தேவன் நம்ம அந்த அந்த படகுலே அங்கே வந்து அவங்க எல்லா சீஷர்கள் அந்த பக்கமாய் அவர்கள் படகுலே அவர்கள் போய் கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அங்கே புயலும் காற்றும் வருகிறது. ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கார். ஆனா அவருடைய சீஷர்கள் தான், அவரோடு கூட அற்புதத்தை கண்டவர்கள் தான், தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் தான், தேவனை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தான். ஆனா அங்கே ஒரு காற்றும் புயலும் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க மடிகிறது உங்களுக்கு விருப்பமானு கேக்குறாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல போய் எப்படியான கேள்வி கேக்குறாங்க பாருங்க, நான் சாகுறது உங்களுக்கு இதா இருக்கா, ஆண்டவர் இவர்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் காரியங்களை சுவிசேஷத்தை அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். ஆனா இவர்கள் தேவனை குறித்து உரிய அறிவு இல்லாதவர்களாய், நன்றி இல்லாதவர்களாய், தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் கண்டும் அதை காணாதவர்களைப் போல தேவனிடத்திலேயே போய் என்ன கேட்கிறாங்க, நான் ஐயரே நாங்கள் மடிகிறது உங்களுக்கு விருப்பமா என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரிடத்திலேயே போய் கேட்கிறாங்க. அப்ப நாங்க மடியவா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படி என்று ஜனங்கள் கேட்கிறாங்க. சோ இன்றைக்கு நம்மளும் கூட ஆண்டவரு இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உங்களுக்கு இந்த நாளை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை விசிட் பண்ண போறீங்களா அல்லது ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போறீங்களா, கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குள்ளயும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு எவ்வளவு ஒரு மனவேதனையான காரியங்களோடு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு திடகாத்திரத்தோடு தேவன் செய்த நன்மையை அனுபவிச்சுட்டு ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கலன்னு உடனே அந்த ஒரு காரியத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஆண்டவர் செய்த 9 காரியத்தையும் மறந்து நன்றி அறிதல் இல்லாதவர்களாய், நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் உலகமே போன மாதிரி, இந்த ஒரு விஷயத்துக்காக போன மாதிரி நம்ம அப்படியே புலம்புறதும் தேவனிடத்துல கேள்வி கேட்கறதும் இந்த சுபாவத்தை ஆண்டவர் மாற்றியே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் வந்து நன்றி கெட்ட ஜென்மமாயி நான் இந்த வாழ்க்கையில நான் இருக்க கூடாதப்பா, நீ இது எவ்வளவு நன்மை செய்திருக்கிறே, இதோ எத்தனை தடவை நான் அழுத அழுதப்பா ஆண்டவரே, நான் எத்தனையோ காரியத்திற்கு நான் அழுத காரியத்திற்கெல்லாம் இன்றைக்கு நீ ஜெபத்திற்கு பதில் தந்து வைத்திருக்கிறேன், ஆனா இன்றைக்கு இந்த காரியத்துக்கு பதில் நடக்கலன்னு உடனே ஏதோ ஆண்டவர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார், எனக்கு சத்தத்தை அவர் கேட்பதே இல்லதை போல ஆண்டவர் அவர் எப்படி என்று சொல்லி நான் உங்களையே குறிச்சு நான் உங்ககிட்டயே வந்து இந்த முறுமுறுக்கிற சுபாவம் என்னை விட்டு வெளியேறணும் ஆண்டவரை என்று சொல்லி நீங்க இன்றைக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. சோ ஆண்டவர் நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார், நம்மள நல்லபடியாக நம்மளுக்கு வைத்திருக்கிறார், புதிதான ஜீவனா ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்காக நம்மளை குறிச்சு பரிதபிக்காத ஒரு பிரதான ஆசாரியர் நம்மளுக்கு இருக்கிறார். நம்மளுக்காக அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய், நம்முடைய நம்ம விழுந்து போனாலும் கூட நம்மளை எழுந்திருக்க பண்ண நம்மளுக்கு அவர் நம்மளுக்காக ஒரு ஆசாரியர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தோடு கூட நாம் இருப்போம். இந்த புதிதான மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால நம்ம கிருபாசன தண்டையில நம்ம எவ்வளவு நம்ம தப்பு பண்ணாலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம தகுதிப்பட்டவர்களாய் கிருபாசன தண்டையில போய் நம்ம வேணுங்கிறத தேவனிடத்துல கேட்டு நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். சும்மா போய் கேட்கறதுனால நம்மளுக்கு கிடைக்கவே நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல விஜய் வின் பண்ணி அவர் இப்ப முதல்வர் ஆயிருக்கிறாரு, எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவரு வந்து அவர் தான் கூடுதல் சீட்டு வாங்கிட்டாரு, அவருக்கு சிஎம்க்கு அவருக்கு அந்த ஆளுநர் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். ஆனா அவருக்கே அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது, உங்களுக்கு மெஜாரிட்டி கையில இருக்கணும், மெஜாரிட்டி கையில இருந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெஜாரிட்டி நீங்க எங்களுக்கு காண்பிக்கணும், அப்பதான் நாங்க உங்களுக்கு பதவி பிரமாணம் நம்ம செய்து வைப்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஓகே 108 இருக்குது, ஓகே நாங்க இதுல நாங்க போறோம், எத்தனை தடவை 3-4 முறைன்னு நான் நினைக்கிறேன் 4 முறை போறாங்க. ஆனா இவர் தான் சிஎம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவர் வின் பண்ணிட்டாரு, இவர் தான் சிஎம். ஆனா அவர் போய் என்ன செய்யறாரு, எங்களை ஆட்சி அமைக்க வைங்க, எங்களை வந்து எங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு கேக்குறாரு. ஆனா வந்து கொடுக்கல, எல்லாரும் அதை வந்து என்ன இப்படி அலக்கழிக்கிறாங்க, பின்னாடி பிகைண்ட் இது என்னவோ நடக்கும், அது பொலிட்டிக்ஸ் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து நான் சொல்ல வர காரியம் என்னன்னு சொன்னப்ப, அந்த அவர் கையில 108 சீட்டு இருக்கிறவங்களை விட அவருக்கு அதிகமா இருந்துச்சு, ஆனா போனாரு ஆட்சி அமைக்க சொல்லி. ஆனா அந்த சட்டம் என்ன சொல்லுது, நீங்க வரும் பொழுது நீங்க எங்களுக்கு அந்த 118 சீட்டோட நீங்க எங்களுக்கு உங்களுக்கு யார் யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு லீகல் லெட்டர் வேணும், அந்த அந்த நம்பர்ஸை எங்களுக்கு ப்ரூஃபோட கொண்டுட்டு வாங்க, அப்ப நீங்க வந்து கேளுங்க, நாங்க உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம்னு சொல்றாங்க. அதே போல 3வது முறையோ 4வது முறையோ அவர் போற பொழுது எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா கட்சிகள்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி இவரும் மீடியாஸ்ல போய் அந்த கட்சிகளை எல்லாம் பார்த்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே மீடியால வந்துருச்சு, கையில லெட்டர் வந்துருச்சு. அப்ப போய் கேக்குறாரு, அப்ப என்ன செய்யறாங்க, ஈவன் தோ சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட அங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அதே போல இன்னைக்கு நீங்க எத்தனையோ ப்ரேயருக்கு போகலாம், எத்தனையோ பாஸ்டர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம், எத்தனையோ நீங்களே ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கலாம், நீங்களே விழித்திருந்து ஜெபிக்கலாம். ஆனா இங்க என்ன இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், ஏன்னா உங்களையே நீங்க நம்ப முடியாது, உங்க சிந்தனை எவ்வளவு கேடுகட்டு நீங்க சிந்திக்குது, இது வெளியில யாருக்கும் சொல்ல தேவையில்லை, நம்மளே ஐயோ நான் இவ்வளோ இப்படி எல்லாம் வந்து மற்ற நம்ம காரியம் நடக்கும் பொழுது மற்றவர்கள் மீது கோபப்படுவதோ எரிச்சல் அடைவதோ வெளியே சொல்ல முடியாது, ஆனா நம்முடைய சிந்தனையிலே வந்து போகும். ஆனா இந்த துர்மனச்சாட்சியை கூட, இந்த கெட்டு போன இந்த சிந்தையுடையவர்களை, நம்மள பாவிகளா இருந்த நம்மள, இருளின் அதிகாரத்துல இருந்த நம்மள வெளியே சொல்லி இப்படி எல்லாம் என் சிந்தனை வந்துச்சுன்னு கூட வெளியே சொல்ல முடியாத கேடுகட்ட நம்மளதான் ஆண்டவுடைய ரத்தத்தினால நம்மளை தெளிக்கப்பட்டு தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கி அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை இருதயம் உள்ளவர்களாய் தெளிக்கப்பட்ட அவருடைய இந்த துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறது வெறும் தண்ணியில மாத்திரம் முழுக்கு எந்திரிச்சோம்ங்கிறது அல்ல, நம்மளை கழுவப்பட்டிருக்க அந்த சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கழுவப்பட்ட சரீரத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் மாய்மால இருதயத்தோடு அல்ல. அப்பா நான் இப்படி எல்லாம் நான் நினைக்கிறேன், என் சகோதரனை மன்னிக்க முடியல, என் வீட்டுல சமாதானமா என்னால பேச முடியல, நீ சொன்ன அன்பை என்னால காட்ட முடியல ஏசப்பா, ஆனாலும் உம்முடைய ரத்தம் என்னை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறது, நானும் உம்மை போல மாறிக்கொண்டே இருக்கிறேன், ஆவியானவர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார், இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி, நீங்க உங்களுடைய பலவீனத்திலையும் நீங்க உண்மையா உண்மையுள்ள இருதயத்தோடு இந்த பரிசையினை போல அல்லாமல் நீங்க உங்களுடைய இருதயத்தை உள்ளது உள்ளதுபடி உங்களுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். நீங்க இந்த இதுதான் இந்த குவாலிபிகேஷன், இதுதான் இந்த செக்லிஸ்ட், இந்த செக்லிஸ்டோட கூட இந்த ரெக்யர்மெண்டோட கூட நீங்க கிருபாசன தண்டையில நீங்க போய் ஜபிக்கிற பொழுது நீங்க ஒரு நிமிஷம் ஜபிச்சாலும் போதும், அந்த ஜபத்திற்கு பதில் வந்தே தீரும். ஆனா எப்படி இந்த கையில வெறும் ரெக்யர்மெண்ட்ஸ் இல்லாம எப்படி மூணு தடவை போய் ஆளுநரையே மீட் பண்ணாலும் கூட அங்கே நம்ம வேணுங்கிற பதில் கிடைக்காது, அதே போல நீங்க எத்தனை தடவை நீங்க ஜபித்து இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாம நீங்க ஜபித்தீங்கன்னா நிச்சயமா வந்து நீங்க இயேசுவானவரே முன்னால நின்று உங்களுடைய இதை வாங்கினாலும் கூட அங்கே நம்மளுக்கு ஆன்சர் என்ன செய்யாது, வராது, ஜபத்திற்கு பதில் வராது. சோ இன்றைக்கு நம்ம இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, சோ நேரம் அதிகமானபடினால் நான் இதோடு கூட நான் நிறுத்திக் கொள்கிறேன். சோ இன்றைக்கு உங்களை எக்ஸாமின் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார், நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் இனி நம்மளுக்கு பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லை, நம்மளுக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஜீவனுள்ள புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார், அந்த மார்க்கத்தின் ஊடாக நம்ம வந்து இயேசுடைய ரத்தம் எனக்கு இப்படி பண்ணிச்சு, எங்க வியாதியிலிருந்து நீக்கிட்டாரு, அவர் தான் பரிகாரி, அவர் தான் என் ரட்சகர், ஆகா ஓஹோ என்று சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கேலி கூத்தாகவும் எப்பொழுதும் மற்றவர்கள் நம்ம பார்த்து பாவப்படுகிற கூட்டமாய் இல்லாத படிக்கு தேவன் இவர்களோடு உண்டு, இவர்கள் தேவனோடு உண்டென்று பார்க்கிற ஜனங்கள் புறஜாதியார் சாட்சி சொல்லும்படியா நம்முடைய வாழ்க்கை அமையணும். நம்ம போகிற ஒவ்வொரு சீசனுடைய கிளைமாக்ஸும் தேவனுடைய கரம் வெளிப்படணும், அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ வரணும், சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் நடக்கணும், இதுவரை கேட்டிராத கண்டிராத அற்புதங்களும் அதிசயங்களும் வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டும். இந்த நிச்சயத்தோடு கூட இந்த எபிரேயர் 10:22 சொல்லப்பட்டதின்படி இந்த செக்லிஸ்டோடு கூட நம்முடைய அந்த அரியணைய அந்த மெர்சி சீட்டை நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம போகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்திற்கு பதில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட நீங்க தேவனிடத்துல நீங்க எதை கேட்டாலும் நீங்க பிதாவை முன்னிலைப்படுத்தி இயேசுடைய நாமத்தினூடாக பிதாவை முன்னிலைப்படுத்தி கேட்கிற ஸ்தோத்தரிக்கிற எல்லாவற்றிலும் தேவன் நம்மள நம்மளுக்கு பதில் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ கேட்ட யாவருக்குள்ளும் அப்பா இதோ அந்த விசுவாசத்தின் பூரணத்தை உண்டு பண்ணுங்க. இதோ துர்மனச்சாட்சி நீங்க ஆண்டவரே, நாங்கள் கழுவப்பட்ட இருதயம் உடையவர்கள் ஆண்டவரே, குமாரனுடைய ரத்தத்தினாலே நாங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே இந்த புதிதான மார்க்கத்துக்குள்ளே ஆண்டவரே, இதோ இந்த எபிரேயர் 10:22 படி நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். இதோ உம்முடைய ஜலத்தினாலே நாங்கள் கழுவப்பட்ட ஜனம் ஆண்டவரே. துர்மனச்சாட்சி நீங்க ஆண்டவரே, நீக்கப்பட்ட உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே கழுவப்பட்ட இருதயமுள்ள ஜனம் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் சுவாமி ஆண்டவரே. இதை கேட்ட யாவருக்குள்ளும் இந்த வார்த்தை தெரிய செய்வதாக, இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை மகிமை விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக ஆண்டவரே. இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக, வியாதி படுக்கையிலே இருக்கிறவருடைய வாழ்க்கை மாறுவதாக. இதோ ஐ சென்ட் த வேர்ட் ரைட் நவ், பி ஹீல்டு கம்ப்ளீட்லி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இதோ ஆண்டவரே, இதோ நீங்கள் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர். இதோ வார்த்தை வியாதியை துரத்துவோம் என்ற அதிகாரத்தை கொடுத்தவர் ஆண்டவரே. பலவீனங்கள் ஓடி போவதாக. இந்த சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள், உணர்வுகளினாலே நம்புகிற காரியங்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் சொல்லுகிற பொய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே அவமாய் போவதாக. இதோ உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே வருகிற வல்லமை விடுதலை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் பரவி பாய்வதாக. இதோ இந்த ஜீவன் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே, இதோ இந்த நதி போகிற இடங்களில் எல்லாம் ஜீவன் உண்டாகட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர்வடையட்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் ஆண்டவரே. இருதயங்கள் ஆண்டவரே செயல்படட்டும் என்று நான் பேசுகிறேன் ஆண்டவரே. லங்ஸ் ஆண்டவரே, லங்ஸ் லிவர் எல்லாம் பெர்ஃபெக்டா ஹீல் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பிறவி குடவு ஆண்டவரே, இதோ குருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, பிறவி முடிவர்களுடைய கால்கள் ஆண்டவரே இதோ எழுந்து குதித்து தேவனுடைய நாமத்தை சொல்லுவார்களாக சுவாமி ஆண்டவரே. செவிகள் திறப்பதாக, இதோ எப்பத்தா என்று நான் பேசுகிறேன், சுபட்டு தன்மைகள் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ நாங்கள் விசுவாசத்தோடு கூட, நாங்கள் பூரண நிச்சயத்தோடு கூட நாங்கள் வந்து ஆண்டவரே உங்களிடத்துல கேட்கிறபடினாலே, இதோ அநேக சாட்சிகள் எங்கள் நடுவிலே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றாக பகப்புள்ளாக நன்றாக ஒரு கடினமான ஒரு ஜபத்தை எடுத்து கூறினீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கத்தர் அவருடைய ரட்சிப்பின் மூலமாகவும் அவருடைய பரியந்த அந்த அவர் சிந்தனை இருத்தத்தினால எங்களுக்கு ரட்சிப்பு மட்டுமில்லை, எங்களுக்கு பலவீனத்திலிருந்து சுகமும் தருகிறார் என்றபடியா உங்களுக்கு தெரிந்த அந்த வார்த்தையை நன்றாக உபயோகித்து நீங்கள் கடினமாக ஜபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் கலையத்தில், காட் பிளெஸ் யூ. அடுத்த முறை நாங்கள் உங்களை பார்க்க மட்டும் கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் வெங்கட்டை அழைப்போம். அவர் களையத்தில் நிற்கிறார். அவர் வந்து கத்த கொடுத்த வார்த்தையை 200 நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வார். காட் பிளெஸ் யூ பாஸ்டர் வெங்கட், வாருங்கள்.
2: நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, to give us revelation knowledge as we discuss the word. And give us the grace to follow your word. In Jesus' name we pray. Amen. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வசனத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து 2 வசனம் பார்க்க போறோம். முக்கியமான வசனம் இது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற வசனம், அப்படிங்கிற கருத்துல பார்க்க போறோம். பார்க்க போற ஃபர்ஸ்ட் வசனம் வந்து யோவான் 6:63, பக்க எண் 132 தமிழ் பைபிள்ல. நூத்தி முப்பத்தி நாலு நான் படிக்கிறேன். 6:63. இது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனம் என்னன்னாக்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஆவி அப்படின்னாக்க என்னன்னு பார்த்தாக்க தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி, இந்த மூணு ஆவியும் ஒண்ணு, திருத்துவத்தின் ஆவி. இப்ப அந்த ஆவிங்கிறது வந்து ஒரு ஒரு வல்லமை. அந்த வல்லமை இப்ப வந்து நம்ம வந்து பிறக்கும் போது நம்ம என்னன்னாக்க நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நமக்கு வந்து ஆவியில உயிர் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆவி வந்து புதுப்பிக்கப்படுகிறது. நம்மளோட ஆவியில ஒரு பலன் கொள்கிறோம் நம்ம. அதனால தான் பார்த்துருப்பீங்க மேத்யூல போட்டிருக்கோம், லெட் த டெட் பரி த டெட். இந்த மாதிரி உயிரில்லாதவங்க அது எப்படி தமிழ் சொல்லணும் தெரியல, லெட் த டெட் பரி த டெட்னு வரும். ஆனாக்க இப்ப என்னன்னாக்க ஆவி தான் நம்ம உயிர்ப்பிக்கிறது. இப்ப யோவான் 3:5 போட்டிருக்கோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நம்ம பிறக்கும் போது நம்ம மாமிசத்துல பிறக்கிறோம், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வந்து ஆவியில பிறக்கிறோம். நமக்கு ஒரு மறுபிறவி மாதிரி, பானகைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படி பண்ணும் பொழுது நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. அப்ப எல்லாமே புதுசாகுது, நம்முடைய மனக்கண்ணோட்டம் மாறுது. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க நம்முடைய மனது மறுரூபமாகுது, மறுரூபமாகி நம்ம வந்து ஆவியில வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் இதுல இந்த வசனத்துல சொல்றது, ஆவி வந்து புதுப்பிக்குது நம்மள. இன்னொரு யோசனை எங்க இருக்குன்னாக்க 2 கொரிந்தியர் 3:6 அதுல போட்டிருக்கோம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ பிறப்பிக்கிறது. த லா கில்ஸ்ம்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல, ஆனாக்க ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். நம்ம வந்து வேதாகமத்தை படிக்கிறோம், அப்ப வந்து வேதாகமத்துல நமக்கு ஒரு வெளிப்பாட்டு ஞானம் வந்து பரிசுத்தாவியான நமக்கு அந்த வசனத்தை போதிக்கும் பொழுது அதுல வர வெளிப்பாட்டு ஞானத்தை வச்சு நம்ம வந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம ஜஸ்ட் பைபிளை படிச்சுட்டு ஒரு பரிசுத்தாவின் வெளிப்பாடு இல்லாம பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு போனாக்க நமக்கு வந்து அது வந்து பலன் கொடுக்காது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது, பாஸ்டர் பால் யாங்கிச்சோ சர்ச் இருக்கு கொரியால, பெரிய சர்ச், எல்லாருக்கும் தெரிஞ்ச போதகர். அவரு கிட்டத்தட்ட 800,000 பேர் வருவாங்களாம் அவர் சபைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி சபை. அப்ப என்ன ஆச்சுனாக்கா அவர் ஒரு ஒரு செய்தியில சொல்றாரு, கொரியால சில பிள்ளைங்க வந்து பைபிள படிச்சாங்களாம், படிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருந்துச்சா பீட்டர் வந்து தண்ணியில் நடந்தாரு அப்படின்ட்டு. உடனே இந்த பிள்ளைங்க போய் லோக்கல்ல இருக்க லேக்ல போய் தண்ணியில் நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த பிள்ளைங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க தண்ணிக்குள்ள. உடனே மறுநாள் பெருசா செய்தி வந்துச்சா, இந்த மாதிரி வேதாகமும் தப்பு, இந்த மாதிரி தண்ணியில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசா கேள்விக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக கொரியால தென்பட்டுதான் அது. நீங்க படிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு அந்த மெசேஜ்லாம் இருக்கு யூடியூப்ல. அப்ப அவர் சொல்றாரு, வெளிப்பாட்டு ஞானம் இல்லாம பைபிள்ல இருக்கிறத அப்படியே எடுத்து நடக்க பண்ணும் நடக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறாரு. இப்போ வந்து பீட்டர் தண்ணியில வரணும், தண்ணியில் நடக்க ஆசைப்பட்டாரு. சொல்றாரு பீட்டர் இயேசுட்டக்க, நீர் இயேசுவாக இருந்தாக்க யூ பிட் மீ கம், என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆவி நம்மளுடைய அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வான்னு பீட்டர் கூப்பிடுறாரு. உடனே பீட்டர் வந்து தண்ணியில் நடக்கிறாப்புல. அது நேரடியாக ஒரு ரேமா வேர்டு, ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட இயேசுவே சொல்லும் பொழுது பீட்டர் நடக்கிறாரு. அந்த மாதிரி பைபிள்லேருந்து நமக்கு பரிசுத்தாவியை உணர்த்தும் பொழுது அது நமக்கு கரெக்டா நடக்கும். அதனால எழுத்து கொள்ளுகிறது லா. இதுல இன்னொரு அர்த்தம்னாக்க பழைய ஏற்பாடு 10 கட்டளைகள் கொல்லுது. ஏன்னா 10 கட்டளைகளை மோசே வாங்கிட்டு வரும்போது 3000 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவியானவரை பத்தி பேதுரு பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவி தான் நமக்கு முக்கியமானது. இந்த பரிசுத்தாவியானவர் உணர்த்தும் பொழுது, பரிசுத்தாவியா நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு வந்து புதிய வல்லமை வருது. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னாக்க போட்டிருக்கு 6:63, ஆவிய உயிர்ப்பிக்கிறது. ஆவியானதான் நமக்கு வாழ்க்கைய ஜீவன ஆவிதான். மாமசமானது ஒன்றுக்கு உதவாது. அதனால நம்முடைய மாமச வல்லமை நம்ம வந்து நம்பிக்கை வைக்க கூடாது. அதெல்லாம் போட்டிருக்கு, கிறிஸ்து இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட்ஸ் இன் த ஆர்ம் ஆஃப் த ஃப்ளெஷ்னு போட்டிருக்கோம் ஜெரமியா நினைக்கிறேன். பிளஸ் இஸ் த மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் தி ஆர்ம் ஆஃப் த லார்ட். ஆவியினாலையும் ஆண்டவரோட வல்லமையில நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால பாத்தீங்கன்னாக்க மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னாக்க ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும், பைபிள்ல விட்டுருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தாவியா இருக்கிறாரு. ஆவியாரு, அந்த ஆவியானவர் நமக்கு ஆவியா இருக்கிறாரு. நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ள அது ஜீவனா வருது. அது ஜீவன் நமக்கு இல்லை, நமக்கு வாழ்க்கையை, நமக்கு லைஃப ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனங்கள் வந்து ஆண்டவரின் வசனங்கள். அதனால தான் பாருங்களேன் எரேமியாவில் போட்டிருக்கோம், ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ்னு போட்டிருக்கோம். எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே நான் வந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீர் வந்து என் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, நான் பண்ண முடியாது என்னால அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு எரேமியா, நான் எப்படி பண்ணாம இருக்குது, உங்க வசனத்தை படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு என்னுடைய உடம்புக்குள்ள அப்படி நெருப்ப கொதிக்குது உங்க வசனம், நான் வந்து சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு எருமையா சொல்றாரு. அதனால ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமம் இருக்கு. அந்த வல்லமம் வந்து நம்ம படிக்கும் பொழுது வெளிப்பாட்டிங்க நமக்கு வரும் பொழுது நமக்கு வந்து ஜீவனா மாறுது. இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு ஆளோட, ஒரு ஆள் சந்தோஷமா இருக்காருனாக்கா அவர் உடம்பு சந்தோஷமா இருக்கா இல்ல ஆவி சந்தோஷமா இருக்கா? ஆவிதான் சந்தோஷமா இருக்கு. இஃப் சம்படி இஸ் ஹாப்பி, த ஸ்பிரிட் இஸ் ஹாப்பி. அந்த மாதிரி ஆவி சந்தோஷமாகனாக்க நம்ம வந்து ஆண்டவரோட வசனத்தை படிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்குள்ள வருது. பாருங்களேன், நம்ம வசனத்தை ஆழமா தியானம் பண்ணி பண்ணி படிக்க படிக்க நமக்கு வந்து ஆண்டவரை பத்திய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நாலெட்ஜ், ரெவலேஷன், வெளிப்பாட்டிங்கான வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெளிப்பாட்டங்கானம் வரும்பொழுது நமக்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து பிதாவை நம்ம வந்து நன்றாக அறிந்து கொள்கிறோம். அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயங்களை அவர் வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ள கொள்ள நமக்கு வந்து சந்தோஷம் அதிகமாகும். அதனால நம்முடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணுமா அப்படின்னாக்க நம்ம வந்து வசனத்தை படிக்கணும். வசனத்தை ஆழமா தியானிச்சு படிக்கும் பொழுது வசனத்துல இருக்க வல்லமை நம்முடைய ஜீவனுக்கு உயிரை கொடுக்குது. கொடுக்கும் பொழுது நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அதனால எப்ப எப்ப நம்ம வசனத்தை எடுத்து வசனத்தின்படி வசனத்தை விசுவாசிச்சு நம்ம நடக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த ஆண்டவரின் ஜீவன் நமக்குள்ள வருவதனால, ஆண்டவரின் வல்லமை நமக்குள்ள வருவதனால நமக்கு அந்த வசனங்கள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்களேன், இப்ப சுகமளிக்கும் வல்லமைன்னு இருக்கு. நம்ம வந்து திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது அந்த சுகமளிக்கும் வல்லமை நமக்குள்ள வருது. நான் அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணியிருக்கேன். சமயங்களில் எனக்கு ஏதாவது கால் தான் வலிக்கும், அப்போ என்ன பண்ணுவேன்னாக்க என்ன சொல்லுவேனாக்க நான் வந்து எப்போதுக்கு வலி ஏதாவது வந்துச்சுனாக்க ஏதாவது சம் டிஸ்டர்பன்ஸ், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, கால் வலிச்சது, சடனாக தலை வலிச்சு அப்படின்னாக்க நான் என்ன சொல்லுவேன்னாக்க, ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் காட் ஃப்ரம் மை ஸ்பிரிட் இன் டு மை ஹெட், வி ஹீல் நவ் இன் ஜீசஸ் நேம் அப்படிமே உடனே காணாமல் போயிடும். என்னாக்க வசனத்தில் வல்லமை இருக்கு. அந்த வசனத்தை சாப்பிடும் பொழுது நமக்குள்ள வல்லமை வருது. அந்த வல்லமை வந்த பிறகு அந்த வல்லமையை நம்ம ரிலீஸ் பண்ணணும், வல்லமையை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது? பேசுவதன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அதனால தான் நம்ம வந்து சத்தமாக பேசணும். அதனால தான் சங்கீதம் 149 சத்தமாக பேசணும், சத்தமாக துதிக்கணும். சங்கீதம் 146:9 நினைக்கிறேன், சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் அப்படின்னு வசனம் இருக்கு. அதனால நம்ம வந்து சத்தமாக பேசணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து ஒரு, நம்ம இப்பதான் பார்த்தோம் ஆவி இருக்கு, அந்த வசனத்துல ஜீவன் இருக்குன்னு. ஒவ்வொரு வசனமும் ஒரு வித மாதிரி. அதனாலதான் வேர்ட் இஸ் லைக் சீட், சீட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த சீடு எப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னாக்க, அந்த சீடை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கபோர்டுக்குள்ள, ஒரு ஷெல்ஃபுக்குள்ள, ஒரு ஜாடியில போட்டு வச்சிருந்தீங்கனாக்க அந்த சீடு உங்களுக்கு பலன் கொடுக்காது. அந்த சீடை எடுத்து விதைக்கணும், எங்க அந்த மண்ணில் விதைக்கணும். அதே மாதிரி ஆண்டவரோட வசனத்தை எடுத்து நம்முடைய ஆவியில விதைக்கணும். விதைக்கும் பொழுது அந்த ஆவியில் இருக்க அந்த அந்த விதையில இருக்க வல்லமை ஆவிக்குள்ள போய் அது வந்து நமக்கு 30, 60, 100 மடங்காக பலனடிக்கும். முந்தையே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், எப்படின்னாக்க இந்த பிரமிடை கண்டுபிடிக்கும் போது பிரமிடுக்குள்ள ஒரு ஜாடி இருந்துச்சோம். அந்த ஜாடிக்குள்ள நிறைய கோதுமை மணி இருந்துச்சான். அந்த கோதுமையின் வயசு, அந்த கோதுமை எவ்வளவு பழங்காலமானதுனாக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளைஞ்ச பயிரான் அது. அந்த கோதுமை அது கெட்டு போகாம அந்த ஜாடியில் அப்படியே அந்த பிரமிடுக்குள்ள இருந்துச்சு, இஜிப்சியன் பிரமிடுல, காசா பிரமிடுல இருந்திருக்கு. அந்த கோதுமை விதைகளை எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் ஆர்கியாலஜிஸ்ட் மண்ணில் விதைச்சிருக்காங்க. என்னாச்சு தெரியுமா, 2000 வருஷம் கிடைச்சக்குள்ள அந்த கோதுமையெல்லாம் விளைஞ்சுதான், பயிரணிச்சான். எனக்கு அந்த கோதுமையின் வல்லமை வந்து போகலை. அதே மாதிரி ஆண்டவரோட வார்த்தையின் வல்லமை போகாது. இந்த கோதுமையே அப்படி இருக்குன்னாக்க ஆண்டவர் வேர்டு வந்து எப்போவுமே இந்த வேர்ட் ஆஃப் காட் ஆல்வேஸ் ரைசஸ் அப்னு படிக்கிறோம் சங்கீதத்தில். அவ்வளவு வல்லமையான விதைகள், அந்த விதைகள் எப்போ நமக்கு பலன் அளிக்குனாக்க நம்ம வந்து அதை நம்பும் பொழுதுதான் பலன் அளிக்கும். இப்போ பாருங்களேன், நம்ம இன்னொரு சின்ன வசனத்தை பார்ப்போம், நியாயமாச்சுன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 4:2 பார்ப்போம். எபிரேயர் 4:2, ஏனெனில் பக்க எண் 300 தமிழ் பைபிளில், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போ பழைய நம்ம அந்த கதை தெரியும், பழைய ஏற்பாட்டில் வந்து அவங்க எகிப்துலேருந்து வர்றாங்க புண்ணிய பூமிக்கு, வாக்குத்த பூமிக்கு. வரும்பொழுது அவங்களுக்கு வந்து வசனங்கள் கொடுக்கப்படுது, ஆனால் அந்த வசனத்தை அவங்க விசுவாசிக்கலை. அப்படி விசுவாசிக்காததுனால அவங்களுக்கு வந்து அந்த வசனங்கள் பலன் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி ஆகாம இருக்குன்னா எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து வசனத்தை விசுவாசிக்கணும். இப்ப கேள்வி அது எப்படி விசுவாசிக்க, எப்படி விசுவாசிக்கிறது, வசனத்தை கேட்க கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ஒரு தடவை படிச்சா வராது, நல்லா ஆழமா படிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு வெளிப்பாட்டு ஞானம் வரும்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். என்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ட் கிவ் அத் லைட் இங்கிலீஷ் போட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த வசனம் உங்களுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப இஸ்ரேவேல் மக்கள், இஸ்ரேவேலின் குழந்தைகள், சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் இங்கிலீஷ்ல போட்டிருக்கும், அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்க வந்து லேண்ட் ஆஃப் லேண்ட் ஃப்ளோயிங் வித் மில்கம் மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் கொண்டு போறேன்னு அதை சொல்லிட்டாரு. ஆனாக்க அவங்க அதை விசுவாசிக்கல. நீங்க நம்பர்ஸ் இடத்துல போட்டிருக்க நம்பர்ஸ் 33 நினைக்கிறேன் போட்டிருக்கனாக்க, அந்த ஏனாக்கியர்களோட ஏனாக்கியர்களும் வந்து அந்த இடத்துல இருக்கவங்க, இஸ்ரேவேல் மக்கள் போற இடத்துல இருக்கவங்க இஸ்ரேலுக்குள்ள, இந்த ஏனாக்கியர் கண்கள்ல நாங்கள்லாம் வந்து வெட்டி கிளிகள் மாதிரி தென்பட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களாம். வி ஆர் ஓன்லி கிராஸ் ஓப்பர்ஸ், வி கேனாட் டிஃபீட் தம், அவங்களை வெற்றி கொள்ள நம்மளால முடியாது, நம்மளாம் ஒரு வெட்டி கிளிகள் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அவங்க வந்து அந்த வாக்கு தந்த பண்ண பூமிக்குள்ள போக முடியல. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவரை நம்பல, அவங்க சொந்த பலத்தை நம்பினாங்களே தவிர ஆண்டவரை நம்பல. அதனால அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம அந்த வசனத்தை வந்து விசுவாசத்தோட கலக்கணும். அப்படின்னா வசனத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி வசனத்தை திருப்பி திருப்பி அறிக்கை பண்ணி வசனம் நமக்குள்ள போகும்பொழுது நமக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து அதிசயமான விஷயங்கள் நடக்கும். சும்மா சூப்பர்ஃபிஷியலா ஒரு தடவை படிச்சுட்டு விட்டாக்க அதிசயங்கள் நடக்காது. அதிசயங்கள் வேணுமா, வசனத்தை படிக்கணும், வசனத்துக்கு வரலாம் உங்களுக்குள்ள வரணும், அப்பத்தான் நமக்கு வந்து விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து இது ஒரு வலியுறுத்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன். என்ன கதை அப்படின்னாக்க, கலிபோர்னியால பெத்தல் சபைன்னு ஒரு சபை இருக்கு, அந்த சபையில ப்ராஃபஸி தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆச்சுனாக்க, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தையே இல்லையா, ரொம்ப நாளைக்கு குழந்தையெல்லாம் இருந்துச்சான், கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்கள், 7, 8 வருஷம், 10 வருஷம் குழந்தையெல்லாம் இருந்துச்சான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க, சரின்னு சொல்லிட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இனி குழந்தை பிறக்காது, இன்னமும் பண்ணி பார்த்தாங்களாம், ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அது எதுவும் பண்ணி பார்த்தாங்களாம், பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கல. சரி அவங்களுக்கு இனி குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். அவங்களுக்கு 10 வருஷம் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கல. உடனே அவங்க வந்து 2 பிள்ளைங்களை தத்து எடுத்துட்டாங்களாம். தத்து எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து 2 வயசாச்சு. அந்த 2 பிள்ளைங்களும் அப்பா அம்மா 4 பேரும் சபைக்கு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒரு தீர்க்கதரிசி சங்கீதம் 113:9 அதை எடுக்கிறேன். சங்கீதம் 113:9, சங்கீதம் 113:9, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயான் இருக்கு அந்த வசனம். அந்த தீர்க்கதரிசி வந்து அந்த அம்மா கிட்ட வந்துடுறாங்க, வரிசையா தீர்க்கதரிசி சொல்லிட்டே வந்தாரான் அந்த லைன்ல. இந்த அம்மா கிட்ட வந்ததும் அவர் முன்ன முன்னே தெரியாது, நம்ம பார்த்து மலடைய சந்தோஷமான பிள்ளைத்தை ஆச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் சொல்லிட்டு ஹி கிவ்ஸ் அ சைல்ட்லெஸ் உமன் அ ஃபேமிலி மேக்கிங் ஹர் அ ஹாப்பி மதர் அப்படின்னு ப்ராஃபஸ் சொல்லிட்டு போயிட்டானா. அவர் போனதும் என்ன ஆச்சுனாக்க, அந்த அம்மா நினைச்சிருக்கலாம் 10 வருஷம் பிறக்காத பிள்ளை இப்போ பிறக்க போது நம்ம தத்து கூட எடுத்தாச்சு 12 வருஷம் ஆச்சு இப்போ பிறக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா இப்படி சொல்லலையா, அவங்க சத்தமா நான் பிள்ளை தச்சியாக போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு பிகம் அ மதர் அப்படின்னு சத்தமாக அறிக்கிட்டாங்களாம். அப்படின்னு என்னாச்சு, வசனம் வந்துச்சு, வசனத்தை அவங்க ரிசீவ் பண்ணி விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ணாங்க, மிக்ஸ் பண்ணி அதை அறிக்கை பண்ணாங்க. பார்த்தாக்க 1 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு அதிசயமாக குழந்தை பிறந்ததான். அதனால நம்ம வந்து ஆவி வசனத்தில் இருக்கு, அந்த அந்த வசனம் நமக்கு ஜீவனை தருது. அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த வசனத்தை கவனமாக படித்து சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி நல்ல ஒரு வெளிப்பாட்டிங்க நடத்துகிற அறிக்கை பண்ணி வசனத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும். பார்த்து இதில் போட்டிருக்கோம் யோவான் 6:9 நினைக்கிறேன், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் ஷால் ஃப்ளோ அவுட் ஆஃப் யுவர் பெல்லின்னு போட்டிருக்கோம். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் அவங்க வயிற்றுலேருந்து பாயுன்னு போட்டிருக்கோம் தமிழ் பைபிளில். அப்படின்னா என்ன, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் உங்க வசதி அவங்க உங்க ஷால் ஃப்ளோ அவுட் ஆஃப் யுவர் பெல்லி வென் வென் யூ பிலீவ். ஸோ வசனத்தை நம்ம வந்து விசுவாசிக்கணும், அந்த விசுவாசம் தான் முக்கியமானது. அப்போ தான் நம்ம வந்து பைபிளில் போட்டிருக்கிறத பார்க்க முடியும். எபிரேயர் 4:2 பார்த்த மாதிரி இஸ்ரேவேல் மக்கள் அந்த இதை பார்க்கல, எதையுமே பார்க்கலைன்னா அவங்க வந்து விசுவாசத்தை கலக்கலை. நம்ம கேட்குற வசனத்தை விசுவாசத்தை கலக்கணும். நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவரோட வசனத்தில் வந்து ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஆவி நமக்குள்ளே போகும்போது நம்ம உயிர்ப்பிக்கிறது, நம்ம உயிர்ப்பிக்கும் போது ஜீவ தண்ணீர் நம்மகிட்டேருந்து பாயும் பொழுது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதைத்தான் அந்த உலகம் எதிர்பார்க்குது. எல்லாரும் வந்து எங்கே ஒரு விடை கிடைக்கும், எங்கே நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாக்க யாரும் மதிக்க மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணுறதோ இல்லாமல் இப்போ பாருங்களேன், ஒரு இடத்துல போட்டிருக்கோம், இதில் சுவிசேஷத்தில் போட்டிருக்கோம், ஜீசஸ் டிட் அண்ட் தென் ஸ்போக்னு போட்டிருக்கோம். அவர் ஆரம்பத்தில் பண்ணாரு, பண்ணிட்டு உபதேசிச்சாரு, உபதேசம் மட்டும் பத்தாது, உபதேசத்தில் நம்ம வந்து சயின்ஸ் ஒண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். இப்போ Mark 16:18 போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூ ஷால் லே ஹேண்ட்ஸ் ஆன் தி சிக் அண்ட் தி சிக் ஷால் ரெக்கவர். அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரின் வசனத்தை நமக்கு வசனத்தின் வல்லமையை வெளிப்படுத்தணும். அப்போ வந்து மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஜெபத்தை நினைப்போம். ஃபாதர், வி பிரேஸ் தி ஹோலி நேம், தேங்க் யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட் லார்ட். I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, help us to believe your word. Mix it with faith so that we can see your power in action, so that we can show the power of the gospel to the world. In the name of Jesus Christ, we pray. Amen. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். உம்முடைய வசனத்தை உட்கொள்ள அதை விசுவாசத்துடன் கலந்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
3: பாஸ்டர், கேள்வி உண்டு.
2: சொல்லுங்க.
3: நீங்க சொன்னீங்க உரத்த சத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று. நீதிமொழிகள் 27:14 ஒருவன் அதிகாலையில எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சேவைக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாம் எனப்படும் போட்டிருக்கு.
2: ஆமா, உரத்த சத்தம்னாக்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் இருக்கு. அதிகாலையில் எழுந்து மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது உரத்த சத்தத்தோடு பண்ணாக்க அது வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் வந்து மென்மையானவர், ஆவியின் உந்துதலோட நம்ம மென்மையா நடக்கும் பொழுது மத்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், நான் அமெரிக்கா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதுல எல்லாம் நிம்மதியா சாப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு ஆள் வந்து இயேசு கிறிஸ்து பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க அந்தந்த ரெஸ்டாரண்ட் விட்டுட்டு. இங்க அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா அவருக்கு நேரங்கள்லாம் தெரியல. அதனால பரிசுத்த ஆவியானவர் உந்துதலோட நம்ம வந்து பண்ணணும். எதை பண்ணாலும் நம்ம அதிகாலம் எழுந்து நம்ம வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது உரத்த சத்தத்தோட நம்ம வந்து ஏதாவது பேசினாக்க அவங்க தூக்கம் தடைபடும். ஆனாக்க உரத்த சத்தத்துக்கு சில இடங்கள் இருக்கு. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் கோகத்தை சத்தங்க இருக்காங்க, அங்க உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை துதிப்பாங்க. அதே மாதிரி சங்கீதம் 149 பாத்தீங்கன்னாக்க, அந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 149 வசனம் 6 நினைக்கிறேன். சில இடங்கள்ல
3: என்னங்க
2: 762 49 49 நினைக்கிறேன், எனக்கு சரியா இல்லை, ஒரு நிமிஷம் எடுக்கிறேன் குறிச்சு வச்சிருப்பேன். 149:6 பாருங்களேன், தமிழ் பைபிள் 149:7. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தை பிறர்கள் மேல் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தர் உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கும். இதை வந்து சங்கீதம் 149:8 பார்த்தீங்கன்னாக்க, இந்த அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அந்த துதி வந்து உரத்த துதி. அது எப்படின்னாக்க, இருங்க உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ஒரு நிமிஷம். சங்கீதம் 149:6 இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், இந்த ஹை பிரைசஸ் ஆஃப் காட் பி இன் தன் மவுத் போட்டிருக்கோம். ஹை பிரைசஸ் அப்ப உரத்த சத்தத்தோட பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அத வந்து இதுல பாத்தீங்கன்னாக்க, எபிரேய பாஷையில அப்லிப்டிங் அரைசிங் ஹை பிரைசஸ் ஆஃப் காட் பி இன் தன் மவுத் அண்ட் டூ எட் ஸ்வார்ட் இன் தர் ஹேண்ட். இதுல பாத்தீங்கன்னாக்க, அதை தமிழ்ல ஃபாதரையா பாடும்போது சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோன்னு பாடிட்டாரு. அதனால நம்ம சத்தமா ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய ஆட்மோஸ்பியர், நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அப்ப எதிர்ப்புகள் வந்து சங்கிலியால் கட்டப்படும். அதனால நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்ம வந்து சங்கிலியால கட்டணும், சத்தமா பாடி. அதனால எல்லாத்துக்கும் ஒரு காலக்கு நேரம் இருக்கு, அதுல சத்தமா பாடுறது கண்டிப்பா. நம்ம ஹை பிரைசஸ் எப்பவுமே சத்தமா ஆண்டவர் துதிக்க சத்தமா துதிக்கணும் எப்பவுமே. அப்பதான் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் மாறும், சிச்சுவேஷன் மாறும். இப்ப ஒருத்தவங்க சோர்வா இருக்காங்களா, அவங்க பண்ணக்கூடிய சிறந்த விஷயம் உரத்த சத்தத்தோட ஆண்டவரை துதிக்கிறது. எண்ணி எண்ணி துதி செய்வாங்கிற மாதிரி துதியை கூட்டினாக்க, துதி எடுத்தாலும் சாத்தான் ஓடுவான்னு உணர்பாட்டு இருக்கு. சாத்தான் ஓட்டணுமா அப்படின்னாங்க, துதி எடுக்கணும், நம்ம சத்தமா எடுக்கணும். அதே சமயத்துல காலங்காலத்துல இருந்து எல்லாம் தூக்கிட்டு இருக்கமா சுத்தமா பேசக்கூடாது, அது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா. அந்த மாதிரி
4: நீங்கள் வந்து ஷேர் பண்றது எல்லாம் எப்பொழுதுமே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். கற்றுக்கொள்கிறோம். God bless you. Thank you.
2: Thank you, madam. Thank you.
4: அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசனாகத்தை அழைப்போம். அவரும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்வார். எத்தனையோ பேர் அதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். வாருங்கள் பாஸ்டர், வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
5: Oh, God bless you, sister. God bless you, நேயர்களே. நாங்கள் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை பார்க்க போகிறோம். அவருடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ரோமன் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல உம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று கிறிஸ்துவுக்கு உரிமையோடு அந்த மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உண்டான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுடைய தேவன் 3 பர்சன்ஸ் ஆகி இருக்கிறார். 1 காட் தேவனாக தேவன் பர்சன், ஸ்பிரிட் ஆக இருக்கிறார் ஸ்பிரிட் பர்சன், ஜீசஸ் இஸ் த பர்சன், ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ பர்சன். இயேசு இந்த உலகத்துல வந்து மாம்சத்துல வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல இருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அங்கிருந்து 50வது நாளில உயிர் தெழுந்த 50வது நாளில அந்த பரிசுத்த ஆவியானவரை முதன் முறையாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அந்த ஆவியானவர் தான் தேவனுடைய அந்த மெய்யான தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். 1 பீட்டர் 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், அதே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்டு மரியாளின் வயிற்றில இயேசு பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமான மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சாதாரணமாக இந்த உலகத்துல பிறக்கிற மக்களோடு இயேசுவை ஒப்பிட முடியாது. பாருங்கள், 1வது மனிதன் தேவன் படைக்கும் பொழுது நாங்கள் ஆதியாகமம் 1:26 பார்க்கும் பொழுது, முதலாம் அதிகாரம் 26வது வசனத்துல லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் தான் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். இந்த மனிதன் பாருங்கள், பாவம் செய்ததன் விளைவாக முதல் ஆதாமுவாளை பரிசுத்தமாக படைத்தார் மரணம் இல்லாத சரீரத்தோடு. அவர்கள் பாவம் செய்த பின்பாக பாருங்கள், அந்த தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாமல் பிசாசிடத்துல ஏமாந்ததன் நிமித்தம் அந்த அந்த அந்த தெரிவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம். அவர்கள் ஜீவ கருட்சத்து விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றிருப்பார்கள். அதற்கு மாறாக தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் அவர் இன்றைக்கும் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்தில பிறக்கிறோம், இந்த பாவத்தோடு வாழுகிறோம். இதற்கு தான் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இயேசு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தில நீங்கள் எந்த இடத்திலையும் போய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 4:11 இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இந்த புதிய ஏற்பாடு உதவி செய்கிறது. புதிய ஏற்பாடு தான் இயேசுவை பற்றிய 4 புஸ்தகங்கள் மத்தேயு மார்க் லூக்கா யோன் இயேசுவை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில மரித்தார், 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். இந்த 4 புஸ்தகங்களும் இயேசுவை பற்றி உண்மை தத்துவத்துடன் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகங்கள் எல்லா 4 புத்தகங்களும் ஆப்டர் கிரைஸ்ட் 70-80 அளவில கிரைஸ்ட் 1:33 இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்தார். 30-33 வருடங்கள் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். ஆப்டர் கிரைஸ்ட் 70-80 அளவில இந்த 4 புஸ்தகங்களும் எழுதி முடிக்கப்பட்டது. 33.5 வயதுல இயேசு தன்னுயிரை கொடுத்து மறிக்கிறதுதான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிஷன் வேலை தரப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர்களாக பாஸ்டர்ஸாக சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் தரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் நாங்கள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லாரும் சுவிசேஷத்தை அழைப்பதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு அவர் எங்களுக்கு வல்லமையை அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் ஒரு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் பிலிப்பியர் 4:19 வசனத்திலே என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை தருவார், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். இப்படியாக ஒரு வல்லமையை தந்து நாங்கள் அவருடைய பலத்தில சார்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அவர்ல சாராமல் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய இவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும், அவருடைய ஆவியில சார்ந்திருக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 15:15 என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். நாங்கள் எப்பொழுதும் இயேசுவுடைய வார்த்தைகளில இணைந்திருக்க வேண்டும். கொடியானது செடியில இணைந்திருக்கிறது போல, கொடியிலதான் கனிகள் வருகிறது, செடியில இருந்து அது தண்ணீர் பசளைப்பு எல்லாவற்றையும் எடுத்து கொடியில கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம், இயேசு செடியாக இருக்கிறார். அவரில நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு தரப்படும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு கேட்டுக்கொள்வதை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவருக்கு பிரியமாக நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்துக்கு விரோதமாக கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய ஊழியத்தை எங்களுக்கு தந்த ஊழியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவரை போல நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் கற்றுத்தந்து அவர் தான் எங்களுக்குள்ள ஃபோக்கஸ் ஆயிருக்க வேண்டும். எந்த காரியத்தையும் நீங்கள் வேதாகமத்தில இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், வெளியில் உள்ள நீங்கள் பாஸ்டர்ஸ் அவர்களிடத்தில இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஊடகங்களுக்கூடாக எல்லாவற்றிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவற்றை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதாக என்று நீங்கள் தான் நீங்கள் அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவரின் உதவியோட கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் தவறாக சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்த வார்த்தை வேதாகமத்துக்கு விரோதமாக இருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கூடாது. பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இந்த சபைக்கு போவது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இன்றைக்கு பலர் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் சபைகளுக்கு போக வேண்டும், அங்கு இயேசு இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை சொல்வதன்படி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாங்கள் சபையில போய் நாங்கள் இயேசுவைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய ஆவியைத்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். பாருங்கள், ஒவ்வொருவரும் ஆவியோடு தான் அந்த இடத்துல வருவார்கள். அநேகமான ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய ஆத்துமாக்களை தவிர பழைய ஆத்துமாக்கள் எல்லாரும் நன்றாக நிரம்பி வர வேண்டும். அபிஷேகத்தினால் அதிகாலையில் எழுந்து பைபிளை படித்து துதித்து வரும் பொழுது அந்த இடத்துல சபையில அந்த இயேசு தலைவராக இருக்கிறார். மற்ற ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகம் எல்லாரிடத்திலும் இறங்குறதாக இருக்கிறது. அந்த நேரத்துல நீங்கள் வேறு விதமான காரியங்கள்ல சிந்தித்து கொண்டு விடுகிறீர்களாக மனதை ஒருமனப்படுத்த வேண்டும். பாருங்கள், பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போறது எங்களுடைய தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக, அதற்காகத்தான் ஒரு மனப்பட வேண்டும். எங்களுக்கு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வேண்டும். வேறு மனிதர்கள் மனித சிந்தைகள் எதையும் நாங்கள் அந்த நேரத்துல சிந்திக்க கூடாது. சிலர் டெக்ஸ்ட் பண்ணுவார்கள், பாருங்கள் வாலிபர்கள் டெக்ஸ்ட் பண்ணுவார்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. அந்த இடத்துல சபையில இருக்கும் பொழுது நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை மனு மாமிச வார்த்தைகளைப் போல உலகத்தின் வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை இன்றைக்கு நான் என்னுடைய சபையில கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இது மெய்யான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, இது மதங்களுடைய வார்த்தைகள் அல்ல என்ற உணர்வோடு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக அந்த வார்த்தை பரலோகத்தில் இருந்து வந்த பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு மரியாள் கற்பந்தறிந்து இயேசுவாக பிறந்து இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினான். வார்த்தை தான் இயேசு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இயேசு வார்த்தையை விட்டு பிரிந்து வாழவில்லை. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசுவாக அவர் வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு நாங்கள் பாவத்தை

மதங்களை உருவாக்குகிறவர்கள் எல்லாரும் இந்த மாம்சத்தோடே அவர்கள் மதங்களுக்கு போய்விடுவார்கள். அப்படியாக அந்த மெய்யான தேவனை அறிய முடியாதபடி மதங்கள் தடை செய்கிறது. மதங்களுக்கு இல்ல பலவிதமான தீமையான ஆவிகள் இருக்கிறது. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த சேனைகளை எதிர்க்க அவர்களால் முடியாமல் இருக்கிறது. மதங்களில வாழுகிறவர்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் அதுல ஒரு தடை. அந்த பிசாசானவனுக்கு தீமை செய்கிறது அவனுடைய ஒரு ஒரு பிரதான வேலியாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய ஆத்துமாவை எப்படியாவது திருடி விட வேண்டும். வாருங்கள், ஆத்துமாவை, இந்த ஆத்துமா தேவனுடைய ஆத்துமா. நாங்கள் அனைவரும் மனிதனாக இருக்கிற நாங்கள் அனைவரும் அந்த மெய்யான தேவனால படைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது மெய்யான தேவன் தந்த சுவாசம். இப்படியாக படைக்கப்பட்ட தேவனை விட்டு நாங்கள் மதங்களை உருவாக்கி மாம்சத்துல பிறக்கிறோம். அந்த மாம்சத்தினால மதங்களுக்கூடாக வாழ்ந்து மதங்களுக்கூடாக மரிக்கும் பொழுது பிசாசு இலகுவாக உங்கள் ஆத்மாவை திருடி விடுகிறார். இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதன் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் மனிதன் அறியாமல் வாழுகிறான், பாவத்தில் வாழுகிறான். இந்த மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுயிரையே அந்த சிலுவையில தியாகம் செய்து எங்கள் எல்லாரையும், யார் யார் எந்த மனிதன் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடத்துல வர முடியும். வந்து அவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி விடும். நீர் மத்தேயு மார்க்கு லூக்கு யோவானின் படி நீர் சிலுவையில மரித்தீர். இந்த புத்தகத்தை படித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு மார்க்கு லூக் யோவான், யோவான இயேசுவை பற்றிய அத்தனை காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமில இருந்து பாருங்கள், ஆபிரகாமினுடைய தகப்பன் இப்படியான சிலை வணக்கம் உள்ள குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து இயேசுவின் சந்ததியாக மத்தேயு முதலாம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பாருங்கள். ஆபிரகாமின் சந்ததி தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இன்றைக்கு இப்பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். அவருடைய ஆவியை பெற்றவர்களாக அவருக்கு பிரியமான அவருடைய வார்த்தையின்படி வாழ எங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் உங்களை அழைத்துக் கொள்ளுவார். நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால், எதிர்த்து நின்றால், இன்றைக்கு தெரிவை இன்றைக்கு உங்களிடத்துல தந்திருக்கிறார். ஆதாமாவால் செய்த தவறு நிமித்தம் நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் தீமையை தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறோம், இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், அவரோடு வாழுகிற நித்திய வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். இயேசுவை தெரிந்து கொள்வதன் முக்கிய நோக்கம் அவரோடு நாங்கள் வாழ முடியும். இம்மைக்கு பின்பு மறுமையில ஒரு மரணம் இல்லாத ஒரு வாழ்வு இயேசுவோட நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும். நீங்கள் மதங்களை தெரிந்து கொண்டால் இந்த மரணத்துக்கு பின்பு நடப்பது என்ன என்று நீங்கள் அறியாதவர்களாக பிசாசு உங்களை நித்திய நரகத்துக்கு, நித்திய நிந்தைக்கு அழைத்து செல்லும். பாருங்கள், அங்கு போனால் திரும்பி வர முடியாத, யோபு சொல்லுகிறான், போனால் திரும்பி வராத தேசம். இப்படியான ஒரு தேசத்தை வீட்டில இருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமாக இருந்தால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுவை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் மூலமாக இயேசுனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்து கொள்ளலாம். அவர் இந்த உலகத்துல பிறந்த துண்மை, இன்றைக்கு நாங்கள் எழுதுகிற திகதி ஆஃப்டர் கிரைஸ்ட் ஆகஸ்ட் 26 ஆக இருக்கிறது. பாருங்கள், 0 முதலாம் ஆண்டிலேருந்து 33.5 வருடங்கள் இயேசு இந்த உலகத்தில மனிதனாக வாழ்ந்தார். சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர் இயேசு. இன்றைக்கு சரித்திர பூர்வமாக இயேசுடைய சரித்திரம் வருகிறது. 1 வருஷத்திலிருந்து 33.5 வருடங்களை இயேசு இந்த உலகத்தில மனிதனாக வாழ்ந்து சரித்திர பூர்வமாக கிறிஸ்துவுக்கு முன்பான காரியங்கள், 4004 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள்,
முதல் முதல் மனிதன் படைக்கப்பட்டான். கிறிஸ்து

எழுபது எண்பது ஆம் ஆண்டு அளவில் இந்த இந்த எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இயேசுவை பற்றி, இயேசுவோடு கூட இருந்தவர்கள் 33.5 வயதில் இயேசு மரித்து விட்டார், 70 80 வயது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இவர்கள் இயேசுவருடைய சரித்திரத்தை சரியாக எழுதியுள்ளார்கள். பாருங்கள், ஒரு புஸ்தகத்தில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகள் எழுதப்பட்ட குரானில அந்த இயேசு மரிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் இருந்து தவறு, அந்த புத்தகத்தில் இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பிசாசு செய்கிற மாபெரும் பொய். ஒரு ஒரு ஒரு மெய்யை பொய்யாக மாற்றுவதுதான் பிசாசினுடைய கிரிகையாக இருக்கிறது. அந்த மத புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. 700 சகாப்தத்துக்கு பின்பாக, 7 ஜெனரேஷனுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகம். அதுல உண்மை தத்துவத்தை நாங்கள் பார்க்க முடியாததாக இருக்கிறது. பாருங்கள், இது இதற்காகத்தான் நீங்கள் உயிர் உள்ள இந்த மெய்யான புஸ்தகத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி 700 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகத்தில் இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை என்ற காரியங்கள் இருக்கிறது. இது பிசாசினுடைய காரியங்களாக இருக்கிறது. பிசாசு குள ஒரு பொய் சொல்லுபவனாக, பாருங்கள், யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடுபவனாக, கொல்லுபவனாக, அழிப்பவனாக, பொய் பேசுபவனாக, மனிதர்களை கன்ஃபியூஸ் பண்ணுபவனாக இருக்கிறான். பாருங்கள், யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவான். இப்படி தவறாக கருத்துக்களை எங்களுடைய மனதிலையும் தவறான தோட்ஸை போடுகிறவன் பிசாசாக இருக்கிறான். இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசுடைய ஆவி வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுகிறவராக இருக்கிறார். எப்படி சமயங்கள் எல்லாம் உருவாகினது என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் இங்கு பார்க்கும் பொழுது எரேமியா 10:10 ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எங்களுடைய மெய்யான தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை பற்றி எரேமியா 10:11 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், புத்த மகமதமாக இருக்கலாம், மற்ற எந்த வைஷ்ணவ வேறு எந்தெந்த மதங்களாக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் அழிந்து உங்களுடைய மதங்கள் எல்லாம் அழிந்து போகும். உங்களுடைய தேவர்களை எல்லாம் தண்டிக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். தவறான மதங்களை உருவாக்கின அத்தனை தேவர்களையும் தண்டிக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். ஆனால் உங்களை மனிதர்களை நேசிக்கிறார். நீங்கள் அந்த மதத்தில் அறியாமல் இருக்கிறீர்கள், உங்களை அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறார். இயேசு சொல்லுகிறார், 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக அவர் உங்களை வரும்படியாக அழைக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமியை பார்க்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து மனிதனை பார்க்கிறார். நாங்கள் இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவுக்குள்ளாக உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர்தான் மெய்யான தேவன் என்று இந்த 5 கண்டங்களுக்கும் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய ஆவி எங்களுக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியை நீர் ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்படி இந்த மதத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உம்மிடத்துல அவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம். அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். மூதாதையர்கள் செய்த தவறின் காரணமாக இன்றும் அவர்கள் தவறான பாதையிலே அந்த பிசாசினுடைய ஆவிகளினாலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு துடைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இன்றைக்கு பலவிதமான தீமையின் ஆவிகள், ஆவிகளுக்கூடாக துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின்
ஆவிகளினாலே அவர்கள் சூழப்பட்டு அவர்கள் பயத்தின் பீதியிலே இருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது ரெண்டு தீமத்தை ஒன்றுகளில் சொல்லப்படுகிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஞானத்தை, புத்தியை, அறிவை, தெளிந்த புத்தியை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், உங்களை அவர் அடக்குவதில்லை, ஒடுக்குவதில்லை, அடிமைப்படுத்துவதில்லை. பாருங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள், அவருடைய ஆவியினாலே அவர் அந்த மக்களை விடுவித்தார். அந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பின அந்த பார்வோனும் அதனுடைய சேனைகளும் அந்த கடலில மூழ்கடிக்கப்பட்டார்கள். இப்படித்தான் பலத்தை நீங்கள் நம்பக்கூடாது, பராக்கிரமத்தை நம்பக்கூடாது. எங்களுடைய தேவனுடைய ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், தீமை செய்கிறவர்களை நேசிக்க சொல்லுகிற ஆவியானவர், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், காற்றை சிருஷ்டித்தவர் தான் எங்களுடைய தேவன். எரேமியா 10:13 அவர் 10:12 அவரே தம் பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். பாருங்கள், காற்று, இந்த உலகத்திற்கு வருகிற காற்று அவருடைய பண்டக சாலையில் இருக்கிறது. காற்றை சிருஷித்தவர் தான் எங்களுடைய தேவன். இந்த சயின்ஸ் எல்லாம் இந்த விஞ்ஞான பைபிளுக்குள்ளே இருக்கிறது. காற்றை சிருஷித்தவர் எரேமியா 10:14 மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவரானார்கள், தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களினாலே வெட்கி போகிறார்கள், அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவியில்லை. பாருங்கள், ஒரு விக்கிரகத்தை, எங்களுடைய தேவன் மெய்யான தேவன், உயிர் உள்ளவர், இயேசு உயிர் உள்ளவர், பரிசுத்தாவியானவர் உயிர் உள்ளவர், அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். இப்படியான மாயையான கிரிகைகளுமாய் இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அழியும். பாருங்கள், எங்களுடைய தேவன் ஒரு நாள் இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியாக மாற்றப் போகிறார். அவருடைய 1000 வருட ஆட்சியில வாழ ஆசைப்படுங்கள். இதற்கு தான் உங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் மதங்களை நம்பினீர்களாக இருந்தால் மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இதுதான் தேவன் உண்டாக போகிற ராஜ்யம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இப்படியாக இந்த பூமியை, இந்த சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு புதிய வானம் புதிய பூமி. பாருங்கள், அந்த ஒரு சமாதானமான பிசாசு 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, இந்த உலகத்தில் யுத்தம் இல்லாத ராஜ்யம், எங்களுடைய தேவன் எல்லாரையும் போஷிக்கிற ராஜ்யம். நீங்கள் கண்ணீர் விட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள், துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லாத ராஜ்யம். இரவு தான் கள்ளர் இந்த உலகத்துல, இரவு நேரங்களில கண்ணமிட்டு திருடுவார்கள், கல பாவ காரியங்கள் இந்த இருளில தான் நடக்கிறது. 24 மணி நேரமும் ஒளியுள்ள ராஜ்யமாக அவருடைய ராஜ்யம் ராஜ்யத்தில வாழ ஆசைப்படுங்கள். அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுடைய அபிஷேகத்துக்காக, உங்களுடைய அபிஷேகத்துக்காக ப்ரே பண்ணுகிறேன். நீங்க மட்டுமில்லீனா.

எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாருமில்லை.

அவரிடத்தில் வரும் பொழுது அநேக விதமான கேள்விகள் வரும். நீங்கள் வேதாகமத்தை அறிய அறிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வேதாகமத்தில் பதில் இருக்கிறது. எப்படி மதங்கள் உருவானது, எப்படி இந்த அசுத்த ஆவிகள் செயற்படுகிறது, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் அந்த சத்துரு காரணமாக இருக்கிறான், தீமை செய்கிறவனாக இருக்கிறான். இயேசுவுக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக இப்படியான காரியங்களை செய்கிற அந்த பிசாசை நீங்கள் இந்த வேதாகமத்தில் இருந்துதான் அவன் எப்படி செயற்படுகிறான் என்று கண்டுகொள்ள முடியும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யார்

0: மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரா, பொல்லாதவர்கள் ஆகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நேரத்தில் உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, கடுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, எவ்வளவு அன்புள்ளவரப்பா, எங்களுக்கு தகுதி இல்லாத பாவத்தில் வாழ்ந்த எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் பரிசுத்தமுள்ள தேவன் உம்முடைய குமாரனை அனுப்பி 33.5 வயசில் அந்த வாலிப வயசில் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து உம்முடைய ராஜ்யத்தை நீர் அமைத்து எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவர்தான் ராஜா. இந்த பிசாசுகளுக்கு எதிராக தீமை செய்கிற ஆவிகளுக்கு எதிராக செயற்பட உம்முடைய வார்த்தை கூடாக நாங்கள் வெற்றி கொண்டு வாழ ஆண்டவரே, மதங்களில் வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு நீர் எப்படி அந்த வார்த்தை கூடாக பிசாசை ஜெயித்தீரோ, அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்ய ஒன்றான மித்தவனாய் உமக்கே ஆராதனை செய்ய அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போற தூதர்களை அதட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு நேரிடப்படுகிறதற்காக நன்றி, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்காக நன்றி. அவர்களோடு இடைப்படும் நினைத்தினை கொள்ளும் பொழுது தரிசனத்தை உம்முடைய தரிசனங்களை காண்பி நீர்தான் மெய்யான தேவன், உண்மையாக அன்பாக உண்மையாக கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும் நீர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ஒளியான ஒளியின் ராட்சியத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை அழைத்தீரே அந்த ஒளியின் ராட்சியத்துக்கு. அதே போல ஒவ்வொரு அறியாத மக்கள், மதங்களில் வாழுகிற மக்கள், பாவத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தான் இந்த உலகத்தை மீட்க வந்த ஒளியான ஒளியான தேவன் என்பதை இருளில் வாழும் மக்கள் ஒளி ஒளி என்ற ராஜ்யத்தில் வாழ அழைத்த தேவன் என்பதை ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை பெற்று உம்மை நாடி தேடுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் அவர்களோடு வெளிப்பட்டு உம்மை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் நட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே,
1: ஆமேன், ஆமேன். நல்லாக நன்றாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றியும் பரிசுத்த ஆவியின் ஆரைய பற்றியும் நன்றாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். தெரியாதவைக்கு அது ஒரு பெரிய ஒரு கண்களை திறக்கும் ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆவியாலும் இல்லை, பலனாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, அவருடைய ஆவியினால் மட்டுமே எல்லாம் ஆகும். யூனோ, ஹி ஹஸ் நாட் கிவன் அஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் பட் ஆஃப் பவர் அண்ட் ஆஃப் லவ் இதெல்லாம் எங்களுக்கு ஆகக்கூடிய காரியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இதை எங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கிறது. அத்துடன் இந்த காஸ்பிளை ப்ரீச் பண்றதுக்கே இந்த வார்த்தையர் இதை கொண்டு வந்து அவர்களை மனமாற செய்யறதே பரிசுத்த ஆவியானவரான் தான் இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. என்றபடியா நன்றா நீங்கள் அதை பகிர்ந்தீர்கள், விளக்கமாக சொன்னீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
0: God bless you, Sister Rakshidi. God bless you, Nekade. Amen.
1: Amen.
2: ஆமென், ஆமென். உண்மையிலேயே பாஸ்டர் அண்ணன் தாசன கொடுத்த வார்த்தை என்ன தொட்டிருக்கு, ஆழமான சத்தியம். அவர் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, நாமத்துக்கு முதலிடம் கொடுத்து, அவருடைய அடிப்படை சத்தியமே ஒன்றானமை தேவன். அருமையான விளக்கத்தை கொடுத்தா இன்றைய நாளே அவருடைய வார்த்தை என்ன தொட்டு, அதுக்காக தேவனுக்கு நான் சொல்றேன், கத்தர் பாஸ்டரை அவர் விதமாக ஆசிர்வதிப்பாராக. இதுவரை நேரம் தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவர் வழிநடத்தினார். எந்த வித தடைகளும் வராதபடி ஆவியானவர் ரஜினியோடு கூட இருந்து வழிநடத்த அதுக்காக நன்றி சொல்லணும். ரஜினி அழகாக வலியுறுத்தி கொண்டு வந்தார். இன்றைய நாளே நாளைய தினத்திலே சிஸ்டர் டோலி நிகழ்ச்சியை நடத்துவார். இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து முடிஞ்சவருங்கம்மா சிராஜா.
1: Thank you, Lord, for your faithfulness, for your goodness, for your love, Lord, above everything, Lord. It's the work of your Holy Spirit, Lord. Lord, we bless you, we praise you, we glorify you, we give thanks to you. Lord, for many those that have come, many those that have been blessed, right from the beginning to the end, Lord. Now, Lord Jesus, as we, Lord, end this very network, Lord, that has been going forth, Lord, from Sangamam Radio Gospel emanating, Lord, through Nitya Velicham, Lord. We thank you, Lord, for the many ways, Lord, you have been ministering to them from the handmaidens of the Lord, from the pastor that have been coming and sharing the word right from the beginning, Lord, even Brother Mahendran working alongside, Lord, and Lord, starting up in prayer, Lord Jesus, and also singing and praising and worshiping you. And we thank you, Lord, for the ministry that went on from him, Lord. And we also, Lord, thank you, Lord Jesus, for coming through for the prayer on the people, there, Lord, oh God. Besides also for Sister Dolly, who came and prayed for the workers, Lord, without which, Lord, before we pray, before we do the ministry, Lord, we always want, Lord, and we look up to you, Lord, that you would be the one who come and perform and do what you have to do through your spirit, that just like the word has been saying, Lord, through your anointing power of the Holy Spirit, that we prepare the people's heart, and also not only the people that are bringing forth the word, the saints, but also the word of the Lord to go into the nations of the world upon the people's lives, bringing forth harvest of salvation. So we thank you, Lord, for that blessing that went on to pray for them from Sister Dolly, and also, Lord, for the hearers, Lord, that we have always, Lord, taken time to pray for the listeners, Lord, and we, Lord, with much of your loving kindness and goodness bestowed upon their hearts and lives, Lord. We stand in the gap and we pray for them, Lord, not only, Lord, for the ministry of the Holy Spirit upon them for salvation, but for all their needs, for all everything, Lord, and also their shortcomings, and Lord, and to meet their needs as well as their physical, mental, emotional needs, Lord, every way possible. So we thank you, Lord, because you have been ministering, you have been touching, you have been setting them free, and also for the way of salvation that has been coming to them through the word of God from Sister Brenda, who came in, Lord, and gave forth that word, Lord, and also, Lord, from Brother Venkat, Lord, also, Lord, bring such a word, Lord, all through, Lord, every one of them have been touching the word coming through with the power of the Holy Spirit alone, that they want to first exalt you, give you that place of honor, glory, and power, Lord, the third person in the Trinity, without which nothing is possible. You represent yourself, Lord, through the third person in the Trinity, through the Holy Spirit. And also Pastor Anton Rasanayan touched the very same subject, Lord, through the anointing power of the Holy Spirit, how he emanates, how he works, how he moves, how he inhabits the praises of his people, and how he accomplishes the task in which, Lord, when we pray, when we sing, when we bring forth the word, you are the one who works behind it. You are the one who brings forth, Lord, breaking up every yoke of bondage, Lord, bringing forth the deliverance and salvation and power, O God, upon them, Lord, to perform through the work of the Holy Spirit alone, I pray. And also, Lord, for the time we spent, Lord, from Lord Jesus, the time, Lord, that we spent the half an hour, and also the Lord, that came, Sister Kavi Kavinda, who came and joined us in a way, Lord, to sing and worship you also, that she was able to do it, even though she was not there for the time of prayer. We thank her, Lord, that she took the time to come and join us and worship you, Lord. And she's a lady who has just come into the faith, Lord. Much of your grace, much of your power, much of your protection over her and her little one, Lord, that she's trying to raise as a mother without a husband, Lord, as a young widow, Lord. Cover her under your precious blood. Be with her, Lord. Let your love and compassion and mercy, Lord Jesus, embrace her with your love and your care and your protection over her, I pray, in Jesus' name. Also, thank you, Lord, Father, for the time that we spent in prayer, Lord. You have been a silent listener. And, Lord, coming to us, Lord Jesus, bringing forth, Lord, all our requests be made known to you with praises and thanksgiving, and showering your blessings, Lord, upon it, and in giving all the requests, Lord, be known to you. You have been, Lord Jesus, also, Lord, providing those needs, and coming, Lord Jesus, in focus, Lord, as we wait upon you, as we pray, Lord Jesus, for those requests, that you are supplying those needs, I pray. So I thank you for that, Lord, and that a short word, Lord, that you gave me, Lord, in it coincided with all that we shared, Lord, with the Lord Jesus, how you are the one, Lord, who feeds the poor, Lord, when we enlarge our borders through our giving, through the blessing you pour upon the one that can afford to, Lord, expand their ways in which becoming a blesser, Lord, rather than receiving and keeping, hoarding, and selfishly, Lord, like a puddle, Lord, instead of being a pipeline or a stream of life flowing through them, Lord, as a blesser, to be blessing, Lord, others through the how you bless them, Lord. So we thank you for the many ways you have been such a blessing to us, Lord. And I also thank you, Father, for Brother Leslie and Sister Rita, Lord. We have been working alongside, Lord, waiting all day, Lord, doing what you have been doing through them, Lord, and upon the people, upon the ways you have been moving and doing your work, Lord, through them, Lord, through the Holy Spirit, Lord. Entrust them fully into your light, into your light flowing through them as well, Father, through your Spirit. And, Lord, protect them, keep them, lead them, guide them, Lord, between, Lord Jesus, these families, between Brother Mahendra and Brother Leslie, Sister Rita's family, Lord, together, Lord, as they move on your realm. On your behalf, there's a blessing that is always upon them, and also Sister Dolly and myself, Lord, protection upon those, Lord. Lord, when we fight the kingdom principles, kingdom values, kingdom work, Lord, there's always an enemy that is always trying to come in, Lord, disturb or make things known that he is also there. But Lord, we are more than conquerors through we have believed, and that protection is always upon us, Lord. But greater is he that is within us than the one that is in the world. So we thank you, Lord, for the many blessings and your protection upon us, I pray. And you also remember, Sister Subha, at this time, Lord, it is not an easy task, Lord. It's a difficult time, Lord, when we also love our mothers and when we are departing from them, Lord. It's not an easy thing, Lord. And for her to, Lord, be in a position, Lord, where she is helping her husband at this time, Lord, and so much of energy and time spent there, and now grieving on the other side, Lord, for her mother. Lord, embrace her with your love and your presence, Lord, about her, Lord. Cover her under your precious blood. Protect her, Lord, mind, body, soul, and spirit, and strengthen and quicken and revive her, Lord, every part of her being, and also her children and her husband, Lord, that he will go through this situation and know there's a God who loves and cares. He will, Lord Jesus, embrace that love of God shed abroad in his heart through the power of your Holy Spirit, and enlighten his mind and his understanding, Lord, and her spiritual eyes, Lord, be opened up. And Lord, he will confess the confession prayers of the Lord through his mouth, Lord, and confess the sin of his prayer, Lord, and accept you as his Lord and his Savior. And you're working that, and you're doing that through, and his own wife is going to lead him to Christ in the name of Jesus Christ. So I thank you for that, Lord. I believe in it, Lord, in Jesus' name. And also thank you, Lord, for being with her family, especially at her mother's funeral in Sri Lanka, Lord. Lord, even as she is away from them, Lord, cover them all under your precious blood. Protect them. Be with them, Father, at this time with your love and your grace and sustaining with your power of your very grace and your love alone upon them, I pray. In Jesus' name, amen and amen.
2: Amen. Amen.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள்

கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருளப்பெருந்தர் செய்தி ஆறாம் அதிகாரம் 37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தால், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நம்ம அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்லை, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாக ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். பாடுவோமா?

பேசப்பா. என்னுடைய சுபாவங்கள் மாறுகிற இடம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சாயல் முற்றிலுமாய் மாறி உம்முடைய மகிமனின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே.

0: உன்னை படைக்கி அர்ப்பணிக்கிறோப்பா,
1: படைக்கிறேன்.
0: ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உள்ளது அவள் லட்டான் அப்பல்லோ நீ பாய்ச்சினான் ஆனால் விளையச் செய்கிறவரும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் தி லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கவழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடிச் சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மன மாறுதலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடல்களை கேளுங்கள், கற்றுக்கொண்டு பாடுங்கள், இயேசுவுக்குள் ஆவியில் களி கூறுங்கள். என்னோடு ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்கள் பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் சமூகம் வருகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, தனது ஜெப வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடந்து செல்கிற வேளைகளிலும் உற்சாகமான தருணங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போதும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த இந்த பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பாடல்களை தயாரித்து வெளியிட்டுள்ள சகோதரனை அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும், உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ராஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகுவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்கப் போகிறாய், இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகுவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்கு கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது, இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படி அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய், அதலால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகுவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2 வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம. 2 ராஜாக்கள் 2 அதிகாரம்.

என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே

0: நாட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே எரேமியா 50 அதிகாரம். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பாபிலோன் பிடிபட்டது, வேல் வெட்கப்பட்டது, மெரோதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சையடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதற்கு விரோதமாய் வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அதன் தேசத்தை பாழாக்கி போடும். அதிலே குடியிருப்பார் இல்லை, மனுஷருடைய மிருகங்களும் ஓடி போய்விடும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள். அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம், வாருங்கள் என்று சியோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மெய்ப்பர்கள் அவர்களை சிதறப்பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை, அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷித்தீர்களே, களி கூர்ந்தீர்களே, புல் மேய்ந்து கொளுத்த கடாரியைப் போல் பூரித்து வலிய ரிஷபம் போல் முக்காரம் போடுகிறீர்களே. உங்கள் தாய் மிகவும் வெட்கி உங்களை பெற்றவள் நாணமடைவாள். இதோ அவள் ஜாதிகளுக்குள்ளே கடைசியாவதுமன்றி மனாந்தரமும் வறட்சியும் அந்தர வெளியும் ஆவாள். கர்த்தரின் கோபத்தினாலே அது குடியற்றதும் பெரும் பாழுமாயிருக்கும். பாபிலோனை கடந்து போகிற எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதேயுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது, அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பதியுங்கள். அது தன்னை கையளித்தது, அதன் அஸ்திவாரங்கள் விழுந்தது, அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி, அதனிடத்தில் பழி வாங்குங்கள். அது செய்தது போலவே நீங்களும் அதற்கு செய்யுங்கள். விதை விதைக்கிறவனையும் அறுப்ப காலத்தில் அரிவாளை பிடிக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடி சங்காரம் பண்ணுங்கள். கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பிக் கொண்டு அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேசார் அதன் எலும்புகளை முறித்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராஹிமின் மலைகளிலும் கீலயாத்திலும் அதன் ஆத்மா திருப்தியாகும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெரதாயும் தேசத்துக்கு விரோதமாகவும் பேகோடு குடிகளுக்கு விரோதமாகவும் நீ போய் அவர்களை துரத்தி யாவையும் பாழாக்கி சங்காரம் பண்ணி நான் உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. சர்வ பூமியின் சம்மட்டி எப்படி முறித்து உடைக்கப்பட்டது! ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் எப்படி பாழாய் போயிற்று! பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தருடைய யுத்தம் கலந்தாயே. கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து தம்முடைய சினத்தின் அஸ்திராயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். இது கல்தேய தேசத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிற கிரியை கடையாந்திரத்திலிருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து குவியல் குவியலாக குவித்து அதில் ஒன்றும் மீதியாகாதபடிக்கு அதை முற்றிலும் அழித்து போடுங்கள். அதன் காளைகளை எல்லாம் வெட்டுங்கள். அவைகள் கொலைக்களம் சேரக்கடவது. ஐயோ, அவர்கள் விசாரிக்கப்படும் நாள் வந்ததே! நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பியோடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாபிலோனுக்கு விரோதமாய் வரும்படி வில் வீரரை அழையுங்கள். வில் வளைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் பாளையம் இறங்குங்கள். ஒருவரையும் தப்ப விடாதிருங்கள். அதன் கிரியைக்கு தக்க பலனை அதற்கு சரி கட்டுங்கள். அது செய்ததின் படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. ஆகையால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுவார்கள். அதன் யுத்த வீரர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இடும்புள்ளவனே, நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. இடும்புள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை. நான் அவனுடைய பட்டணங்களில் அக்கினியை கொளுத்துவேன், அது அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரையும் பட்சிக்கும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும், அவர்கள் பைத்தியக்காரர் ஆவார்கள். பட்டயம் அதன் பராக்கிரமசாலிகள் மேல் வரும், அவர்கள் கலங்குவார்கள். பட்டயம் அதன் குதிரைகள் மேலும் அதன் ரதங்கள் மேலும் அதன் நடுவில் இருக்கிற பல ஜாதியான ஜனங்கள் யாவர் மேலும் வரும், அவர்கள் பேடிகளாவார்கள். பட்டயம் அதன் பொக்கிஷங்களின் மேல் வரும், அவைகள் கொள்ளையாகும். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம். அது விக்கிரக தேசம், அருக்களிப்பான சிலைகளின் மேல் மனமயங்கி இருக்கிறார்கள். ஆகையால் காட்டு மிருகங்களும் ஓரிகளும் அதிலே குடியிருக்கும், கோட்டான்கள் அதிலே தங்கும். இனி என்றென்றைக்கும் அது குடியேற்றப்படுவதில்லை. தலைமுறை தலைமுறையாக ஒருவரும் அதில் சஞ்சரிப்பதும் இல்லை. தேவன் சோதோமையும் கொமோராவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கவிழ்த்து போட்டது போல இதையும் கவிழ்த்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அதில் குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதில் தங்குவதும் இல்லை. இதோ வடக்கே இருந்து ஒரு ஜனமும் பெரிய ஜாதியும் வரும். பூமியின் எல்லைகளிலிருந்து பலத்த ராஜாக்கள் எழும்புவார்கள். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத கொடிய, அவர்கள் இறைச்சல் சமுத்திர இறைச்சல் போல் இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட ஆட்களாய் குதிரைகளின் மேல் ஏறி வருவார்கள். அவர்கள் வருகிற செய்தியை பாபிலோன் ராஜா கேட்கையில் அவன் கைகள் தளரும். இடுக்கமும் பிரசவ வேதனைப்படுகிறவர்களுக்குண்டாகும் வேதனையைப் போன்ற வேதனையும் அவனை பிடிக்கும். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிலிருந்து சிங்கத்தைப் போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை அங்கே இருந்து சடுதியிலே ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு திட்டம் சொல்பவன் யார்? எனக்கு முன்பாக நிற்கப் போகிற மெய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் கல்தேயர் தேசத்துக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மெய்யாகவே மந்தையில் சிறியவர்கள் அவர்களை பிடித்து இழுப்பார்கள். மெய்யாகவே அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் பாழாக்குவார். பாபிலோன் பிடிபட்டதின் சத்தத்தினால் பூமி அதிரும். அதின்
1: ஒன்று கொரிந்தியர் 10 அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளென்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளென்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்தியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன்? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் இரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரம் 37 வசனம். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்களின் காரியங்கள், காத்திருப்புகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேக உங்களின் வாழ்க்கையின் தேவைகளுக்காக, விடுதலைக்காக, இரட்சிப்பிற்காக, உங்களின் எதிர்கால வாழ்க்கை போன்ற அநேகவற்றிற்காக நீண்ட நாட்களாய் நம்பிக்கையோடு ஜெபித்து வந்திருப்பீர்கள். சிலரோ உங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைத்திருப்பீர்கள். வேறு சிலரோ எத்தனையோ ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம், எந்த பதிலும் இல்லையே என்று நம்பிக்கையை விட்டிருப்பீர்கள். இப்படியாக பலதரப்பட்ட விசுவாசிகள் உண்டு. இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதாக என்றும், தமக்கு பயந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் என்றும், தம்மை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளினது இல்லை என்றும் வசனம் சொல்லுகிறபடியினால், இன்றைக்கு உங்களின் காரியங்கள், தேவைகள், எதிர்பார்த்திருக்கிற பதில்கள், காத்திருக்கிற காத்திருப்புகள் யாவற்றிலும் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், தன் குடும்பத்தை விட்டு வெறுங்கையனாய் புறப்பட்டு செல்லுகிற வேளையில் தாமே தான் செல்லுகிற காரியத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி, யாக்கோபு எந்த மனிதனின் உதவியையும் ஆலோசனைகளையும் நாடி தேடி போகாமல் கர்த்தரை தேடுகிறான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். தன்னுடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார் என்ற உறுதியோடும் விசுவாசத்துடனும் ஜெபிக்கின்றான். இப்படியாக, தேவரீர் நீர் என்னோடே இரும் என்றும், நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றும் என்றும், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தாரும் என்றும், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணும் என்றும் ஜெபித்து பொருதனைகளை பண்ணி கொண்டு கடந்து போகின்றான். கர்த்தர் யாக்கோபின் காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயமாய் நடத்தி இரு பரிவாரங்களுடன் திரும்பி வர பண்ணுகிறார் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் கூட யாக்கோபை போன்று கடக்க வேண்டியதாக இருக்கலாம். எல்லாராலும் சிலர் கைவிடப்பட்டவர்களாகவும், பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சரீரத்தில் பலவீனங்கள், எதிர்கால ஆசிர்வாதமான திட்டங்கள் நிறைவேறவில்லையே என்றும், பிள்ளைகளை குறித்த மனபாரங்களும், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு வனாந்திரம் போன்று இருக்கிறதே என் வாழ்க்கை என்று வெறுமையான இருதயத்தோடும், நாளைய தினம் கேள்விக்குறியாகி போனதே என்று குழப்பத்துடனும், இப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய்க் கொண்டிருந்தாலும் உங்களின் நம்பிக்கையை கர்த்தர் மீது வையுங்கள் என்கிறார். சூழ்நிலைகளின் மீதோ, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்பேன் என்று உறுதியளித்து கொடுத்த மனிதர்கள் மீதோ உங்களின் நம்பிக்கை இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்களின் நம்பிக்கை இருக்கட்டும். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் நம்பிக்கையாயிருப்பது நலம் என்ற வார்த்தையை விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களின் காரியங்கள், தேவைகள், எதிர்பார்த்திருக்கின்ற பதில்கள் இவற்றில் கர்த்தர் ஜெயத்தை தருகின்றார். தடைகளை விலக்கி போடுகின்றார். புதிய பாதைகளை திறந்து கொடுக்கின்றார். குழப்பங்களுக்கு தீர்வையும் பதிலையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். யாக்கோபோடு இருந்து ஆசிர்வதித்த தேவன் உங்களோடும் கூட இருந்து ஆசிர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பயப்படாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, இன்று உங்கள் மனசு பாரமாக இருக்கின்றதா? வேலை, கடன், குடும்ப பிரச்சனை, உடல் பலவீனம் எல்லாம் சேர்ந்து முடியலன்னு சொல்லுதா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை பலப்படுத்துவேன். பயப்படாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் தனிமையாக இல்லை. பலப்படுத்துவேன், உங்களோடே பலம் தீர்ந்தாலும் அவர் பலன் உங்களில் வரும். சகாயம் பண்ணுவேன், விழும்போது தூக்கிவிட கரம் நீட்டுவார். பூக்கள்
2: இருந்த நன்மைகளை வாழ்வில் செய்தவரே
1: கூட மலர வைப்பார். ஒரு நிமிடம் கண்ணை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என் விண்ணப்பத்தை கேளும். அவர் வாக்கு மாறாதவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அமேன். காட் பிளஸ் யூ.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், 27ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ, என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே நம்மை தம்முடைய உள்ளங்கைகளிலே இந்த நாட்களிலே வரைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மதில்கள் எப்போதும் நமக்கு முன்பாக அந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அந்த மதில்களை தாண்டி சத்துரு நம்மை தொட முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து இந்த நாட்களிலே நம்மை நினைவு கூறுகிறது என்றால் இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஏனென்றால் அன்று தினமும் ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களிலே நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அசைவுகள், நம்முடைய திரும்புதல் இந்த நாட்களிலே, நம்முடைய உட்காருதல், எல்லாவற்றையும் நாட்களிலே தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு நினைவூட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாங்கள் சில வேளைகளில் தவறுகள் செய்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நாட்களில் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். என கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே ரெண்டு பகுதிகள் சொல்லப்படுகிறது. முதலாவது, தேவன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ரெண்டாவது, உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. நம்முடைய மதில்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய பாதுகாப்புகள் அவருக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறதாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நான், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவேன், நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் துவங்குறதை பார்க்கிறோம். மருமை பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவருடைய செட்டுகளின் கீழே அடக்கலம், ஆரோக்கியம் உண்டாக அந்த நாட்களில் இருக்கிறதா. அப்படியானால் தேவன் உள்ளங்கையினால், உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறதும் அல்ல, நம்மை சூழ்ந்து இந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாட்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் சத்ருவானவன் பொல்லாங்கான் ஈகிற அம்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களை நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எந்த மனுஷனையும் இந்த நாட்களிலே எவரும் இந்த நாட்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் ஒருவர் தான் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நாட்களிலே உத்தரவாதமும், ஆத்மாவுக்கும் இந்த நாட்களிலே பாதுகாப்பை கொடுக்கிறவரும் அவராய்த்தான் இந்த நாட்களிலே இருக்கிறதற்காக இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம். இன்றைக்கு அநேகருடைய கேள்விகள், இப்படியாக உள்ளங்கையிலே இவர் இந்த நாட்களிலே ஜனங்களை வரைந்திருப்பார் என்று கேட்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய கைகளிலே செல்போன்கள் இருக்கிறது. அந்த செல்போன்களை பாருங்கள், எத்தனையோ நம்பர்களை நாங்கள் இந்த நாட்களில் பதிவு செய்து இந்த உள்ளங்கை போல் இருக்கிற அந்த போனை இந்த நாட்களிலே யாரோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமா இருந்தால் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே தன்னுடைய உள்ளங்கையில் இந்த நாட்களிலே வரைந்து கொண்டு இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களில் ஒரு ஐக்கியத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு தொடர்பையும் இந்த நாட்களிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் நம்முடைய பாதங்கள் சறுக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுவார், மகனே நீ இந்த பக்கம் போகாதே, இந்த பக்கம் போ என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே திருப்பி விடுகிறதை பார்க்கிற மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய வழிநடத்தல் என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, இந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்கிற வேளையிலே தேவன் நம்மை
தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால், உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால், இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி இந்த நாட்களே தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.

0: அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வழியிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் மீதியான ஊழியங்களை கூட கடந்து செல்வோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். எசாயா 58:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்தர் தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இன்றைய நாளுக்கான வாசிப்பு 1 Kings 22, Jeremiah 49, பழையப்பாளிலிருந்தும் புதிய பாளிலிருந்து 1 Corinthians 8:9 அதிகாரங்களை வெற்றி நாங்கள் நேற்று நாளில் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வசனங்களுக்கு கூடாக அவர்களுடனும் பேசுவாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்துவார். அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி சுசிலியாமா லண்டன் UKயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி வவுனியாவிலிருந்து கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் செய்கின்ற எல்லா காரியங்களிலும், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா? ஆமீன். அப்படியே நில்லுங்கள். ஆமீன். இந்த வேளையிலும் வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. God bless you. Amen.
1: Amen. Amen. Hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கையில் உன்னை விரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வராந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சுரப்பட்டும் நிறையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை குடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்து கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரையும்க்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ இதோ இதோ என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீர் அப்பா ராஜா. இப்பொழுதே தோன்றுகிறது அதை நீ அறியாயான்னு சொன்ன வேத வாசனத்தின்படி ஆண்டவரே வனாந்தரங்களும் அவாந்தர வழிகளும் தண்ணீர் தடாகமாக மாற்றப்படுகிறது. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஹலேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹலேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்ன

0: பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஹாலேலூயா. உம்மை அல்லாமல் வேறு
1: என்ன சொல்லி நான் பாடுவேன்?
0: ஆண்டார்கள் அப்பா, ஆண்டவராகிய தேவனே, விக்கிரகங்கள் ஆண்டதப்பா, ஆண்டவராகிய தேவனே, நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்பா. இயேசு நம்முடைய ஆண்டவர். தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா, ராஜா விக்கிரக ஆராதனையிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவராயிருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கண்களை திறந்து விட்டீர். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் திறந்து விடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திலே இருக்கிற சிங்களவர்கள் தமிழர்களுடைய கண்களை திறந்து விடும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பரம்பரை சாபங்கள் விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கிறோம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீர் என்பதை அறிக்கையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவரப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகள் மேல் தெளிக்கப்படுகிறது அப்பா. பரம்பரை சாபங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கிறோம். எங்கள் ஆவியார்வரை தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் தேவரீர் இதோ வழி இதோ வழி என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு அதிகமாக சந்தோஷத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்களப்பா, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களப்பா, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார்களப்பா ராஜா. ஆண்டவரே உணர்வை கொடும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா. உன்னதமான ஊழியத்தை செய்ய ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தயார்படுத்தும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே
1: நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களிலே எங்கள் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்லயே எங்களுடைய சரீரத்திலே எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் சந்ததி சந்ததியாக உம்முடைய சித்தம் ஒன்றே செய்யப்படுவதாக. ஹாலேலூயா. உயிருள்ள தேவனே, ஜீவனுள்ள தெய்வமே, ராஜாமே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும், இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என் தகப்பனாகிய தேவனே, ராஜாதி ராஜனே. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஐயா. எங்களை தீமையிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளும், தீமையிலிருந்து எங்களை எச்சரியும் ஆண்டவரே அப்பா. தீமைக்கு ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்கோலுக்கு ஆண்டவரே கரங்கள் நீட்டாதபடி எங்கள் கரங்களை சுத்திகரியும், எங்கள் கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவத்துக்கு எங்கள் கால்கள் நடக்காதபடி எங்கள் கால்களை ஆண்டவரே கட்டுப்படுத்தும். எங்கள் வாய் ஆண்டவரே தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடி மீறாதபடி ஆண்டவரே எங்கள் வாய்க்கு காவல் வையும் அப்பா. என் ஆவியா ஆண்டவரே எங்களை வழிநடத்தும். உம்முடைய ஆண்டவரே கரத்துக்குள் நாங்கள் அடங்கி நிற்கிறோம் ஐயா. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஒரு பெணிகினை பயன்படுத்தினது போல, ஆண்டவரே கேத்தரின் குல்மானை பயன்படுத்தினது போல ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவராய் பயன்படுத்துகிறது போல ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு தேவ மனுஷர்களை பயன்படுத்தினது போல அப்பா ராஜா. ஆண்டவரே ஊழியக்காரன் திரகரன் ஐயாவை பயன்படுத்தினது போல எங்களை உம்முடைய ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய உணர்வை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடும் ஆண்டவரே. என் ஆவியானவரே எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை நடத்தும் ஐயா ராஜா. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஐயா ராஜா எங்களை நாங்கள் முற்றிலுமாய் உப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. அதிசயம் செய்பவரே
0: என் ஆறுதல் நாயகரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, காயங்கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தம்.

புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, நம்மை உடைத்து விடு முருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், உடைத்து விடு முருமாற்றும், பண்படுத்து பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்து, உள்ளான மனிதனை வல்லமையாய் பயன்படுத்து, அன்பு ஒன்றே ஆணிவீராய் அடித்தளமாய் அமைந்திடணும், அன்பு ஒன்றே ஆணிவீராய் அடித்தளமாய் அமைந்திடணும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட ஆண்டவரே, அந்த அன்புக்கு பாத்திரராய் நடக்க ஆண்டவரே, அன்பு எங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்ய ஆண்டவரே, உள்ளான மனிதனில் அன்பு கிரிய செய்ய, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நடத்தையில் எங்கள் பேச்சில் அன்பு வெளிப்பட ஆண்டவரே, தேவாவியானவர்னாலே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, அரண்களை தகர்த்தெறியும் அன்பின் வல்லவரே, எதிரான எண்ணங்களை கீழ்படுத்து சிறைப்படுத்தும், எதிரான எண்ணங்களை கீழ்படுத்து சிறைப்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆ

0: ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டப்பா ராஜா. தகப்பனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே இந்த வேளையில் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஹாலேலூயா. இந்த வாரத்திலே அங்கே இந்தியா தேசத்திலே அரியலூர் லெஸ்லி ஐயா அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஹாலேலூயா. அந்த குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். இந்த பாடலை நான் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதங்களாக இந்த பாடல்களை நான் அவருடைய பாடல்களை நான் எடுத்து பாடுவது வழக்கம். அந்த குடும்பத்துக்கு தேவன் ஆறுதலும் அற்புதங்களையும் செய்வாராக. ஹாலேலூயா. மிகுந்த ஒரு நல்ல ஊழியர், நல்ல பாடல் ஆசிரியர், நல்ல உருக்கமாக பாடல்களை பாடுகின்ற தேவ மனுஷர். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகி தேவன் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யும்படி செவிக்கிறேன் கத்தாவே. எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்பப் புயல் எல்லாமே பறந்து ஓடியது. குரல் கேட்ட பின்னாலே துன்பப் புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை பாட வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் ஹாலேலூயா அவருக்காக நாங்கள் பாடுகின்ற பாடுகளை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களை தேவன் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹாலேலூயா. ஆண்டவருக்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், அவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்கள், மற்ற ஜனங்களை தேவ சமூகத்துக்கு அழைக்கின்ற காரியங்கள், ஹாலேலூயா, தேவ ஜனங்களுக்காக நாங்கள் படுகின்ற பாடுகள், ஒவ்வொன்றையும் தேவன் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. தகப்பனேமுக்கு சூத்திரம் ஐயா. சத்ருவானவன் எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் கூட தேவன் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹாலேலூயா. இந்த லெஸ்லி ஐயா அவர்களுடைய சாட்சியை, இந்த வெஸ்லி ஐயா அவர்களுடைய சாட்சியை நான் ஒரு முறை கேட்டிருக்கிறேன். அவருடைய இவருக்கு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பொழுது எப்பொழுதும் தாயார் என்ன செய்வார்கள், இந்த பிள்ளைகளுக்கு கூடிய சீக்கிரம் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பது தாயினுடைய விருப்பமா இருக்கும். அவனுடைய தாயார் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். எப்பொழுது இவர் சொல்லுவாராம், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஹாலேலூயா. ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். வெள்ளியும் பொன்னும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அற்புத விதமாக, ஹாலேலூயா, பாஸ்டர் பென்சனுடைய மனைவி அவருடைய ஒரு மகள், இன்னும் அரியலூர்லே எனக்கு மிகமான ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், அவருக்கு பேர் ஜேம்ஸ் எட்வர்ட் சொல்லி ஒரு தேவ மனுஷன், அவருடைய மனைவி அவர் இன்னொரு மகள். அற்புத விதமாக தேவன் எந்த செலவும் இல்லாமல் அவருடைய மகளுக்கு அற்புதமான வரன்களை கொண்டு வந்து திருமணத்தை செய்து முடித்தார். அப்படி ஒரு உன்னதமான ஒரு தேவ மனுஷன், ஆண்டவர்லே அவ்வளவு அன்பு வைத்தவர். ஹாலேலூயா. அதே போலத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஹாலேலூயா எது இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை பார்த்து தருவேன். இந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய பிசினஸ்லே கிட்டத்தட்ட அது 89 ஆண்டுல இருந்து நாங்கள் எழுதி வைத்தோம். அப்பொழுது ஒரு சகோதரி நம்முடைய இடத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்களுடைய கணவர் மிகுந்த குடிகார், குடும்பத்திலே அடித்தடி பெரிய பிரச்சனைகள். அந்த வசனத்தை அவர்கள்
1: என்ன சொல்லி நான்
0: வசனத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி என்னோடு பேசினார்கள். நானும் அவர்களை ஆலயத்துக்கு அழைத்தேன். அதுக்கு பிற்பாடு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு அந்த சகோதரனுடைய குடி அவரை விட்டு அகன்று போனது. அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, இப்ப கடந்த காலத்திலே நான் பார்க்கின்ற வழியிலே அவர்கள் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சராயும் இருக்கிறார்கள். அப்படி பாருங்கள், அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒருவரையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அப்பா என்று கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு ஆதரவு அருளுகிற தேவன். ஹலேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்த்த தருவேன். ஹலேலூயா. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வா என்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு

தாய் பசுவினன்பு என்னை வாழ வைத்தது, இன்று பாட வைக்குது அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோரு குரல் ஒன்று செவியனில் கேட்கின்றது. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரும் வெள்ளம் மகனே வாழ்கின்றது. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரில் வெள்ளம் மகளே வாழ்கின்றது. கோழிதன் சிறகினையே விரித்து தன் புஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. கோழிதனையே விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணை

ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியில் கேட்கின்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா ராஜா, அப்பா மை துதிக்கிறோம் தகப்பனே, ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியால் நம்பிக்கப்படேன், நம்பிக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஆக்கினைகளாக தீர்க்கிறவன் யார்? ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ராஜா. இந்த வேளையில் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் திருச்சபைக்கு விரோதமாக, எங்களுக்கு அன்புள்ளவர்களுக்கு விரோதமாக, எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே ஃபைனான்சியல் காரியங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்கா தெய்வம், எங்கள் மேல் ஆண்டவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, எங்களை நீங்கள் வழி நடத்துவீங்களாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கிருபுள்ள கரம் ஐயா இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா, அவைகள் காலதோறும் புதியவைகளாயிருக்கிறபடினால் உம்முடைய ஆண்டவரே கிருபுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. தடைகள் அகன்று போட்டும் ஐயா, சத்துடைய வல்லமைகள் அகன்று போட்டும் ஐயா, சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் அகன்று போட்டும் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே மை துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா ராஜா. உரபக்கரதுரு வரபரபக அரதுரு வரபரபக்கரவனி தகப்பனே ஆண்டவரே முக்கு சோத்திரம். அதிகாலையில்

0: அதனை ஆராதனை அந்தர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற விண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரியோ. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங் சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசங்களானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறந்து வரும் பொழுது ஒளிந்து போம். ஹலேலூயா. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹலேலூயா. ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா இந்த கண்டாதேசம் குடிகளுக்கு சமாதானமாக மாற்றி கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, சூடான விவாதங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, அமெரிக்கா அதிபதியோடும் கனடியன் அதிபதியோடும் ஆண்டவரே நீ கூட இருந்து வழிநடத்தும்படி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று கூறினீர்கள். அதே வார்த்தை தான் நான் காலையிலே போட்டேன். அதே வேளையிலே இன்று நாள் வாக்கு தத்தத்தை ஊழியர் சுவிசேஷரேட்பின் வானர் அவர்கள் அனுப்பியிருந்தார். அதே வசனம், அதே வசனத்துடன் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். கத்தர் தாமே அந்த காரியத்திலே ஒற்றுமையாக வழிநடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்தாவியானவர் காண்கிறார், வழிநடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, சாட்சிகளுக்காக, துதிகளுக்காக, ஜெபங்களுக்காக, சாட்சிகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாகக் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், போக்கிலும் வரத்திலும் கத்தர் கூட இருந்து எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. காட் பிளெஸ் யூ. ஆமென்.
0: அந்த அவருடைய பாஸ்டர் அந்த வெஸ்லி ஐயா, அந்த இது கேள்விப்பட்டீங்களா?
1: இல்லையம்மா.
0: அந்த இந்த பாட்டெல்லாம் பாடுவார், அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. பாடினார்.
1: ஓகே, அவர் பாடினு தெரியாத பாட்டு தெரியுமா?
0: அவர் தான், அவர் அவற்ற பாட்டு தான் அந்த பாட்டுகள் எல்லாம்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்திய திருச்சவழிந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து இவங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக அபிஷேக ஆராதனையை வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போய்ப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவரிடம் இருந்து விடைபெற்றுக்கொண்டு நாங்கள் மீதியான இவங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கதர்தாமே வழி நடத்துவார்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமென். நாங்கள்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 27ஆம் தேதி 8ஆம் மாதம், 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 27ஆம் தேதி ஆவணி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. இப்பொழுது முதல் இரவு 10 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு கூட வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 22, எரேமியா 49, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து 1 கொரிந்தியர் 8:9 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இந்த அதிகாரங்களுக்குள் ஊடாக நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடித்ததாக இருக்கும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அதே வகையிலே நற்சிந்தனை, ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் வெக்கேஷனில் இருக்கிறார். அதே வேளையிலே சகோதரி ஜெனட் அவர்கள் கனடாவிலிருந்து ஜெர்மனிக்கு போய் சேர்ந்தார்கள். ஆனால் சோவீனம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சேடமாக நேபாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேபாளிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகள், அவலாஞ்சுகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். வறிய நாடு, வறிய பிரதேசம், ஆனால் அங்குள்ள பாலங்கள், ரோட்டுக்கள், வீடுகள் எல்லாம் அடித்து கொள்ளப்பட்டு போய்விட்டது. அது மட்டுமல்ல 250 மேல் இறந்து விட்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே கனடா அமெரிக்காக்குள்ள இந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அங்குள்ள பிரசிடென்ட் அவர்கள் மனதை மாற்றி வரிகளற்ற நாடாக இருந்தது, அதாவது கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்குமாக அவர்கள் ஒவ்வொரு அந்த பண்ட மாற்றுகளை செய்யும் பொழுது எந்தவித வரிகளும் இல்லாமல் சுமூகமாக அவர்கள் இவர்களுக்கும் இவர்கள் அவர்களுக்கும் அப்படியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ட்ரம்ப் வந்த பின்னதாக இவற்றையெல்லாம் குழப்பி அடித்து கொண்டிருக்கிறார். அதனாலே கனடாவிலே கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு வேலை போகும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல விலையேற்றம் வரும் என்று சொல்கிறார்கள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் நின்றிருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிலே சௌரி சௌரன் பாஸ்டர் அன்றன் ராசனை அவர்கள் காலை வேளையிலே தொடர்ந்து நினைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியா அம்மா லண்டன் யூகேலிருந்து நினைந்திருக்கிறார்கள். சௌரி சாந்தி அவர்கள் மாலை வேளையிலே நோர்வேயிலிருந்து நினைந்திருக்கிறார்கள். சௌரி சுஜாதா அவர்கள் குளிர்ச்சி இலங்கையிலிருந்து நினைந்திருக்கிறார்கள். நினைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்திரி கரத்தில் போய்க்கிறோம். விடுமுறை காலங்கள், பாடசாலைகள் அடுத்த வாரத்திலே ஆரம்பமாகிறது. கனடாவிலும் அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் அடுத்த வாரத்திலிருந்து சமர் முடிந்து பாடசாலைகள் ஆரம்பமாகின்ற, யூனிவர்சிட்டிகள் ஆரம்பமாகின்றன. பலர் விடுமுறையில் இருக்கிறார்கள், பலர் பிரயாணத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் முதல்ல பாஸ்டர் அன்றன் தாசநாயகம் அவர்களை வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமீன். கொடுக்கப்பட்ட ஜபங்களுக்காக எல்லோரும் ஜபியுங்கள், ஜபித்து முடித்து காத்திருங்கள். இரண்டாவது அடுத்த ஜபகத்துக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் பாஸ்டர் அன்றன் ராசனையும் அவர்கள் வழி நடத்துவார். ஆமீன்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனி, குன்றானமை தேவனி, நீர் உலகத்தில நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் நீர் அறிந்தவராக, நீர் அதை நடத்துகிறவராக, அந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக அமைகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரே, ஒவ்வொரு தேச ராஜாக்களுக்காக ஜபிக்கும்படியாக நீருக்கு எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற நேபாள் தேச ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அந்த தேசத்தின் மேலே ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அந்த தேசம் உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, அந்த தேசத்துக்கு சிரமத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்தில் அமெரிக்கா கனடா பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த காரியங்கள் உம்முடைய கரத்துல இருக்கிறது ஆண்டவரே. அந்த துவேச காரியங்கள், அரசியல்வாதிகளுக்கு இடையில உள்ள குழப்பங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்தந்த தேசங்கள் தங்களுடைய தேசத்துக்கு நன்மைகளை செய்ய ஒவ்வொரு அதிகாரிகளும் பிரசிடென்டும் அந்தந்த நாடுகளுக்காக செயற்படுகிறார்கள். இப்படியான நேரத்தில் நீர் அவர்களோடு இடப்படும்படியாக, தொழில்நுட்பங்களில பரிமாறும்படியாக, இந்த வரிகளை நியாயமான வரி போடத்தக்கதாக நீர் அவர்களுடைய இதயங்களை மாற்றும்படியாக, நீர் எதை செய்ய நினைத்தீரோ அது தடைபடாமல் இந்த தேசங்கள்ல நடக்க, தேசங்கள் இப்படியான பொருளாதார கொள்கைகளுக்கூடாக எதிரிகளாக மாறாதபடி ஆண்டவரே, நட்பில வாழ, நட்பில்லாத தன்மையினால பேச்சுவார்த்தைகள் வேத்துவார்த்தைகள் இன்னும் குழப்பமாக முடியுமே ஆண்டவரே. இந்த நட்பாக மக்கள் தங்களுடைய வரிகளை நட்பான முறையில அணுகி கொள்ள கனடா பிரைம் மினிஸ்டருக்கும் அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய நீதி எங்களுடைய நீதியாக விளங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசங்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான நாடுகளோடு கூட்டு சேருகின்றன. அந்த கூட்டு சேர்தலின் அடிப்படையில இந்த டாரிஃப் பிரச்சனைகள் எல்லாம் எழுகிறது ஆண்டவரே. கனடா சைனாவோடு கூட்டி சேர்கிறது. இப்படியான காரியங்களுக்கூடாக அதிக வரி பழுக்களை கனடா மக்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் நீர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக மக்கள் அந்த வரிகளுக்கூடாக எஃபர்ட் பண்ற அளவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு தேசத்தின் மேல, ஒன்று தீமோத்தேயு 2 அதிகாரத்தின்படி ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேச ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே, இந்த யுத்த நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்துல ஒரு நிரந்தர சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று இஸ்ரேலுக்கு எதிராக பல மக்கள், ஹிட்லர் தொடக்கம், பலவிதமான அரசியல் நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் நீர்தான் அந்த இஸ்ரேல் மக்களுடைய தேவன் என்பதை, பறந்து காக்கிற பட்சி என்பதை, அந்த தேசத்தின் மேல உம்முடைய கரம் கூட இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்தும் அந்த தேசத்தோடு கூட இருக்கும்படியாக அமெரிக்கா தேசமும் இஸ்ரேல் தேசத்தோடு இணைந்து செயற்பட, அந்த இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே இயேசுவை அறியாத தேசமாக அந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய நீர்தான் உம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து முல்லா நாள் உயிர்த்தெழுந்து நீரே ராஜாவாக இந்த தேசங்களை எல்லாம் ஆள போகிற தேவன் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகளுக்கூடாக அந்த வெடிகுண்டு ஆபத்தில இருந்து நீர் பாதுகாத்து தொடர்ந்து அந்த புத்தகம் வெளிவீட்டுல நீர் உதவி செய்தீர். ஆனாலும் அந்த வெளி சூழ்நிலை நிமித்தம் அந்த வருத்தங்கள், அந்த காய்ச்சல்கள், அந்த பரவுகிற காரியங்களை நீர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தள்ளும்போளால சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அந்த மகளை, அந்த குடும்பத்தை, அந்த கணவனை, மகனை ஆண்டவரே எடுத்து நீர் இன்னும் அதிகமாக உம்முடைய ராஜ்ய விரிவுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுக்காக செய்ய வேண்டும், தேவனுக்கு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக இந்த கனடா தேசத்துக்கு வந்த உம்முடைய மகள் மகளுக்கு நீர் சுகம் கொடுப்பது லேசான காரியம். சுகம் கொடுத்து அந்த மகள் இந்த நிகழ்ச்சிகளில இணைந்து ஜபிக்க துதிக்க உடைய வல்லமையை

0: பசங்களை
1: அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ள இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை எல்லா நாடுகளும் அறிந்து கொள்ள அப்போஸ்தலர் 4:12 வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. இப்படியாக நீர் ஒவ்வொரு நாடுகளோடும் சந்திக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதரோடும் சந்திக்கும்படியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை எப்படி இந்து மத ஒரு மத வழிபாடுள்ள விக்கிர ஆராதனையிலிருந்து பிரித்தெடுத்தீரோ, அதே போல இந்த காலத்துல விக்கிர ஆராதனையிலிருந்து ஒவ்வொரு மக்களின் குடும்பத்தில இருந்து நீர் ஒவ்வொருவரை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த மனிதன் மூலமாக மற்ற மத வழிபாடுள்ள மக்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஆபிரகாம் சந்ததி கூடாக வந்த முகமதியர் இனத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த இயேசுவை அறிந்து கொண்டு அவர்களும் ரட்சிக்கப்பட. இப்படியாக ஆபிரகாம் சந்ததி கூடாக வந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவின் மூலமாக அந்த ரட்சிப்பை பெற்று ஒரு சமாதானமான ராஜ்யமாக இந்த உலகம் புதியமான புதிய பூமியில நாங்கள் உம்மோடு ராஜாக்களும் அதிகாரிகளாகவும் ராஜாக்களாக எங்களை உம்முடைய ராஜ்யத்துல வாழ தெரிந்து கொண்டீர். எப்படியாக ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய ராஜ்யத்துல

0: வாழ திடாக ஒரு ஞான இருதயத்தை கொடுக்கும்படியாக, நவமான இருதயத்தை சதியான இருதயத்தை நவமான ஆவியை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் வாழ உண்மைக்கு பின்பு ஒரு மறுமையில ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள அந்த முடிவற்ற மத வாழ்விலே இருந்து ஒரு நித்தியமான வாழ்வுக்கு இயேசுவோடு வாழுகிற நித்திய வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த வாழ்விலே ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ நடத்தி கொண்டு கிளஸ்லி பிரதருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பங்களுக்கிறேன், இப்படியாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். உங்களை கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்திருங்கள். நாங்கள் மீதியான ஜெபங்களுக்கூடாக குரூப்பாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி அருந்ததி அவர்கள் இப்போது இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி சிசிலியாமா, நீங்கள் ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்துங்கள், கொடுக்கப்பட்ட ஜபங்களுக்காக வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
2: எதுக்காக ஜபிக்கிறது?
1: நேபாளுக்காக ஜபியுங்கள், கனடா அமெரிக்காக்காக ஜபியுங்கள். அடுத்ததாக பாடசாலை ஆரம்பமாகிறது, பிள்ளைகள் ஆயத்தமாகிறார்கள். அது மட்டுமல்ல, புதிய புதிய பாடசாலைக்கு போகிறார்கள், புதிய புதிய வகுப்புகளுக்கு போகிறார்கள். அவர்கள் நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள வேணும். அதே வேளையிலே அவர்கள் சந்தோஷமாக அந்த பாடசாலைகளை திரும்பமாக செல்ல கத்தர் உதவி செய்ய வேண்டும். இவற்றிலே நீங்கள் ஏதாவதுக்காக ஜபியுங்கள். ஆமேன்.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த நாட்டிலே நடக்கும் சண்டைகள் அப்பா நீர் அறிந்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா ஆவியானவரே, எல்லா நாட்டையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த ஆயுதங்களை விட்டறிந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சண்டையிலிருந்து சமாதானம் கிடைக்க செய்தன் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்களை நிறுத்தும் தகப்பனே. ஆவியானவரே எல்லா சாமான்கள் எல்லாவற்றுக்கும் வெளியேற்றுகிறார்கள் தகப்பனே. அப்பாசனத்திற்கு எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே விடுதலை கொடுக்கும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சின்ன சிறுசுகள் பாடசாலைக்கு செல்லும் போது அப்பா உம்மதுகரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, அவர்கள் போகும் கொலிசிலே அவர்களின் நல்ல நண்பர்களை தேட செய்தும் தகப்பன். ஆவியானவரே உம்மதுகரம் அவர்களோடு இருப்பதாக. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா தேவ பயத்தை கொடுத்தருளும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் அங்கே தேச்சிக்கு செல்லும் போதும் உமது சாட்சிகளை அவர்கள் பரப்ப செய்தருளும் தகப்பனே. அவா அப்பா அப்பா என்ற நாமத்தை அவர்கள் உச்சரித்து கொண்டு அப்பா போகும் போதும் வரும்போதும் அவர்களை போக்கர உதவி செய்தும் தகப்பனே. அப்பா அவர்கள் போகும் போதும் வரும்போதும் நீரை உற்ற துணியா இருந்திருந்த தகப்பனே. ஆவியானவரே அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தை நேரிடாத வண்ணம் எல்லா பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை மலைநடத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவர்கள் சின்னஞ்சிறுசுகள் அப்பா, அவர்களுக்கு எதவும் தெரியாத தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதி இந்த கப்பனே, அவ போன காரியங்களை ஆசீர்வதி இந்த கப்பனே, அவ போன தேள்விகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு சுகபலனா வீடு வந்து சேர அவக்கு வழி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. அப்பா பிதாவே இல்லை என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா, அவருக்கு கரங்களை நீர் தொடும் தகப்பனே, அப்பா அவர் செய்கிற வேலைகளையும் நீர் பூர்த்தி செய்யும் தகப்பனே, அப்பா இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே, ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை ஜபிக்க வார அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அப்பா அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே, அவர்களுக்கு நல்லவற்றை அவர்கள் எடுத்துரைக்கும் போது அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை மட்டுமே கொடுக்கும். உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். சௌரி ஜானட் அவர்கள் ஜெயமந்திர.

0: இடத்துக்கு போய்விட்டார்கள். வந்து அவர்கள் குடும்பங்களோடு இணைய அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் சௌரி சாந்தி நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறீர்கள், வழி நடத்துங்கள்.
1: வரவேற்று
0: கொண்டு அவரிடம் படிப்போம். சௌரி சுஜாதா, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த வேளையிலும் சுகாத்தா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இருக்கிறார். அவர் இந்த ஜெபங்களுக்காக சாந்தி உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணுங்க. சாரி சுஜாதா, நீங்க வழி நடத்துங்க.
2: நன்றி, நன்றி பாஸ்டர், நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான இந்த அதிகாலை மதியம் இந்த மாலை வேளையிலும் பிதாவே உம்மை நோக்கி பார்க்கவும் இதுவரை நேரமும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. தேவனே, இந்த நேரத்திலும் சுவாமி நாங்கள் ஒருமித்து தந்தையே நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீங்க கேட்டு அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த மாலை வேளையிலும் சுவாமி உம்முடைய கரத்திலே எனக்கு கொடுத்த இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தந்தையே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பாடசாலை செல்ல ஆண்டவரே எனக்கு கொடுத்த பாத்திரத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன். தந்தையே, நீர் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள், உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் தகப்பனே. அந்த சிறு பிராயத்திலே ஆண்டவரே அவர்களை நேர்த்தியாகவும் ஆண்டவரே சரியான வேளையில் நல்ல பலசாலிகளாகவும் ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் வளர்த்தெடுக்கும் பொறுப்பினை பெற்றோர்கள் கரங்களிலும் மற்றும் ஆண்டவரே ஆசிரியர்கள் கரங்களில் தான் சுவாமி நீர் கொடுத்திருக்கிறீர். பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியர் கரங்களில் நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த பிள்ளைகளை நாங்கள் நல்ல மனாக்கனாக வளர்த்து ஆண்டவரே நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து இந்த உலகுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதம் விதமான பிரஜைகளாக உருவாக்கப்பட வேண்டும் தகப்பனே. பிதாவே, இந்த நேரத்திலும் சுவாமி விடுமுறை நாட்களில் வீடுகளில் நின்று மறுபடியும் பாடசாலை செல்ல ஆயத்தப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அவர்களுக்கு எந்த அச்சமோ பயமோ ஏற்படாது மறுபடியும் தங்கள் கல்விகளை தொடர்ந்து பயணிக்க நல்ல பிள்ளைகளாக இந்த உலகுக்கு ஒரு ஒளியான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க உம்முடைய கிருபையையும் சுகத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஆசான்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மனமுவர்ந்து சுவாமி பிள்ளைகளை தாழ்மையாகவும் அன்புடனும் கரிசனையுடன் அந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும். எந்த பயமும் பிள்ளைகளின் உள்ளத்தில் ஏற்படாமல் தந்தையே, சிறுவர் துஷ்பிரயோகம் என்று உலகத்தில் எவ்வளவோ பிள்ளைகள் உள்ளாக்கப்படுகின்றார்கள், அந்த துஷ்பிரயோகம் பாடசாலைகளிலும் இடம்பெறாமல்

0: இல்லாமல் பிள்ளைகளை நடாத்தி செல்ல உம்முடைய புது கிருபையை கொடும். ஒவ்வொரு பாடசாலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரை தூய்மையாக்கி கொள்ளுங்க. சத்ருவானவன் பிசாசானவன் பிள்ளைகளையும் அந்த கல்வி நிலையங்களை கெடுப்பதற்காக என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கின்றேன். பிள்ளைகளின் பிரயாணங்களோடும் கூடவாக இருங்க, பெற்றோர்களோடும் கூடவாக இருங்க. இந்த நேரத்திலும் சுவாமி விசேஷமாக சாந்தி அம்மாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகளை எனக்கு தெரியாது சுவாமி, ஆனால் நீங்க காண்கிற தேவன், நீங்க அறிகிற தேவன். சகோதரத்திலே என்னென்ன வியாதி என்று நான் அறியேன். வயிற்று குத்து என்று சொல்லியிருக்கின்றார் தகப்பனே. தந்தையே, வயிற்று பகுதியில் அந்த வயிற்று வலியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன். எந்தெந்த பாகங்களில் எந்தெந்த இடத்தில் அந்த வயிற்று வலி உண்டாக்கப்பட்டிருக்கின்றதோ அவையாவும் இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக கட்டளையிடுகிறேன் தகப்பனே. உச்சி முதல் கண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படட்டும். உமக்கு சித்தமானால் இந்த மகளை சொஸ்தமாக்கும். உமக்கு சித்தமானால் இந்த மகளுக்கு பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக கெஞ்சி கேட்கிறேன். வைத்தியசாலையில் ஆண்டவரே பணியாளர்கள் ஊழியர்கள் சாதிமார்கள் மனம் வந்து ஆண்டவரே கரிசனையுடன் செய்கின்ற ஒவ்வொரு சிகிச்சைகளையும் நிறைவாக ஆசீர்வதியுங்க. அந்த வைத்தியசாலைகள் யாவும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குகந்த பிள்ளைகளாக நீங்க நிறைவாக ஆசீர்வதியுங்க. பரிபூரண சுகம் பெற்று வீடு வர உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையிலும் தகப்பனே மறுபடியும் ஆண்டவரே எங்கள் அன்பான சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் என்னும் வானொலிகள் ஊடாக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே என்னை அமர கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களின் உடல் சுகம் பலங்களையும் நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கின்ற தேவன். எங்கள் சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் தேவனே உமக்கே சொந்தன் ராஜா. நீங்க ஆளுமை செய்யும் எங்கள் சரீரம், உம்முடைய ஆலயமாக இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் உம்முடைய திரு ரத்தத்தினால தூய்மைப்படுத்தி உமக்குகந்த பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருதரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நோயில இருந்து எங்களை விடுவீங்க. வேதனைகள் பாரங்கள் கசப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் சரீரத்தை விட்டு வெளியேற்றுங்க தகப்பனே. எந்தெந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்களோ எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எந்தெந்த பிரதேசத்தில் இருந்தாலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் ஒவ்வொருதர் மீதும் இருக்க கடவது ஆண்டவரே. சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாக என்ன திட்டம் வைத்திருந்தாலும் அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இல்லங்கள் தோறும் ஆண்டவரே உள்ளங்கள் தோறும் நீர் வாசம் செய்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக தந்தையே நாங்கள் ஒவ்வொருதரும் உமக்காக ஆயத்தப்பட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க, வழிநடத்துங்க. இதை இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஏசப்பா. இந்த அருமையான இந்த காலை மதியம் மாலை வேளையிலும் உம்முடைய கரத்திலே எங்கெங்கெல்லாம் இந்த சங்கம வானொலி ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி எங்க.
1: ஆமேன், ஆமேன். இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் பிரைஸ் லோ சிஸ்டர், பிரைஸ் லோ பிரதர், நீங்கள் இன்றைய நாளிலே சகோதரி ஜனத் அவர்கள் திங்கட்கிழமை இங்கிருந்து போய்விட்டார்கள். ஆனாலும் சுயினமாக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அவருடைய புத்தக வெளியீடுகள் சுமூகமாக நடந்தது. அதன் பின்னதாக அவர் தனது உறவினர்களை சந்தித்து இடங்களை பார்த்து வெக்கேஷனும் கூட முடிந்து அவர் போய்விட்டார். செவ்வாய்க்கிழமை அங்கு சேர்ந்திருக்கிறார். சுயினமாக இருக்கிற என்று அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நேபாள தேசத்துக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அங்கேன்று, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அமெரிக்க தேசத்து தலைவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேடமாக அவருடைய காரியங்கள் கனடாக்கும் மெக்சிகோக்கும் எதிரானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல உலகத்துக்கே எதிரானதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் கனடா பொருளாதாரத்திலே மெக்சிகோ பொருளாதாரத்திலே இவ்வளவு காலம் ஒற்றுமையாக இருந்தார்கள். இப்பொழுது ட்ரம்ப் வந்து அதுவற்றெல்லாம் குழப்பி அடித்து வரி வைக்க வேண்டும் என்று ஒன்று நிற்கிறார்கள் 50%. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த ஜெபங்களுக்காக ஜெபியுங்கள். இரண்டு பேரும் ஜெபியுங்கள். ஆமேன்.
2: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேளைக்காய் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் ஒளி வீசி ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே நேபாள தேசத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தர். தாமே ஆண்டவரே அந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கிறதான ஆண்டவரே இந்த பயங்கரமான வெள்ளத்தின் காரணமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் மாய்ந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா அநேக ஜனங்கள் எங்கு இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறது கர்த்தர். தாமே ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே வெளிநாட்டவர்களும் இந்திய தேச மக்களும், ஏன்னா அநேக தேச மக்கள், கனடா தேசத்தின் மக்களும் அமெரிக்கா தேசத்தின் மக்களும் ஈரான் தேசத்தின் மக்களும் இப்படி பல தேச மக்கள், அதே நேரத்தில் ஆண்டவரே இஸ்ரேல் தேச மக்களும் கூட கர்த்தாவே அந்த இடத்திலே மாண்டு போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த தேசத்தின் மேல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கரிசனை உள்ளவராயிருந்த ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவரே நீர் நல்ல ஞானத்தை தந்து இந்த ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிறதான இந்த வெள்ளப்பெருக்கத்தின் மூலமாய் ஆண்டவரை ஏற்பட்டிருக்கிற அநேக சேதங்களையும் அநேக உயிர் சேதங்களையும் பொருள் சேதங்களையும் இப்படியாய் ஆண்டவர் அநேகமாய் இந்த தேசத்தை ஒரு அழிவுக்குள்ளாக ஆண்டவர அப்பா நடத்திருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு துணையாயிருந்த ஆண்டவர அந்த பிள்ளை ஆண்டவரே அது ஒரு ஏழ்மையான தேசம், அந்த தேசத்திற்கு தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சகாயத்தை தந்து ஆண்டவர அப்பா அவர்களுக்கு ஆண்டவர அக்கம் பக்கத்தில் இருக்கிறதான தேசங்கள் ஆண்டவரை உதவி செய்து இந்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இதை போய் ஏற்பட்டிருக்கிறதான அந்த பெருவெள்ளத்தின் காரணமாக ஆண்டவர அப்பா அந்த நாட்டு மக்களின் அநேக சொத்துக்கள் ஆண்டவரே அநேக வீடுகள் ஒரு விலையை ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு கிராமம் முழுவதமாக ஆண்டவரே அழிந்து போகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோங்க தாவே. அப்படியாய் அந்த அந்த குடும்பங்களில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை கட்டல இடம்படி ஆய் சுபிக்கிறோம். ஒரு சகாயத்தை தந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே துணையாயிருந்து வழிநடத்தும்படி ஆய் சுபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிறதான அந்த மன கவலைகள் ஆண்டவரே சாதாரணமாய் ஒரு மனிதனால் போக்க முடியாதப்பா. எந்த பணம் கொடுத்தாலும் போக்க முடியாது, எப்பேற்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு உதவியா இருந்தாலும் போக்க முடியாது. தன்னுடைய சொந்த வண்ணங்களை இழந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒருவரையே சமாதானத்தை கொடுக்க நல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைகளின் வாழ்விலே இனி வருகிற நாட்களிலே வைத்து ஆண்டவர நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, இதோ இந்த வேளையில் ஆண்டவர அந்த தேசத்தை முழுமையாய் உம்முடைய கரங்களிலே உபயோகிக்கிறோம் கர்த்தாவே. உலகத்திலே இந்து தேசம் என்று சொல்லப்படுகிறதான அந்த தேசத்திலே தேவனுடைய கரம் இருந்த ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமாறும் ரட்சிப்படையும் ஆண்டவர நீர் வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் அங்கடி எழுப்பும்படியாய் சுபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிறபடியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் தாமே வருகிறதான எல்லா விதமான பொல்லாப்புகளிலும் எல்லா விதமான ஆண்டவர இப்படியான சோதனையில் இருந்தவர்கள் மீளுக்கு மீள கத்த கர்த்தருடைய துணையாயிருந்தபடி நடத்தபடி ஆயிச்சிருக்கிறோம். அரசாங்கத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறேன் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்பா இங்கிருந்து சென்று இருக்கிறதான அநேக தேசங்களில் இருந்து அவர் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு சரியாய் ஒன்று சேர அரசாங்கம் நல்ல விதமாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோடு கூடியிருந்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாயிச்சு வைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த தேசத்திலே ஆண்டவரை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்படியாய மனம் உகந்து ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தராக தேவன் அங்க மாண்டு இருக்கிறதான் ஆண்டவரே தன் உயிரை ஆண்டவரே மாய்த்திருக்கிற அந்த வெள்ளத்திலே ஆண்டவரே வெள்ளத்தின் மூலமாய் மாய்த்து இருக்கிற அநேக ஜனங்களுடைய குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை தந்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நல்ல ஆறுதலை தேர்தலையும் தந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இனி வருகிற காலங்களிலே நேர்த்தியாய் அந்த பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஆயிச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் அந்த நாட்டை நீ நேசித்து ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை தேச இதுக்கூட ஒரு விசை சமூகத்துல கொண்டு வரும் அந்த தேச மக்களையும் காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க. முழு தேசத்தையும் என் தேவன் நீர் ஆளுகை செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இலங்கை தேச சுற்றிலுமாய் ஆண்டவரே 9 மாவட்டங்கள் ஆண்டு 25 மாவட்டங்களிலே ஆண்டவரே நீர் துணையாயிருந்து இந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இப்போது ஆண்டவரே அமெரிக்க தேசத்தையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். அதை ஆட்சி செய்கிறதான டொனால்ட் ட்ரம்ப்பை ஆண்டவரும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். நேரத்துக்கு நேரம் பேச்சுகளையும் அப்பா நேரத்திற்கு நேர் ஆண்டவரே பேசின பேச்சை மாற்றி பேசக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகிற அந்த தலைவருக்கு உம்முடைய பரத்தினுடைய ஞானத்தை நிரப்புங்க அப்பா. அப்பா இதுவாக வீணாக ஆண்டவரே கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவரே அந்த கீழ்தரமான ஆண்டவரே எண்ணங்களையும் கீழ்தரமான ஆண்டவரே கோரிக்கைகள் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே அந்த மனிதர் வைக்கிற போது ஆண்டவரே இந்த உலக மக்களுக்கு அநேக பாரங்களையும் அநேக ஆண்டவரே கவலைகளையும் கர்த்தாவே இந்த மனிதன் மூலமா ஏற்படுகிறபடியால் கர்த்தர் நீர் என்ன நோக்கத்தோடு அந்த மனிதனை அழைத்து வந்திரோ ஆண்டவரே அந்த நோக்கங்கள் மட்டும் ஆண்டவர் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். இதே நேரத்தில் ஆண்டவரே கனடா தேசத்திற்கும் மெக்சிகோ தேசத்திற்கும் 50 விடிக்காடு ஆண்டவரே அந்த வரிகளை ஆண்டவரே விதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவரே அந்த மகன் பேசியிருக்கிறபடியால் நீ வருகிற நாட்களிலே அவையொன்று நடக்காதபடிக்கு கனடா தேசத்தின் மேல் போட்டிருக்கிற 50 விழுக்காடு அந்த வரிகளை எல்லாம் ஆண்டவரே தடை செய்து ஆண்டவரே முன்போல் ஆண்டவரே எப்படி அந்த வரிகளை இருந்ததோ அவ்வனமாகவே அப்பா இனி வருகிற காலங்களில் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். ஒரு மாசிகமான ஆண்டவரே எண்ணங்களை ஆண்டவரே டொனால்டுக்கு தாங்கப்பா ட்ரம்ப்புக்கு தாங்கப்பா அந்த மனிதன் ஆண்டவரை எடுத்திருக்கிற எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவரே அது கீழ்தரமான ஒரு காரியமா இருக்கிறபடியால் அது மனித குலத்திற்கு ஆண்டவரை எதிரியே ஒரு ஆண்டவரே ஒரு எதிர்ப்பான ஒரு காரியமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே அந்த மகனுக்கு ஆண்டவருங்க பேசுங்கப்பா அந்த மகன் கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொள்ளு ஆண்டவரே இந்த உலகத்திற்கு இப்பேற்பட்ட உபதிரவத்தை கொடுக்கிற இந்த சூழ்நிலையில அந்த மகனையும் நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க நல்ல உங்களுடைய பரத்தின் ஞானத்தினால் நிரப்புங்க நல்ல தெளிந்த புத்தியோடும் ஞானத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொரு வெளியீடுகளும் வெளியிட கர்த்தர் நீர் போதுமானவராயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஆண்டவரே ஞானத்தின் ஆரம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விதமான அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே அந்த ட்ரம்ப் இடத்தில் இல்லாததை ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தர் தாமே கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை என்ன என்பதை ஆண்டவரே ட்ரம்ப்புக்கு நீ வெளிப்படுத்தி அநேக தேசம் இந்த மனிதன் மூலமாக ஆண்டவரே அப்பா அநேக தேசங்களில் உபத்திரவங்களும் ஆண்டவரே வெளிசிலா தேசத்திலா ஆண்டவரே கிரீன்லாந்து தேசத்தில ஆண்டவர ஈரான் தேசத்தில ஆண்டவர இப்படி ஆண்டவர் எல்லா தேசங்களையும் சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்திற்கும் ஆண்டவர இந்த மனிதன் செய்கிற காரியம் ஆண்டவர அது ஆண்டவர அப்பா அது ஏற்கக்கூடிய காரியமா இல்லாதபடி இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அந்த மகனுக்கு நல்ல இனி வருகிற காலங்களில் நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல ஞானமான போலப்பா நீதியோடு ஆண்டவர நியாயங்களோடு கூட நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாய் இந்த மகனுக்கு நீர் எல்லா வகையிலும் துணையாக இருந்து வழி நடத்துங்க. அந்த ஆட்சியை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் ட்ரம்ப்புக்கு அநேக ஜனங்கள் அதே தேசத்திலே எதிர்ப்பாயிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படி இல்லாதபடிக்கு தேசத்துக்குள்ளே நீர் ஆண்டவர உலாவிய அந்த தேச மக்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்கிற ஞானத்தை தந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் எல்லாம் முடக்கி ஆண்டவர் அந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறி ஆண்டவர் இந்த தேசத்தின் தலைவருக்காக ஜெபிக்கும்படியாய் அந்த தேச மக்களுக்கு நீர் ஆண்டவர ஒரு உத்வேகத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர அப்பா ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவர அப்பா ஜானட் மகளை கொடுக்க தாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே கனடா தேசத்திற்கு கடன் இந்த மாதத்திலே முதல் வாரத்தில அந்த மகள் வந்தாள் ஆண்டவர. அவர் ஆண்டவர வெளியிடத்தக்கதாக ஆண்டவர அப்பா புத்தகத்தை கொடுக்கற அந்த இடத்துல வெளியிடும்படியா கனடா தேசத்திலே அதை வெளியிடும்படியா அதுவும் சங்கமம் ஊழகத்தின் மூலியமாக வெளியிடும்படியா நீர் செய்த மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் தாமே அப்பா அந்த புத்தகங்கள் நல்ல விதமாய் ஆண்டவர அதை அநேக ஜனங்கள் கண்டு ஆண்டவர அப்பா அதை வாங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா இந்த இத்தனை நாட்களாக ஆண்டவர கனடா 8ஆம் தேதியில் இருந்து ஆண்டவர அப்பா கடந்த ஞாயிறு வரலும் ஆண்டவர அந்த மகள் ஆண்டவர கனடா தேசத்தில் இருந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து இடங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர திங்கட்கிழமை ஆண்டவர அந்த மகள் ஆண்டவர ஜெர்மன் தேசத்தை செல்லக்கூடிய ஒரு காரியமா இருந்தது ஆண்டவர அப்படியா அந்த மகள் ஆண்டவர க்ஷேமமாக ஆண்டவர ஜெர்மன் தேசத்தில் போய் சேர்ந்திருக்கிற சேர்த்ததுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில அந்த மகளுக்கு ஆண்டவர இந்த வெதர் நிமித்தமாக ஆண்டவர அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதான் அந்த சுகவீனங்களை எல்லாம் பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர நீர் ஆண்டவர எடுத்து போட்டு சுகவீனமாய் மாக்கி வழ வழ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவர உம்முடைய சிலுவையில சுமந்த தேவன் அல்ல ஆண்டவர அப்படியா இந்த மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனம் எந்த விதமான பலமை இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவர சொல்லாகும் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவர வேளையில நாங்களும் கட்டத்தாவே அப்பா அந்த மகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவர உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நாடி நரம்புகளின் ரத்த நாளங்களில் பாய்ந்து சென்று இதே வேளையில் ஆண்டவர விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம். மகளுக்கு பூரண சுகத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவர தூரத்துக்கும் சமீபத்திற்கு தேவனாயிருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவர உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவர அப்பா சுகம் உண்டு ஆண்டவர நீர் தொட்டால் சுகம் உண்டு ஆண்டவர அப்பா உம்முடைய வசனங்கள் மூலமாய் சுகம் பெற்றக்கூடிய காலயமாய் இருக்கிறது கர்த்தா அப்படியா ஆண்டவர நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவர உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக அந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை தந்து வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்து வழி நடத்த போவதற்கா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். சகோதரி விட மகளையும் கொடுக்கத்தாவு நீர் சேமமாய் அழுத்தி சேர்த்ததுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறோம். அருமையான ஆண்டவர சகோதர அவருடைய கணவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம், மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவர இந்த சுக வீனத்தில் இருந்து ஆண்டவர எழும்பி ஆண்டவர மறுபடியுமாய் சங்கமம் ஊடகத்திலே வந்து ஆண்டவர ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் எல்லாவற்றையும் நீரே ஆண்டவர உமக்கு ஒருத்தருக்கே ஆண்டவர பாத்திரரா இருக்கிற நீர் ஒருவரே ஆண்டவர அப்படியா நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க, அவள் குடும்பத்தோடு கூட நீங்க இருங்க, அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர நீர் நிறைவேற்றுங்கப்பா. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பரிசுத்தாவின் வல்லமை நாள் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அருமையான ஜெப வேலையை ஆண்டவரே ஆண்டவரே நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரையும் ஆண்டவர ரீட்டா சிஸ்டரையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்ப கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து முடிய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் எப்போதும் துணையா இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்யற வேலையை ஆசீர்வதிங்க, எண்ணி இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்க. கர்த்தர் தாமே இவர்களுக்கு முழு பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக தந்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் மருமக பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளை குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து இவர்களும் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தின் பங்காளர்களாயிருந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு வரவேற்கிறோம். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி டோலி, சகோதரி ஐரீன், சகோதரி மகள் அவாஸ் இவர்கள், எனக்கு சகோதரி ஜனட் அவர்கள் கனடாக்கு வருகின்ற பொழுது அவர் ப்ரோமிஸ் பண்ணார்கள் நடத்துவதாக. ஆனால் மூன்று பேரும் அந்த பொறுப்பை நடத்தவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் என்னென்ன காரியங்கள் கூட கடந்து செல்கிறார்கள் நாம் அறியோம். சகோதரி டோலி வேலியாக இருப்பார், சகோதரி ஐரீன் அவர்கள் மற்ற ஊழியங்கள் கூட கடந்து செல்கிறார். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிப்போம். அடுத்ததாக இந்த விசேட ஜெபத்தை எடுத்து வாருங்கள். என்னுடன் 10-15 வருடமாக ஊழியம் செய்தார்கள் இரண்டு ஊழியர்கள். அவர்கள் அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம், ஒன்றரை மணித்தியாலம் என்று 7 நாளும் செய்தார்கள். ஒன்றுமில்லாத பொழுது கர்த்தர் அவர்களை வரவழைத்து இந்த காரியத்திலே செய்தார்கள். அவர்கள் வேலைகள் வர, மற்ற காரியங்கள் வர, ஒன்றொன்றொன்றாக ஒரு நாளை விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு வந்து ரெண்டு பேரும் இப்பொழுது விலகி நிற்கிறார்கள். கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வர வர ஊழியத்தை விட்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஊழியத்தை விட்டு போன பிறகு பலவித காரியங்கள் கூட கடந்து சென்று வேலைகளையும் இழந்து திரும்பமாக வருவார்கள். இப்படியான அந்த பின்மாற்றத்திலே உள்ள அவர்கள் ஆசீர்வாதங்களை கண்டு ஊழியத்தை விட்டு ஆசீர்வாதத்துக்கு ஓடிப்போகிறவர்கள். அந்த இரண்டு பேருக்காகவும் மீதியானவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன்.
0: ஹாலேலூயா, ஸ்தோத்திரப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுமா எங்கள் அனைவரையுமாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. நீரே எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி எங்களை சுகத்துடன், பலத்துடன், ஆரோக்கியத்துடன் ஜீவனை தந்து வழி நடத்தின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது கிருபையினால எங்களை முடிசூட்டி காலை வேலையிலே உமது கிருபையினால எங்களை முடிசூட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூடப்பா ஜானட்டுடைய ஆப்சன்ஸ்லே அப்பா டாலி சிஸ்டர், ஐரின் சிஸ்டர் இவர்கள் இன்னும் அந்த மெட்வாஸ் என்ற மேகலா என்ற சகோதரியும் ஆண்டவரே அப்பா அப்ப ஐயாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க வந்து செய்யறோன்னு, பட் அவர்கள் அநேக விதத்திலே வேலைகளின் நிமித்தமாக அவர்கள் இதனை புறக்கணித்ததை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தத்தாமே அவர்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை சிருஷ்டித்து தேவனுடைய ஊழியத்தை வந்து பா உண்மையும் உத்தமமாய் செய்ய அவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம், மருத்துவமனையில இருக்கிறதான சாந்திக்காய் சோத்திரம். அந்த சகோதரியை கூட நீ நல்ல சுகத்துடன் பலத்துடன் நீங்க வீட்டுக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரன் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். வெலவின் நீர் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த மகளுக்கு கர்த்தாவே அந்த மகளும் வந்து இதுல கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திலே 10-15 வருடங்களாக ஊழியம் செய்த இரண்டு சகோதரர்களையும் முத கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. ரெண்டு ஊழியர்களையும் முத கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். அநேக நாட்களாய் அவர்கள் ஊழியம் செய்து வாரம் முழுவதுமாய் ஊழியம் செய்து அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வர வர அவர்கள் இந்த ஊழியத்தை விட்டு விலகி போனதை தேவன் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்களை நீங்க தொடுங்க ராஜா. சமயத்துக்கு மாத்திரம் வந்து ஊழியம் செய்வதல்ல, உத்தமத்தோடு முழு மனதோடு ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு அது ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாய் வர உதவி செய்யுங்க. ஒவ்வொரு அநேக சகோதர சகோதரிகள் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்த போதிலும் அவர்கள் விட்டு விலகி போவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன். இது தேவனுடைய காரியம் என்று அவர்கள் அறிந்து கொள்ள அப்பா அவர்கள் இருதயத்தை தேவன் நீங்க ஸ்திரப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. வருகிற நாட்களிலே எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அடையாளத்தை தேவன் செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக சங்கமம் ஊடகத்திலே அநேகர் வந்து விட்டு போன யாவரும் வந்து கலந்து கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையிலே ஏசப்பா இந்த ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் யாவரிமாய் தெய்வன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் தெய்வன் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அப்பா தோல் கொடுத்து சங்கமம் ஊடகத்திலே ஒரு தோல் கொடுத்து உதவி செய்ய அவர்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை நீங்க சிருஷ்டித்து தரும்படியா ஜபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தின் தேவன் தாமே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு சூத்திரம். அதே வேளையிலே அப்பா ஜெபித்த எல்லா சகோதரி தெய்வ ஊழியர்கள் யாவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒருவர்த்தனையும் ஆசிர்வதிங்க. அவர்களுக்கு உமக்கு செய்யற ஊழியத்தையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்கு செய்து ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதித்து எங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். இரவு நேரத்திலும் பெங்களூரில் இருந்து இணைந்து ஜபிக்கிறீர்கள் தங்களை தாங்குகிறீர்கள்.

0: நாளிலும் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்கும், காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே ஜபித்த ஒவ்வொருவருக்குமாக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். அதே வேளையிலே இன்னும் ஒரு ஜபத்தை இருந்தது, நான் மறந்துவிட்டேன். ஜபங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே, வார இறுதி நாளில், சனி ஞாயிறு கிழமைகளிலே எங்களுடன் பாஸ்டர் ஜேசுதாசன் அவர்கள் அபிஷேக ஆராதனையிலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் அவருடைய எல்லாவித உபகரணங்களும் அந்த சனி ஞாயிறிலே வேலை செய்யத்தக்கதாக ஜபத்துக்கூடாக வழி நடத்துங்கள். சிஸ்டர் அருந்ததி, நீங்கள் நிற்கிறீங்கள், உங்களோட மைக்கியை ஆன் பண்ணுங்கள். பாஸ்டர் ஜேசுதாசன் அவர்கள் சனி ஞாயிறிலே எங்களுடன் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அதே வேளையில் இன்றைய நாளிலே இணைந்து ஜபித்த ஒரு ஊழியர்களுக்காக ஜபத்தை வழி நடத்தி நிறைவு கொண்டு வாருங்கள். ஆமேன்.
1: ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்த சுகபலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் துதிக்கிறோம். பெரிதான ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை ஆண்டவரே, உண்மை அறியத்தக்கதாக மெய்ப்பொருளாகி உண்மை அறிவதும், உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதும் நித்திய ஜீவன் என்று சொன்னீரே. அவ்வண்ணமான அந்த நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தேடி வந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உடைய தூய ரத்தம் கொண்டு எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளைகளாகும் சலாக்கியத்தை கொடுத்தீரே. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் நிறைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் நடக்க போற ஒவ்வொரு ஆராதனையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, நித்திய வெளிச்சம் இந்த ஆண்டவரே ஊழியத்துக்கூடாக, இந்த சங்கமம் ரேடியோ ஊழியத்துக்கூடாக உடைய செய்தியானது உலகமெங்கும் பரப்பப்படுகிற அந்த ஆண்டவரே, நல்ல ஊழியத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். விசேஷமா உம்முடைய வார்த்தையை கொண்டு வர போகிற மகனுக்காய் துதிக்கிறோம். பரத்திலிருந்து கட்டளையிடுங்க சுவாமி. உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே பொறுப்படுத்து ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல் கர்த்தாவே, எல்லா ஆண்டவரே காரியங்களும் நேர்த்தியாய் ஒழுங்காய் இயங்கத்தக்கதாக உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜோதிகளின் பிதாவாகிய நீர் ஆண்டவரே கூட இருந்து சகலவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மை காரியங்கள் மற்றும் ஆண்டவரே நெட் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் ஆளுகை செய்கிற நீர் ஆண்டு வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். மேலும் ஆண்டவரே, இதில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய சந்ததியை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆவியை ஊற்றி ஆண்டவரே அவர்களை பெறப்படுத்துங்க. சுவாமி, சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருப்பதாக. இதிலே வேலை செய்கிற ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுவாமி, அவர்களுக்கு பற்றி பூரண விடுதலையும் சுகத்தையும் உம்முடைய நாமத்திலே கட்டளையிட்டு ஆண்டவரே மறுபடியும் வந்து இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஊழியல் செய்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவரே அன்பின் பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்தி உடைய சமூகத்திலே தந்து சகல துதிகர மகிமை யா உமக்கே செலுத்தி கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலே இரவு 10 மணி வரை நடைபெறுகின்ற ஊழியங்களைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நெற்று கூடாக பிரச்சனைகள் வராமல், அதே வேளையிலே தேவ செய்திகளை எடுத்து வந்து விதைக்கின்ற பொழுதும் அந்த தேவ செய்திகளை பலர் கேட்கத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தங்கியிருக்கின்ற நாடுகளுக்காக ஜெபிப்போம். அதே வேளையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு எங்களுடன் கிளிநொச்சியிலிருந்து இணைந்து சௌரியா, சுஜாதா, ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து விடைபெற்று கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக 24 மணித்தியாலமும் நீங்கள் நேரடி ஒலிபரப்பையும் மறு ஒலிபரப்பையும் கேட்க முடியும். அதே வேளையிலே பாடல்கள், புதிய புதிய பாடல்களை அவர்கள் போடுவார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. அந்த பாடல்களை நாங்கள் நேரடி ஒலிபரப்பு செய்வோம். மறு ஒலிபரப்பிலே அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து புதிய புதிய பாடல்களை போடுவார்கள், நீங்கள் கேட்க முடியும். சங்கமம் .com, சங்கம்

தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட கேட்க முடியும். அதை கனடாவிலே இரவு வேளையிலே நீங்கள் உங்களுடைய என்ன நேரமோ அந்த வேளையிலே பாடல்கள், புதிய புதிய பாடல்களை போடுவார்கள். அதே வேளையில் இந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம், அவற்றையும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு ஊழியர் அனுப்பி தந்திருக்கிறார், புதிய பாடல் ஒன்றை கேட்போமா? கர்த்தர் கூட கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். புதிய பாடல், யாரை நான் அனுப்புவேன்?

0: ஆமீன் ஆமீன். அருமையான புதிய பாடலை சவுர் அனுப்பித்தந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த பாடல் கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் வேத
1: ஆராய்ச்சி
0: ஜப வேலை கூடாக தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் பொழுது வேத ஆராய்ச்சி கூடாக கடந்து செல்வோம்.

0: வேண்டும்.
1: நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.

0: வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவற்றினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே நாம் 2 யோவான் 3 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 யோவான் 3 வசனம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகளை குறித்து நாம் தெளிவாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. இந்த வார்த்தைகள் சற்று வித்தியாசமானவை, ஆனால் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. இவை எல்லாமே ஏறத்தாழ ஒரே காரியத்தையே சொல்லுகிறது. அன்பு, இரக்கம், கிருபை போன்றவைதான் இந்த 3 வார்த்தைகள். யோவான் இங்கே இரக்கம் என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்த்துதலிலேயே சொல்லியிருக்கிறார். இந்த அன்பு, இரக்கம், கிருபை போன்றவற்றிற்கிடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம் எபேசியர் 2:4-5 வசனங்களிலே இவ்விதமாக வாசிக்கிறோம். கவனியங்கள், எபேசியர் 2:4-5 வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஒரு சிறந்த வேத பகுதி இல்லையா? ஏனென்றால் இது 3 காரியங்களை ஒன்றிணைத்து கூறுகிறது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மிலே மிகுந்த அன்பு கூர்ந்தபடியினாலே கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இங்கேயும் இரக்கம், அன்பு, கிருபை இந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்து வருகிறது. தேவனுடைய அன்பு எது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எதுவும் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே தேவன் அன்பாக இருந்தார். அப்படியானால் யாரை அவர் அன்பு கூர்ந்தார்? திருத்துவத்திலே இந்த அன்பானது நிலை கொண்டிருந்தது. நாம் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இடையிலே காணப்பட்ட அன்பை அறிவோம். டாக்டர் லூயிஸ் பிரே சேஃபர் என்பவர் எழுதும்பொழுது, தேவன் கிருபையையும் இரக்கத்தையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் முன்னரே தேவனில் அன்பானது இருந்தது என்று சொல்கிறார். அன்பு என்பது தேவனுடைய இயற்கையான ஒரு குணநலன். அவருடைய சாதாரண சுபாவமே அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு பாவியை ஒருபொழுதும் ரட்சிக்கவில்லை. நன்றாக கவனியுங்கள், தேவனுடைய அன்பானது அவரை கிருபையையும் இரக்கத்தையும் நோக்கி இழுத்துச் சென்றது. இதன் காரணமாக அவர் கிருபையையும் இரக்கத்தையும் செயல்படுத்தினார். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வி எழும்பலாம், கிருபைக்கும் இரக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதை குறித்து டாக்டர் ஷேஃபர் சொல்வதையும் உங்களோடு நான் கூற விரும்புகிறேன். பாவியான மனுஷனின் தேவையை சந்திப்பதற்காக தேவனில் இருந்த இரக்கம் கொடுக்கப்பட்டது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஏன் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார்? ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருந்தபடியால் அவர் தம்முடைய இரக்கத்தால் பாவியான மனிதனின் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இரக்கம் மனிதனை ரட்சிக்கவில்லை. மீண்டும் ஷேஃபர் இது குறித்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள், தேவனில் இருந்த கிருபையானது விடுதலையோடு ரட்சிப்பிற்கு செயல்பட்டது. ஏனெனில் பரிசுத்தத்தின் எல்லா தேவைகளும் திருப்தி செய்யப்பட்டது. இப்பொழுது தேவனால் விடுதலையோடு கிருபையில் செயல்பட முடியும். பாவியான நானும் நீங்களும் தேவனுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் அவருக்கென்று கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது கிருபையுள்ள தேவன் உங்களிடத்திலே வந்து பாவியான உங்களிடத்திலே இவ்வாறு பேச முடியும், நான் உன்னில் அன்பாக இருக்கிறேன், நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறேன், நான் உன்னை நேசிப்பதால் நான் என்னுடைய இரக்கத்தால் உனக்கு ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வார். இப்பொழுது நீங்கள் அவரை விசுவாசித்தால் எபேசியர் 2:8 கூறப்பட்டிருப்பது போல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதே உண்மையாகும். இங்கே கூறப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகளும் சற்று வித்தியாசமானவை. பெரிய வேறுபாடுகள் காணப்படாவிட்டாலும் அங்கே வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பிலேயே அடிப்படையுடையதாயிருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய அன்பினால் அல்லது இரக்கத்தினாலே ரட்சிப்பதில்லை. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். வேதம் அவரை குறித்து என்ன சொல்கிறது? யோவான் 3:16 பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வேத வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் மிகவும் தெளிவாய் கவனிக்க வேண்டும். தேவன் தானே உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு அன்பு கூறவில்லை, அவராக அதை செய்யவில்லை. தேவன் உலகத்தை இவ்வளவாக நேசித்து தம்முடைய இரக்கத்தினால் குமாரனை உலகத்திற்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது அவர் தம்முடைய கிருபையினாலே ரட்சிக்க முடியும். இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு மட்டுமல்ல, தேவனுடைய நீதி நியாயத்தின் வெளிப்பாடாகும். நமக்கு யோவான் 3:16 மட்டுமல்ல, ரோமர் 3:25 தேவையானதாய் இருக்கிறது. ரோமர் 3:25 என்ன சொல்கிறது? தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்று வாசிக்கிறோம். நீங்கள் இயேசுவை நம்பும்போது உங்களை நீதிமானாக்குகிறதற்கு அவர் நீதிபரராக பரிசுத்தராக இருக்க வேண்டும். அவர் பரலோகத்தின் பின் கதவை திறந்து உங்களை உள்ளே விட்டு ஒரு இருளான இடத்திலே மறைத்து வைக்க முடியாது. நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக தகுதியானவர்கள் அல்ல. நாம் அவரை விட்டு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு ஏதேன் தோட்டத்திலே முறிந்து போனது. அவரே அதை புதுப்பிக்க முன்வந்தார். ஏனென்றால் அவர் நீதியும் நியாயமும் உடையவராக இருக்க வேண்டியது அவசியமாகையால் அவருடைய இரக்கம் இரட்சகரை கொடுத்தது. இது அவருடைய அன்பினாலேயே நடந்தது. அவர் நீதியுள்ளவராக இருந்து இதை செய்ய முடிகிறது. தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி என்று அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே யோவானால் இப்பொழுது இவ்வாறு எழுத முடிந்தது, கிருபை உங்களோடு இருப்பதாக என்று யோவான் எழுதியிருக்கிறார். இந்த கிருபையினாலேதான் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார். இரக்கம் தேவனுடைய இரட்சகரை கொடுத்தது. மேலும் உங்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக என்று யோவான் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கும் பொழுது பின்னர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே கூறியது போல, நமக்குள் நிலை நிற்கிறதும் எந்தெண்டைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம் போன்று சமாதானம் காணப்படும். இந்த சிறந்த சத்தியங்களை தேவன் மாற்றப்போகிறதே இல்லை. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாளைய பொழுதிலே அவர் தன்னுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டு, நல்லது, நான் இனி வேறு விதமாக செயல்பட போகிறேன், பொதுமக்களுடைய கருத்து எனக்கு எதிராக செல்வதாக நான் உணர்கிறேன், ஆகவே நான் முன்பு கூறின வேத வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செயல்பட போகிறேன் என்று சொல்வாரா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் ஒருபொழுதும் இவ்வாறு மாறப்போகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் கால நிலைக்கு ஏற்றபடி மாறிவிடுகிறவர் அல்ல. ஒரு விவசாயி நெல் அறுவடை செய்து அதை போரடித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அந்த நெல்லை காற்றிலே தூவி வைக்கோல், தூசி, நெல் இவை எல்லாமே தனித்தனியாக பிரிந்து போகும்படியாக செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றார். உடனே அருகிலே நின்றவர், நீ எந்த அர்த்தத்திலே இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? காற்று மாறி மாறி வீசுவது போல அவருடைய அன்பும் மாறிவிடும் என்று சொல்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, இல்லை சகோதரனே, நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. காற்று எந்த திசையிலே மாறி மாறி வீசினாலும் தேவன் இன்னும் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, இதுதான் உண்மை. நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருபொழுதும் மாறி போகிறவர் அல்ல. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இது உங்களுக்கு சொந்தமானது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூடோடு இருப்பதாக என்று யோவான் இங்கே வாழ்த்துதல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக மரித்தவர். அவரே பிதாவின் குமாரனாயிருக்கிறார். திருத்துவத்தில் இயேசுவின் நிலை இப்படிப்பட்டதுதான். அடுத்ததாக சத்தியத்தோடும் அன்போடும் கூட இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அன்பானது சத்தியத்திற்கு உட்பட்டே காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய சத்தியத்தை வலியுறுத்தி கூறுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே அன்பை காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்து சத்தியம் சொல்லுகிறதை நாம் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது. நாம் இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை சொல்வதால் அவர்கள் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்று நினைத்து கடிந்து கொண்டு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் அன்பு நிமித்தம் விட்டுவிடக்கூடாது. நீதிமொழியின் புஸ்தகம் 27:6 என்று சொல்கிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆகவே நாம் சத்தியத்தோடு மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகும்போது அவர்களை கடிந்து கொண்டு அடித்தாயிலும் சீர்பொருந்த பண்ண வேண்டும். அது உண்மையானவைகள். 2 யோவான் 4 பாருங்கள், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே உம்முடைய பிள்ளைகளில் என்று வாசிக்கிறோம். இது அந்த பெண்மணியின் சரீர பிரகாரமான பிள்ளைகளை குறிக்கிறதாக இருக்கலாம், அல்லது அந்த சபையின் உறுப்பினர்களை அது குறிக்கிறதாக இருக்கலாம். இரண்டையுமே அது குறிக்கிறதாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளிலே சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். சத்தியத்திலே நடக்கிறது என்பது வாழ்க்கையில் நடைமுறையை குறிக்கிறது. பிதாவினிடத்திலே பெற்ற கற்பனையின்படியே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச வாழ்க்கையிலே நடப்பதை இது குறிக்கிறது. சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளை உடையவர்களாக இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாச தாய் தகப்பனாகிய உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? அப்படி அவருடைய வாழ்க்கை சத்தியத்திலே நடக்கும் வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் விசுவாசிக்கும் அளவு ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறார்கள் என்பதை உணரும் பொழுது அது உங்களுக்கு வேதனையானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேளையிலே அந்த பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக, அவர்களும் நீங்கள் நேசிப்பது போல கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக கருத்தோடு ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி ஜெபிக்க வேண்டியது விசுவாச பெற்றோரின் கடமையாயிருக்கிறது. இங்கே யோவான் பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்பதே அந்த கற்பனை. அதாவது தேவனுடைய வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதை இது குறிக்கிறது. தொடர்ந்து 2 யோவான் 5 பாருங்கள், இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே ஆதி முதல் என்பது இயேசு கிறிஸ்து உலகில் மனித அவதாரம் எடுத்து வந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த உபதேசம் யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, யோவான் 13 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானூர்லே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று யோவான் இந்த கட்டளையை ஆதி முதல் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? விசுவாசிகளுக்குள்ளே உண்மையான அன்பு காணப்படும் என்றால் அது உலகத்தையே திருச்சபைக்குள்ளே இழுக்கும் ஒரு வல்லமை நிறைந்தது என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய திருச்சபையிலே அந்த அன்பு வெளிப்படுகிறதா, அல்லது நமது திருச்சபைகளிலே காணப்படும் போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள் மற்றவர்களை கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாதபடி செய்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவருடைய அன்பு உங்களிலே பிரதிபலிக்க முடியாத காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுவிசேஷத்திற்கு இடையூறாயிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இங்கே மீண்டும் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தில் நடப்பது என்று சொல்கிறார். அதாவது மேலும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவது, அதாவது அன்பு கூறும் சக விசுவாசிகளை குறித்து இங்கே பேசுகிறோம். இது இன்றைய சபைகளிலே சமநிலையிலே இருக்க வேண்டியது அவசியம். இல்லையென்றால் சபையானது ஒரு சரிசம நிலையற்று வளர்ந்ததாகிவிடும். சபையிலே உள்ளவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக மாறிப்போவார்கள். நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறோம், நாங்கள் ஆச்சரியமான அன்பின் நெருக்கத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதிலே அநேக தவறுகள், பாவங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்திலே நடக்கிறீர்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். அன்பு கூற வேண்டியது அவசியம். அதே நேரம் அந்த அன்பு பாவத்திற்கு நேராய் வழிநடத்தும் என்று சொன்னால் நீங்கள் சத்தியத்தை கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் அறிவின்படிதான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நாம் அன்பில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா அப்போஸ்தலர்களும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். நாம் வாழ்கின்ற இந்த நாட்களுக்கு இது மிகவும் அவசியமானது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் எதிர் கொள்கைகள் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியமும் அன்பும் தான். யோவான் 1 நிருபத்திலே அவர் அன்பை வலியுறுத்தி கூறினார். ஆனால் அதே வேளையிலே அன்பானது சகோதரர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றும், விசுவாசிகளுக்கு உரியது அது என்றும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய சிறிய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். அதாவது மற்ற விசுவாசிகளோடு அன்பாக இருக்க வேண்டும். சிலர் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று கூறி அதன் மூலமாக கிறிஸ்தவ விசுவாசத்தை வளரச் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒருவரையும் நேசிக்க மாட்டீர்கள். அவ்வாறு எல்லாரிலும் அன்பு கூறுவது இயலாத காரியம். உலகத்திலே நேசிக்கப்பட இயலாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இதன் காரணமாக நாம் நேசிக்கப்படவில்லை. ஆனால் தேவன் உலகத்தை நேசிக்கிறார். நாம் அவருடைய அன்பை பெற தகுதியற்றவர்கள். ஆனாலும் தேவன் நம் எல்லாரையும் நேசிக்கிறார். மற்றும் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் உண்மையான அன்போடு நேசிக்கும் விசுவாசிகள் உலகத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். தேவாதி தேவன் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த உலகத்தை மீட்கும்படியாக தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவ்வாறுதான் நாம் நம்முடைய கரிசனையையும் அன்பையும் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். தேவன் அவர்களில் அன்பாயிருக்கிறபடினாலே நாம்
1: சுட்டமா.

0: ஆமென்னிக்கவேண்டும். இந்த மைக் ஓபில் இருந்திருக்கு. இந்த வேளையில் உங்களையும் வரவேற்றுக் கொண்டு ஜப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் பிடிக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நேரத்துக்காக நன்றி சொல்லுறோம். கத்தாவே, தடைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே யவத்துல நடத்துறவரே, நன்றி சொல்லுறோம். நன்று தடைகளை நீக்குங்கப்பா. பரிசுத்தாவியானவரே, எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை யவத்திலே ஆண்டவரே நீங்க முன்னொன்று யவங்களை நடத்தக்கூடிய வழிகளை எங்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. கிருபையா பாப்பா, கிருபை எங்களால் ஆனாதப்பா, எல்லாம் கூட கிருபையப்பா. தவியத்தை எங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிருபை, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி, தாழ்த்துறோம், தாழ்த்துறோம் சுவாமி. உங்களோட சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி, உங்களோட பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களுக்கா விண்ணப்பங்களுக்கா உங்களோட சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய மன்னிப்புகளுக்கா மிரக்கங்களுக்கா உங்களோட பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய ஆண்டவர் ஒவ்வொரு யவங்களும் கேட்டாவே உங்களோட சமூகத்துல வந்து சேரத்தக்கதாய், ஆண்டவர் எல்லா ஜபங்களும் ஆண்டவர் எங்களுக்கு பிரியா இருக்கத்தக்கதாய் எங்களை நடத்துங்கதாப்பன், நடத்துங்க. கேட்கிறவராய் இருக்கிற கத்தர் நீங்க ஆண்டவரை, செயல்படுகிற கத்தர் நீங்க ஆண்டவரை. எவிக்கிறோம் ஆண்டவர், எவிக்கிறோம் ஆண்டவர், எவிக்கிறாங்க மாத்திரம் சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி, எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. நாங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம் எல்லாம் உங்களுக்கு கிருபைதானப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. துடிகளின் மத்திய வாசம் சேரோடு சேராவிங்கள் கேராவிங்கள் மத்திய வாசம் செய்கிறவரை காணக்கூடாது, அவளை சேரக்கூடாது. மகத்துவமான தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன் எங்களை பிதாவா இருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவரே. நாங்கள் மாத்திரம், நாங்கள் மாத்திரம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். இந்த வேலையில கூப்பிடுறோம் சுவாமி, கூப்பிடுறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, கருவை செய்யுங்கப்பா. அப்பா இவங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம்.
2: ஆண்டவரே
1: காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கடைசி நாட்களை பொல்லாமலின் காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காலங்களையும் இவட சமூகத்திலே கொண்டு வந்த மன்னிப்புகளும் இரக்கங்களும் வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த காலங்களில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயம் பாவம் மக்கள் படியாமல் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்க மன்னிக்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி, மன்னிக்கிறீங்க சுவாமி. மட்டுமாய் நடத்தி வந்த தேவன், இனிமேல நடத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. மன்னிப்பதை தயப்பிரித்தவர் இதுவரை, இதுவரை, இதுவரை ஞானங்களில் கொடுத்த கிருபை, கிருபையின் காலம் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இந்த கிருபையின் காலத்திலாவது, இந்த அனுக்கிற காலத்திலாவது ஜனங்கள் ஆண்டவரே மனந்திரும்பட்டு சுவாமி இன்னமாய் தங்களை படிகளை ஆண்டவரை கடினப்படுத்தி போகாதபடி தேவனே, இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் அப்பா அந்த ஜனங்கள் மனந்திரும்பி உங்களோட சமூகத்தை திருடட்டும் சுவாமி, திருடட்டும் சுவாமி. பொருளா அவங்களோட வழிகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படும் பயம் ஆண்டவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. வேதத்துக்கு கீழ்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்படிந்து கற்பனைகளை கை கொள்வர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். அப்பா அவங்களோட வருகைக்கு முன்பாக ஒரு வருகைக்கு ஐயா அவங்களோட வருகையின் காரணமே சமீபம் ஆண்டவரே. ஆனா உங்க கிருபையின் காலத்தை கூட்டிக் கொண்டே வாருங்க, எல்லா மனம் திரும்ப வேண்டும் என்பதே எங்களுடைய சித்தமான ஒருவர் தானும் கட்டு போதும் சித்தம் அல்ல என்று சொல்லிருக்கு. அப்படியான ஒரு நல்ல தேவன் சுவாமி, இரக்கமுள்ள தேவன் சுவாமி, அன்புள்ள தேவன் சுவாமி, ஜனங்கள் உணரட்டும் சுவாமி, உணரட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்ப. இந்த காலங்கள் இருக்கிற எல்லா கொடிய காரியங்களும் தகப்பனே ஐயா ஜனங்கள் விட்டு மனம் திரும்பி உங்களோட மா சேரட்டும் ஆண்டவரே, சேரட்டும், சேரட்டும், சேரட்டும். சிவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தத்தின் கொடுமை ஆண்டவர் கண்ணீரப்பா உயிரிழப்ப போல் தவிக்கிற மக்கள் ஆண்டவர் அவர்களுடைய வழிகளில் ஆண்டவரே உங்களோட வழி வேணும் சுவாமி நீங்க தானப்பா யுத்தங்களை ஓய பண்ற தேவன் ஜனங்களை வாழ்வழிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இந்த யுத்தத்திலே ஏற்படுகிற ஜனங்கள் அப்பாமரை நோக்கி கூப்பிடட்டும் வேதத்துக்கு கீழ்படிந்து சத்தியத்தை கற்கிறார் கற்பனைகளை கீழ்படுகிறார் ஆண்டவரே இவர்கள் நடந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி இறக்கம் செய்யுங்க பிறக்கும் எங்கெல்லாம் தவிக்கிறார்களோ எங்கெல்லாம் கண்ணீரோடு அங்கலாக்கிறார்களோ சுவாமி இவர்களுக்கு ஒரு விஷயம் இறங்குங்கப்பா உங்களுக்கு இறக்கம் தானப்பா வேணும் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா இவர்களுடைய எல்லா வழிகளையும் மன்னித்து ஆண்டவரே இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்வர்களுக்கா வண்டி கொள்ளும் ஐயா வியாதி அப்பா வியாதி வியாதி வியாதி வியாதி வியாதி வியாதியின் கொடுமை பெருகிக்கொண்டே போற சுவாங்கும் வியாதி சுவாமி ஜனங்களுடைய கூக்குறப்பா கண்ணீரப்பா வியாதியில் அல்லப்படுது ஜனங்களப்பா தகப்பனே வியாதிக்கு காரணமைக்கு இருக்கிற சாபங்கள் பாவங்கள் இல்லாதவர்களை விட்டு நீங்கி ஆண்டவர் இவர்கள் சுகத்தை பெற வேண்டுபடி வைக்கிறோம் ஆண்டவரே நீங்க தானப்பா சொல்லிருக்கிறீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தருவேன் என்று சொன்ன தேவன் இப்படியான வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் இவர்கள் வரட்டும் சுவாமி நீங்க தானப்பா வியாதிகளை குணமாக்குற தேவன் உழைப்பாளர் கொடுக்கிற தேவன் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா இவர்கள் அப்படியானவர்கள் வியாதி படுக்கையில் இருப்பார்கள் ஒரு விஷயம் அன்னித்து இவர்களுடைய சாபங்கள் போவங்களெல்லாம் இணைக்கப்பட்டு இவர்கள் சுகத்தை காட்டளையிடுங்க சார் உங்களோட மா திரும்பி கூப்பிடட்டும் சுவாமி மனஸ்தாபத்தோடு உங்களோட மா சேரட்டும் சுவாமி தேவனே இவர்கள் தாமே உங்களை நோக்கி கூப்பிட சுவத்தை பெறட்டும் அப்பா நீங்க யார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி ஆண்டவரே உங்களிடத்தில் வந்த வியாதியஸ்தர்கள் ஒருவரையும் நீங்க வெறுமாய் திரும்ப போக விடவில்லை சுவாமி நிரப்பி அனுப்பின தேவன் சுகப்படுத்தி அனுப்பின தேவன் அதே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் உணரட்டும் சுவாமி ஆண்டவரே கீழ்ப்படியட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் வியாதி படுக்கையிலும் சுவாமி தேவையோடு இருப்பார்களான ஒத்தாசுகளை காட்டிலும் அனாதரவாய் இருக்கிறவர்களுக்கு ஆதரவை உண்டு பண்ணுங்க சுவாமி விசேஷமாக முதியோர்கள் ஆண்டவர் வைத்திய சாலைகள் நிரம்பி கிடைக்கிற முதியோர்கள் ஆண்டவரே உணர்வற்று ஆண்டவரே யாரும் கவனிப்பாச்சு கிடைக்கிற முதியோர்கள் ஆண்டவர் சகப்பனி ஆறுதல் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா தூக்கி விடுங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் மரணத்திற்கு வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் ஆண்டவர் தங்களுடைய ஆத்மாக்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய மா எப்போ கொடுத்து தங்களுடைய ஆத்மாக்களை எப்போ கொடுக்கட்டும் சுவாமி எப்போ கொடுக்கட்டும் சுவாமி ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி இவருடைய ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே இந்த நாட்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தலைவர்கள் மத்தியில குழப்பங்களும் கூட்டங்களும் ஆண்டவரை போராட்டங்கள் தகப்பனே இந்த நாட்களில் எங்கும் ஆண்டவர் தலைவர்கள் மத்தியில் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே நீங்க காண்கிற தேவன் சுவாமி தங்களுடைய நிலையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் சுவாமி தகப்பனே இவர்களுடைய வழிகள் எல்லாம் மாறட்டும் தேவனுக்கு பயந்து தேவன நீதிக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் இவருடைய வழிகள் மாறட்டும் ஆண்டவரே எங்கு சென்றாலும் ஆண்டவரே இவர்களுடைய வாய்களில் ஆண்டவரே தகப்பன உண்மையின் நீதியும் இருக்கட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கெல்லாம் அந்த தலைவர்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகிறாளோ சுவாமி அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே தகப்பனே உங்களோட வார்த்தை ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி முன்மாதிரியாக இருக்கட்டும் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தலைவர்கள் எல்லாம் நீங்க தான் ஆண்டவர தேசங்களை பார்த்து ஜனங்களை ஆளுகை செய்ய வைத்த தலைவர்கள் ஆண்டவர் தலைவர்களாக அப்பா அவருடைய கரங்களில் ஆண்டவரே உங்களுடைய நீதியின் புஸ்தகமாக வேதம் ஆண்டவரே இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அதை பார்த்து ஆண்டவரே அவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி. எங்கு போனாலும் எந்த இடத்திலும் கத்தாவே இவர்களுக்கு ஒரு தேவ பயம் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தகப்பனே அதிகாரங்கள் எல்லாம் நீங்க கொடுத்த அதிகாரம் தேசங்களை எல்லாம் ஆளுவதற்கும் ஆண்டவர தேசங்களையெல்லாம் நடத்துவதற்கும் அதிகாரங்களை கொடுத்த தேவன் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்த தேவன் சுவாமி. அப்போ நன்மைக்கு எதுவாக கொடுத்த நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும் சுவாமி, நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளுறோம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் இந்த அனுக்கிரக காலத்தில் ஆண்டவர இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி, மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி. காலத்தை பார்த்தாவது ஆண்டவர சூழ்நிலைகளை பார்த்தாவது தகப்பனைகளே இருதயங்களில் எல்லா அக்கிரமங்களும் சுத்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனேசத்தை காத்து கொண்டு ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ராணுவ வீரர்களுக்காக. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவர் எந்தெந்த நிலையிலெல்லாம் நிற்கிறார்கள், உண்மையோடு தேசத்தை காக்கிறவர்கள், தேவ நீதிக்கு பயந்தவர்கள், எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்கள், இவர்கள் நிற்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க. இவர்கள் குடும்பங்கள் எங்க இருந்தாலும் தேவனே நீங்க பார்த்துக் கொள்ளுற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஐயா தேசத்திலே ஆண்டவரே ஜனங்கள் மாத்தி நீதிகள் புரத்தப்பட்டு ஆண்டவரே நீதி ஸ்தலங்களில் ஆண்டவரே தனைப்பட்ட முறையில் எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் புரட்டப்பட்டு ஜனங்கள் எங்களாய்க்கிற மக்கள் ஆகட்டும், கண்ணீரோடு அழைகிற மக்களான அப்பா அந்த நீதிகள் எல்லாம் ஒரு தேவ நீதிக்குள்ளாக வரட்டும் சுவாமி. இந்த தேவனுடைய நீதிகள் எல்லாம் தேவ நீதியாக இவர்கள் மத்தியில் வரட்டும் சுவாமி, இவர்கள் மத்தியில் வரட்டும் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் இறக்கம் தான் அப்பா வேணும். உங்களுடைய விலை நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய இறக்கம் உங்களுடைய இறக்கம் உங்களுடைய கிருபை உங்களுக்கு தயாவும் வேணும் சுவாமி. எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் அப்பா வேணும். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் எங்களை தாழ்த்தி தரை மட்டும் கண்ணீரோடும் பாதபடி இருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த என்ன காலங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி. தகுதியற்ற நிலையில் இருக்கிற இந்த நாட்களில் இருக்கிற மக்களுக்கு கிருபை வேணும், கிருபை கிருபை கிருபை சொல்ல முடியாத கிருபை அப்பா. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. இந்த நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, ஊழியக்காரர் எங்கெல்லாம் அந்த கடைசி நாட்கள் இந்த பொல்லாமான காலத்தில் நிற்கிறார்கள், அந்த இந்த உபத்திரமான காலத்தில் ஆண்டவரே இந்த இடங்களில் எல்லாம் நிற்கிறார்கள். தாங்குங்கப்பா, வில படுத்துங்க பாப்பா. அவர்கள் நிற்கிற நிலையில் நிற்கக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க. உண்மையோடு நிற்கத்தக்கதா, உதாரணத்தோடு நிற்கத்துக்கூடாது ஐயா. ஊழியக்கார ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கத்தக்க வழிகளை கொடுக்கத்தக்க ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாங்க பார்த்து நீங்க தான் அப்பா தாங்க வேண்டும். அவருடைய விலை நல்ல சுவாமி. இந்த போராட்டமான காலத்தில் இந்த வஞ்சனையான உபதேசத்தின் காலத்தில் ஜனங்கள் மத்தியில் இருக்கிற போராட்டங்களின் காலத்தில் நீங்க தான் அவர்களை பலப்படுத்தி அவர்களை நல்லி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் சுவாமி. தேவைகள் சந்திக்கப்படட்டும், சிவபலனை கட்டளை விடுங்க. அவருடைய குடும்பங்கள் சாட்சியுள்ள குடும்பங்களாக அந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே. விழுந்து காரியங்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசம் அந்த நாட்களில் அப்பா பெருகிக்கொண்டே போறான். கடைசி நாட்களில் ஆண்டவரே விழுந்து போய் கொண்டிருக்கும் காலங்களில் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தகப்பனே விசுவாசிகள் ரசிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே போய் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை ரட்சிப்பை ரட்சிப்பை துச்சமன்று மதிக்காதபடி அதன் மகிமை அதன் மகிமை மகத்துவத்தை உணர்ந்தவர்களால் மதிப்பிலை மதிக்க முடியாத ரட்சிப்பு ஈடுணையற்ற எதற்கும் துணையற்றதான ரட்சிப்பு ஆண்டவரே இவர்கள் தூசித்து விடாதபடி தகப்பனே திருப்பிக் கொண்டு வாபசம் உணர்வுள்ளவர்களாய் மாறட்டு எழுந்தட்டும் சுவாமி மண்ணை போல இறக்கும் தெழுந்து சுவாமி விழுந்து போறவர்களை தூக்கி விடுகிற தேவன் நீங்க ஆண்டவரே நீங்க தள்ளி விடுகிற தேவன் அல்லாண்ட இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை தூக்கி நிறுத்துங்க ஊழியர்கள் ஆண்டவர் எங்கெல்லாம் ஆண்டவரே ஊழியத்தை விட்டு மறுதளித்து தங்களுடைய வாழ்க்கைக்காக தங்களுடைய காரியங்களை கசந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரையும் ஆண்டவரே திருப்பி கொண்டு வாங்க சத்துருவானவன் வஞ்சனையில் ஆண்டவரை இவர்கள் கொள்ளை கொண்டு போகாதபடி ஆண்டவரே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி திருப்பி கொண்டு வாங்க சுவாமி ஆண்டவரே உங்களோட கலந்தான் அப்போ அவர்களை திருப்பிக் கொள்ள முடியும் முடியும் சத்துருவிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ள முடியும் தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோரோ குடும்ப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோரோ ஆண்டவரே கலைந்து போகாதபடி கொள்ளை கொண்டு போகாதபடி சத்துரு ஆண்டவரே இவர்களை நிர்மூலமாக்கி போகாதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே நன்றி சொல்லுறோம் அப்பா இந்த நாட்களில் தேசங்களில் பஞ்சங்கள் அப்பா வேலை இல்லையாப்பா போராட்டங்கள் அப்பா கூக்குரல் அப்பா வறட்சி அப்பா தகப்பனே அடங்களுடைய கூக்குரல் பெரிதா இருக்கிறது தகப்பனை போஷிக்கிற கத்தர் நீங்க இவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற கத்தர் நீங்களா தகப்பனே இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய மாமிச கலத்தினால் போராடாதபடி தகப்பனே பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுற போராட்டமா இருக்கட்டும் சுவாமி போராட்டமா இருக்கட்டும் சுவாமி நீங்க தானப்பா சுமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க தானப்பா இறங்குற தேவன் தகப்பனே இவர்களுக்கு வேண்டி ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளுறோம் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உங்களை நோக்கி கூப்பிட்டு சேமத்தை பெற வேண்டும் ஜெபிக்கிறோம் சேமத்தை பெற வேண்டும் அப்படியான ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் ஐயா அந்த பஞ்சத்துல இருக்கிற மக்கள் சாபங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் நீக்க ஐயா அவர்களுக்கு ஒரு போஷிப்பு உண்டாக முடியாது நீங்கள் தானப்பா போஷிப்பு உங்களுடைய வழியோர்கள் தானப்பா அவர்களை போஷிக்கும் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் இப்படியான நிலையில் இருக்கிற மக்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி உங்களை நோக்கி கூப்பிடட்டும் பசியும் கொடுமையில் இருக்கிறோம் ஐயா இருக்கிற மக்கள் உங்களை நோக்கி கூப்பிடுற காக்கைக்கும் சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கிலம் முதலாம் உங்களை கூப்பிடும் போது நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவர் இவர்கள் கூப்பிடும் போது நீங்க உணவு கொடுப்பீங்க சுவாமி இவர்களுடைய பஞ்சத்தை நீக்குவீங்க சுவாமி இவருடைய பசியை போக்குவீங்க சுவாமி தகப்பனே அப்படியானது ஐயா வனாந்திரத்துல கூட உங்களிடமா தங்கி இருந்த ஆண்டவரே அந்த ஜனங்கள் மூன்று நாட்கள் உணவில்லாமல் இருந்த போதும் ஆண்டவரே அவர்களை வர சசியினால் நீங்க அனுப்பிவிடவில்லை தப்பு அனுப்பிவிடவில்லை ஆண்டவரே நீங்க மனச உணர்வுகளை அறிந்த தேவன் அவர்களையும் ஆண்டவரே வழியிலேயே சொந்து போவார்கள் என்று போஷித்து அனுப்பு மாறாதவர் இருக்கிறீங்க அப்பா நீங்க மாறவில்லை நீங்க மாறுவதில் மனுஷன் மாறுவான் ஆனால் நீங்க மாறாதவர் அப்பா நீங்க மாறாதவர் அப்பா நீங்க இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னார் இப்பொழுதும் இருக்கிறீங்க சுவாமி ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களானா தாழ்த்துவார்களான இந்த நாட்களில் வேதம் உண்டு சத்தியம் உண்டு கரங்களில் உண்டு வீடுகளில் உண்டு சபைகளில் உண்டு தெருக்களில் உண்டு சுவாமி அசட்டை பண்ணாதபடி கேட்டு ஆண்டவரே மனம் திரும்புவாரோனா மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாரோ மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோரா கேட்கிறவனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொன்ன பிரகாரம் உங்களோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி அவர்களுக்காக வேண்டி தொழப்பனே நன்றியாண்டு நன்றியாண்டு நன்றியாண்டு அப்பா அந்த நாட்கள் சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, சபைகள் ஆண்டவர், ஒரு ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட சபை கொடுத்த விலை அதிகமாட்டவை. அப்பா, அந்த சபைகள் ஒவ்வொன்றும் உமையும் கடையாந்திரங்களில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் ரத்தத்தின் கிரியத்தினால் கொல்லப்பட்ட ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தமுள்ள சபைகளா, மனவாட்டி சபைகளா, உங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுற சபைகள் கட்டு சாக கர்த்தானை வருகிறீங்க சுவாமி. உங்களோட வருகையிலே ஆண்டவரே, இந்த சபைகள் எல்லாம் ஆண்டவர் நிக்கத்தக்கதான், மனவாட்டிகளாக நிக்கத்தக்கதான், உங்களோட சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். நிக்கத்தக்க ஒவ்வொரு சபைக்காக வேண்டிக் கொள்ள ஆயத்தப்படட்டு சுவாமி, ஆயத்தப்படட்டு, கீழ்படியட்டு சுவாமி. சபைகளில் அன்பும் ஒருமனமும் சபையை கட்டுறவளாய், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய், சபைகளில் ஆண்டவரே இந்த நாட்களில் பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து ஆண்டவரே ஜனங்கள் ஆயத்தப்புள்ளவர்களாய் நீங்கள் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட சபைகளா, குடும்பம் குடும்பமா எனக்கு ஐயாவே செய்ங்க, பௌதே செய்ங்க, ஆகும் ஐயா. உங்களால் ஆகும் சபைகளை ஒன்றுக்கா வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளை ஒன்றுக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சபையில நிற்கிற போதவர் மாறுகையுடைய கவர்களுக்காக வேண்டி உண்மையோடு ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாகும், சபையை நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பர்களாகும். வார்த்தைகளை நீங்க கொடுங்க சுவாமி, அக்கினி அபிஷேகமாய் ஆண்டவரே வார்த்தைகளை ஒன்றையும் கொடுத்து ஜனங்களை நடத்தக்கூடிய பலத்தை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு போதவர் மாறும் அவர் ஊழியக்காரன் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா அவர்கள் நல்ல பொறுப்போடு ஆண்டவர் உண்மையோடு நல்ல ஸ்தானாதிபதிகளா அவர்கள் நடத்தக்கூடிய கிருபையவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவர்களோட குடும்பங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு முன் மாதிரியா சாட்சி உள்ள குடும்பங்களாக நிற்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக நிற்க அப்பா, அந்த நாட்கள் எவ்வளவு மக்கள் வழியில நிற்கிறார்கள் சுவாமி, வழியில நிற்கிறார்கள் சுவாமி. அப்பனே இவர்களும் ஆண்டவர சபைகளை சேர்த்து கொள்ளப்படும். ஆதியப்போ தலர் காலத்தில் நடந்த ஒரு ஆசை ஆண்டவரே உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆகும் ஐயா, ஆகும் ஐயா, ஆகும் ஐயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாரும் ஆவிய ஊற்றுவேன் என்றவர் இந்த ஜனங்கள் மேலும் கூட ஆவிய ஊற்றுப்பா. வெளியில நிற்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவர் உடாவினால் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு சபைகளில் சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று அவர்களும் கூட வருகையில சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பாது கத்தாவே. ஐயா நீங்க சொல்லிருப்பீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையா நக்களுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி கொண்டு ஆண்டே அந்த காலத்தில் இருக்கிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி, இப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற காலத்தில் நிற்கிறோம் சுவாமி. நன்றி சொல். அதனின் காலத்தில் நீங்க ஒவ்வொன்றை நேர்த்தியா செய்து வருகிறது ஆண்டவர். இந்த காலத்திலும் ஆண்டவரே அப்போ நீங்க ஒருவர் தான் கட்டு போகக்கூடாது, சுத்தமா இருக்கிற சுவாமி. எவ்வளவு அன்புள்ளதாகும் சுவாமி, எவ்வளவு அன்புள்ளதற்காக ஆண்டவர் சுவிசேஷங்கள் எல்லாம் அங்கும் சொல்லக்கூடிய வசதிகளை வாய்ப்புகளை எல்லாம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க.

ஆண்டவரே, உன்னையோடும் ஆண்டவரே, உற்சாகத்தோடும் உங்களுக்கு மாத்திரம் ஊழியர் செயலாக இருக்கட்டும், இருக்கட்டும். ஒருவரை ஒருவர் நேசித்து தங்களுக்கு அன்று அல்லாமல் எல்லாமே தேவனுக்கு ஊழியம் செய்வோம். எல்லா ஊழியர்களும் ஓரமரப்பட்டு உங்களுடைய நாமத்தை யோசித்துறவளாய் ஊழியம் செய்யட்டு, ஊழியம் செய்யட்டு. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, வரவு குடும்பங்கள் எல்லாம் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, நன்றி சொல்வோம். இரண்ட தேசங்கள் அநேகமாண்டவர், அடைக்கப்பட்ட பட்டணங்கள் அதிகமாண்டவர். அப்பா, இந்த இடங்களில் எல்லாம் கூட வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஊழியர்கள் மிஷனர்கள் எழுப்பித்தாங்க சுவாமி. போதாதப்பா, போதாதப்பா, ஊழியம் சேர மக்கள் போதாதப்பா. உங்களோட ஆண்டவர சீசர்களுக்கு அந்த நாட்களில் சொன்னீங்க சுவாமி, அறுவடை மிகுதி, மக்களோ குறைவு. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறிட்டோம் சுவாமி. ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவரும் ஊழியம் செய்தவர்களாய் மாறட்டும். எங்கு சென்றாலும் ஆண்டவரே, பாடசாலையில் ஆண்டவரே, வேலைத்தலங்களிலும் உங்களுடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக மாறட்டும். ஒவ்வொருவரும் மாறட்டும் சுவாமி. அப்பா, ஒரு வார்த்தையிலும் சத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றாவது சொல்லட்டும் சுவாமி. அவங்களுடைய நாமத்தையாவது சொல்லட்டும் சுவாமி. சகோப்பனே, இவருடைய வாயிலும் வார்த்தைகளை வைங்க, பயத்தை நீக்கி பிடுங்க, தாழ்வு என்ன போட்டு ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய வெள்ளத்தை கொடுங்க. காங்கிர மக்களுக்கு ஆண்டவரே ஐயா சொல்லக்கூடிய வாய்ப்பை இவர்களுக்கு கொடுத்துருங்க சுவாமி. நிற்கிறார்கள் சுவாமி ஆண்டவர், எத்தனையோ இடங்களில் மிஷனரிகள் ஊழியர்கள் நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, இந்த அளவுக்கு இருக்கிற ஊழியர்கள் மிஷனர்களை தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறவர்கள், அடிக்கப்படுகிறார்கள் சுவாமி, வியாதியில் இருக்கிறார்கள் சுவாமி, தலைகளோடு இருக்கிறார்கள் சுவாமி, சிறையில்களில் இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, தாங்குகிற தேவன் நீங்க, அசுத்தாவியானவரை நிரப்புற தேவன் நீங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்து பார்த்து வழி நடத்துற கிருமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயோ ஐயா. இவருடைய குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, இவருடைய தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள், இந்த உபத்திர நாட்கள், இந்த பொல்லாவன காலம், ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருதயத்திலும் ஊழியர்களை தாங்குகிற இருதயம் உண்டாகட்டும். எத்தனை ஊழியக்காரர் குறைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, வறுமையில் இருக்கிறார்கள் சுவாமி, தவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, இந்த மக்களுடைய இதயங்கள் ஆண்டவர், உலகத்துக்காக அல்ல, உலகத்துல எல்லாம் அழிந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த உணர்வு ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. ஜனங்களுக்கு இன்னமே இன்னமே இன்னமே உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தாலுமே ஊழியங்களுக்கு உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க. இவருடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஜனங்களை எழுப்பி கொடுங்க. சூரிய ஸ்தாபனங்களை நிரப்புற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க. அப்பா, அந்த இடத்து மக்கள் வாழ்வாதாரம் பெற்று, வாழ்வாதாரம் பெற்று அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களில் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படுவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, தகப்பனே, தகப்பனே, வேண்டிக் கொள்வோம் சார். அப்பா, அந்த நாட்களுக்கு மக்களுக்காக அன்பு தெளிந்து போன காலம் ஆண்டவர், அன்பில்லையப்பா, எங்கும் ஆண்டவர் அன்பில்லாதபடி நாத்தானப்பா. அந்த காலங்கள் எல்லாம் பொல்லாம் எனக்குள் கொடுக்கிறோம் அன்பில்லையப்பா. போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் ஆண்டவர், ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாதபடி ஜனங்கள் ஆண்டவரே வாழ்ந்தோடு இருக்கிறார் சுவாமி. அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அப்பா உங்களுடைய அன்பை ஒரு விசை ஊத்துங்கப்பா. குடிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவர், ஒருவர் ஆண்டவர், அன்பில்லை ஆண்டவர், அன்பில்லை ஆண்டவரே. கண்ணீரப்பா, கண்ணீர் எங்களிலே ஆண்டவரே இருக்கிற வைராக்கியங்களும் கோபங்களும் தகப்பனே, இவர்களை விட்டு நீங்க இவ்வளவு அன்பு நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளும், இவ்வளவு அன்பு நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளும். இந்த குடும்பங்களுடைய காரியங்களை ஒவ்வொரு காமலும் பெறுகிறோம். எங்கெல்லாம் பிரிந்த நிலை கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள் எல்லாரையும் காண்கிற தேவனே, நீங்க தானப்பா இவர்களுக்கு உதவி செய்ய உதவும் என்று வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாட்கள் வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும். வாழிய பிள்ளைகள், வாழிய பிள்ளைகள், வாழிய பிள்ளைகள். தகப்பனே, வாலிப வயது, இந்த வாலிப வய கேட்டால் இந்த சாசான சொற்கள் ஆண்டவரே, கண்ணீரோடு தவிக்கிற வாழிய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. எந்த இடத்துல எல்லாம்

0: அருக்கிறாள் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, உங்களுடைய கண்கள் புவியங்கள்லாம் நோக்கி பார்க்கிற கண்கள் ஆண்டவர், இந்த வாலிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்தப்போ மெற்றுக் கொள்ளுங்கப்போ, அந்த வாலிய பிள்ளைகளை மெற்றுக் கொள்ளும் சொல்லாத சத்துருவானவன் வலையில் இருந்து மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளும் அந்த பலவானின் கையில் இருந்து மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளும் என்னுடைய பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளும், பெற்றோருக்காக வேண்டிகளுக்கு தங்களை தாழ்த்தி குடமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆயவிக்கட்டும், இந்த பிள்ளைகளுக்கு ஆயவிக்கக்கூடிய கண்ணீர் எங்களுடைய பாதத்தில் வரும், இவங்களுடைய பாதத்தில் வரும் சுவாமி, நீங்க சுமத்தை கொடுப்பீங்க, சுமத்தை இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சகப்பனே வேண்டிக் கொள்வோம், ஆண்டவரே கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஆண்டவரே நன்மையப்பா நன்மையப்பா நன்மை ஆசீர்வாதமாப்பா, தேசம் உங்களுடையதப்பா, ஆண்டவரே அந்த நாட்களில் நிசநடிகள் ஊழியர்கள் கண்ணீர்விட்ட தேசமாக ஒரு விசை இந்த நாட்கள் இந்த புல்லாங்கான காலத்தில் ஆண்டவரே இந்த பாவமான காலம் இந்த கனடா தேசத்துக்கு ஒரு விசை இறந்து எல்லா அக்கிரமங்களும் விக்கிரக ஆராதனைகளும் எல்லா பாவங்களும் அசுத்தங்கள் தேசத்தை விட்டு நீங்கட்டும் சுவாமி, ஊழியர்கள் இந்த தேசத்துல எழும்பட்டும் சுவாமி, எழும்பு எங்களுடைய உறவுகள் எல்லாம் நன்றி உள்ளவர்களாய் தாப்பனே மாறட்டும் மாறட்டும் மாறட்டும், ரட்சிக்கப்பட்டு எங்கெல்லாம் சிறப்பட்டு எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய குற்றட்டங்கள் எல்லாம் நீக்கி ஜீவனால தேவனை ஆராதித்து விடுதலைவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், கனடா தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் அப்பா அப்பா நீங்கள் அற்புதம் செய்யப்படியாக வேண்டிக் கொள்வோம், தலைமத்துவம் இல்லாம ஆண்டவரே அந்த தேசத்துக்குரிய சட்டங்களை கொண்டு வரட்டும், நல்ல சட்டங்கள் அது தேவ நீதிக்கு பயந்த சட்டங்களை கொண்டு வரட்டும் சுவாமி, அவர்களுக்கு வேண்டிக்கும் சோபனே எங்களுடைய இலங்கை தேசம் ஐயா, எங்களுடைய இலங்கை தேசம் ஐயா, ஜீவிக்கிறோம் சுவாமி, எங்களுடைய மூதாதையர்கள் வழியில் வந்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, நீங்க தானப்பா அந்த நன்மை, நீங்க தானப்பா அந்த நன்மை, தேசத்தின் ஜனாதிபதியை ஆண்டவரோடு இருக்கிற மந்திரி நீங்க நடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க, தேசம் உங்களுடையதா மாறட்டும் சுவாமி, தேசம் ஆண்டவரே கிறிஸ்துவின் தேசமாக மாறட்டும், இலங்கை தேசத்துக்காக எப்படியா இரண்ட தேசங்கள் அணி இந்திய தேசம் கோடி மக்கள் வாழ்ந்த தேசம் கூட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் வெளிச்சத்தை காணட்டும், எப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேசங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி, வெளிச்சத்தில் தாங்கள் காண்கிற நாட்கள் சமீபமா இருக்கிற சுவாமி, ஐயா நீங்க அதன் காலத்தை வைத்திருக்கிறீங்க சுவாமி, நீங்க வைத்திருக்கிறீங்க சுவாமி, நீங்க சொன்னதை செய்யறது சுவாமி, இவ்வளாவீனத்தில் இருக்கிற காரியங்களும் அதன் காலத்திலால் நீங்க செய்யறது சுவாமி, நன்றி சொல்லி சுவதேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளணும், அதன் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும் ஆசீர்வதிங்கதப்பா அப்பா நன்றி சமாரியுக்காக வேண்டிக் கொள்ளும், அவருடைய தேவைகள் சுகங்கள் விலங்கள் ஆசீர்வாதி கட்டளையிடும் ஆண்டவரே, அதனால் கூடாத சில ஊழியங்களை உகன்ற உங்களுக்கு பிரியமாய் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் சுவாமி, எந்த வழியில நடத்த முடியுமோ சகபாவியானவரே நீங்க நடத்தி செல்ல முடியாய் வேண்டிக்கும், அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஒவ்வொன்றும் இந்த நாட்கள் இருந்த புல்லவமான நாட்கள் உங்களுடைய சட்ட நிலையில் மறைத்து காத்து பாதுகாத்து அது நடத்துகிற கருமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கும், அந்த மாவளுக்கு ஆண்டவர் பிள்ளைகள் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ எந்த இடத்துக்கு அந்த இடத்துல உங்களுடைய தேவக்காரம் உங்களோட சட்டையின் மறைபவர்களை மூடிக்கொள்வதாகும் ஆண்டவரே, உங்களோட வருகை மட்டும் ஆண்டவரே, ஐயா தகப்பனே அவர்களுடைய ஜீவன் காக்கப்படுமாய் காத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்வோம் சுவாமி, ஏசு நாமத்தை வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதா, ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கருத்திலே ஒப்புவிக்கிறோம், நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம், அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம், அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ, ஆமீன்
0: ஆமீன் ஆமீன், உங்களை ஆசீர்வதிக்கு கர்த்தர் நடத்துவாராக, ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூட வழிநடத்தினார், கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனிடம் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின்களே நற்சிந்தனை எடுத்து வருகிறார் தேவ ஊழியர் சசிகலா. வணக்கம், கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமீன், ஆமீன்.
2: Recording in progress. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 27th of August 2026, and the topic for today is Stay in Faith. The opening scripture is taken from James 1, verse 2 and 3. My brethren, count it all joy when you fall into diverse temptations, knowing this, that the trying of your faith worketh patience. Have you ever been in a situation where, after you've done everything you know to do, things didn't seem to change? You prayed, applied the word, and followed every counsel given. Yet the situation looked the same. But the word already gives the answer. Stay in faith. Refuse to give up. Faith always works. Refuse to stagger at the word of God through unbelief, but against hope, believe in hope. No matter the adversity you face in your academics, your workplace, or through the people who seem determined to hinder your progress, refuse to be flustered, discouraged, or bitter. Keep acting your faith. You may encounter individuals who decide that no matter what you do, you won't succeed unless you compromise. Stay on the word. The Bible says, if you are afflicted, pray, in James 5 verse 13. But that doesn't mean things may change instantly. And that doesn't also mean God hasn't heard you. But one thing is certain, He believes in you. God knows He has trained you enough to face the situation and win. That's why you don't chicken out. You face it and win. You stand your ground. You hold fast to the word. Even when it seems like everything is collapsing around you, refuse to panic. Refuse to quit. Maybe you lost a job or something didn't go the way you expected. Don't be moved. The Bible says, and we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Romans 8:28. This is your life, and it will always be your experience as long as you are in faith. So keep serving the Lord joyfully and putting your faith to work. Hallelujah. Let's pray. Please repeat after me. I am a victor in Christ Jesus. I walk in dominion, power, and ever-increasing grace, glory, and peace. My mind is renewed by the word. Therefore, I only think victory, success, and abundance. The glory of Christ, His righteousness, might, and wisdom are expressed in and through me today. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow. மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஆரம்ப வசனமாக யாக்கோபு 1:2-3 பார்ப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் செய்ய தெரிந்த எல்லாவற்றையும் செய்த பிறகும் சூழ்நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படாதது போல் தோன்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் ஜெபித்தீர்கள், தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினீர்கள், கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனையும் பின்பற்றினீர்கள், ஆனாலும் சூழ்நிலை மாறாமல் அப்படியே இருப்பது போல் தோன்றியது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே பதிலை தருகிறது. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விட்டு கொடுக்க மறுத்து விடுங்க. விசுவாசம் எப்போதும் செயல்படுகிறது. அவிசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்பட மறுத்து விடுங்க. நம்பிக்கை கிடமில்லாதது போல் தோன்றினாலும் நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள். உங்கள் படிப்பிலோ, வேலை செய்யும் இடத்திலோ, அல்லது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க தீர்மானிப்பவர்கள் போல் தோன்றும் மனிதர்கள் மூலமாகவோ நீங்கள் எந்த எதிர்ப்பை சந்தித்தாலும் கலங்கவோ, மனம் தளரவோ, கசப்படையவோ மறுத்துவிடுங்கள். உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து செயற்படுத்துங்கள். நீங்கள் எதை செய்தாலும் சில காரியங்களில் சமரசம் செய்தாலொழிய நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று தீர்மானித்தவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடும். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். நீங்கள் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதாகமம் யாக்கோபு 5:13 கூறுகிறது. ஆனால் அதனால் சூழ்நிலை உடனடியாக மாறிவிடும் என்று அர்த்தம் அல்ல. அதே போல தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்றும் அது அர்த்தம் அல்ல. ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் உங்களை நம்புகிறார். அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வெற்றி பெறும் அளவுக்கு அவர் உங்களை பயிற்றுவித்திருக்கிறார் என்பதை தேவன் அறிவார். அதனால் தான் நீங்கள் பயந்து பின்வாங்குவதில்லை, அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறீர்கள். உங்கள் நிலையில் உறுதியாக நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் சரிந்து விழுவது போல் தோன்றினாலும் பதற்றமடைய மறுத்து விடுங்கள், விட்டு கொடுக்க மறுத்து விடுங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு வேலையை இழந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்தபடி ஏதாவது நடக்காமல் போயிருக்கலாம். அதனால் அசைக்கப்படாதீர்கள். வேதாகமம் கூறுகிறது, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் வரையில் இதுவே எப்போதும் உங்கள் அனுபவமாக இருக்கும். ஆகையால் கர்த்தரை சந்தோஷத்தோடு தொடர்ந்து சேவியுங்கள். உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்வோம், நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கிறிஸ்து இயேசுக்குள் வெற்றியாளன். நான் ஆளுகையிலும் வல்லமையிலும் தொடர்ந்து பெருகுகிற கிருபையிலும் மகிமையிலும் சமாதானத்திலும் நடக்கிறேன். என் மனம் தேவனுடைய வார்த்தையினால் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் வெற்றி, முன்னேற்றம் மற்றும் பரிபூர்ணத்தை மட்டுமே சிந்திக்கிறேன். கிறிஸ்துவின் மகிமையும் அவருடைய நீதியும் வல்லமையும் ஞானமும் இன்று எனக்குள்ளும் என் மூலமாகவும் வெளிப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you tomorrow. Recording stopped.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

இயேசுவே, உம்மை நேசிக்கிறேனப்பா. உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-99

தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை.
1: ஹலோ, ஹலோ,
2: வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், பலன் தரும் கரம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே ஜெப வழியை நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. God bless you. Amen.
1: God bless you, Appu. God bless you. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்து தந்து உங்களோட பாதத்தில் ஓடி வந்து எங்கள் நன்றிகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல் ஒப்படைக்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா. நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற இந்த கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களோட பாதங்கள் இடறி விழுந்து விடாதபடி உங்களோட நீதியின் விளக்கிறத்தினால் உங்களோட பிள்ளைகளாக எங்களை நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட கிருபைதான் ஐயா எங்களை தாங்குகிறது. உங்களோட கிருபைதான் எங்களை நடத்துகிறது ஐயா. மகசற்ற மகிமை நிறைந்த மகத்துவம் உள்ள அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்தில் அழிந்து போற இந்த உலகத்தில் ராஜா உங்களோட பிள்ளைகள் என்று நாங்கள் உங்களுக்குள் காலு ஒன்றி தள்ளாடாதபடி நிற்கத்தக்கதாக நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கு அந்த அளவு கிடக்காத அன்புக்காக நன்றி, நன்றி, நன்றி. என்னும் ஐயா உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் நிலத்திருந்து காற்று வந்தோ புசல் வந்தோ அசைக்கப்படாதபடி ஆண்டு இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களோடு கூட இருக்கிற பெருத்தாவியானவரே இடகட்டி வேலை நடத்துங்க ராஜா. பலத்தினாலும் பலத்தினாலும் எல்ல பிரக்கிரமத்தினாலும் எல்ல பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த தேவனே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய எங்களையும் உங்களோட ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலகத்தில் எந்தெங்கு இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டு உங்களுக்கு நாட்டப்பட்டவர்களாக பொன்னை வெள்ளியை பதவியை எண்ணி நடக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட வேணும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு அடி போடத்தக்கதாக, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக ஒவ்வொருதோடைய ஆவி ஆத்மா சர்வன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் பரிசுத்தாவியானவரே பொறுப்படுங்க ராஜா. இந்த அழிந்து போற உலகத்தில் வாழுகிறோம். இந்த அழிந்து போற பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ அதுக்கு இடம் கொடுக்காதபடி நடக்கத்தக்கதாக இயேசுவே உங்களுடைய அடிச்சு உடை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருதரையும் இடகட்டி வழி நடத்துங்கோ ராஜா. இடகட்டி வழி நடத்துங்கோ. முன்னுக்கு வைத்த கால பின்னுக்கு வைத்து ஆண்டு போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. ஒவ்வொருவர் மேலும் புன்மாறி முன்மாறி ஊட்டி ஆசீர்வதிந்த தகப்பனே, ஆசீர்வதி உங்களோட ஆசீர்வாதத்தை, உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், நித்தி நித்தியமான ஆசீர்வாதம் என்று உணர்ந்து அதுக்கு தாகம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இடகாட்டி பல நடத்துமா ராஜா. தாகம் உள்ளவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்ததே, அந்த தாகத்தை உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் கொடுத்து வழிநடத்த வேணும், வழிநடத்தி கொண்டு வாரீங்க, வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலேயே வேறு நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்தது கிருபைக்காக நன்றி நன்றி. இன்றைய தினம் கால தொடங்கி வேறு நேரம் துதி வேத வாசிப்பு கூடாக, துதி கூடாக, பாடலு கூடாக, செய்தி கூடாக, ஜெபத்து கூடாக நீங்க நடத்தி கொண்டு வந்த தேவனே, அதுக்காக நன்றி. இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே இதை வெற்றியோடு நடத்தத்தக்கதாக, எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, எத்தனையோ பேர் மனம் திரும்பத்தக்கதாக, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த சங்கம மொழியலியை உள்ள நாளும் நடத்தி கொண்டு வந்தீங்களே ராஜா. என்னும் உங்களோட பெறத்தினால், உங்களோட ஆண்டு இறக்கத்தினாலும், உங்களோட சுத்த கிருபியினாலும் இதை நடத்த முடியும், நடத்தி கொண்டு வருவீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மாய்மால நிறைந்த இச்சை நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் விசேஷமாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட வார்த்தைகளை ஆண்டு வார்த்தைகளை பேசும் உங்களோட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் சபைகளை வைத்து ஆதரிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புங்கோ ராஜா, நிரப்புங்கோ. அவர்கள் சொந்த சொந்த ஆண்டவரே விருப்பத்தின்படி ஊழியத்தை செய்யாதபடி எப்படி உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று நீங்க கற்பித்தீங்களோ, எப்படி சீஷர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களோ, அதன்படி ராஜா அவர்கள் நடக்கத்தக்கதாக விசேஷமாக நீங்கள் அவர்களுக்கு அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது, நீங்கள் அனுப்போகும் பொழுது ஆண்டவரே பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி அனுப்பினீங்களே ராஜா. அது அதுகள் அந்த வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்து வாசித்து உணர்ந்து அதன்படி நடக்கத்தக்கதாக ஆண்டவரையும் கூட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்துங்க தப்பனே, இடகட்டி வழிநடத்துங்க. விசாசான தந்திரமாக அவர்களும் பூந்து கிரிய செய்து கூட நாமத்தை ஆசுசிப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. விசாசுக்கு இடம் கொடுக்காதபடி பரிசுத்தமையானவரே உங்களுக்கு இடம் கொடுத்து உங்களோட பாதத்திலிருந்து உங்களோட சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பிரியம் உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், உங்களோட பிள்ளைகளையும் ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அந்த விரைவில் வழிநடத்த முடியும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவரே எல்லாம் ஆகும் என்று சொன்ன இயேசுவே, உங்கள் மேல் விசுவாசத்தை வைத்து நடக்கத்தக்கதாக உலக ஐஸ்வர்யங்கள் மேல் விசுவாசம் வைக்காதபடி உயிருள்ள உண்மையுள்ள உத்தமமான தேவனாகிய உங்கள் மேல் விசுவாசம் வைத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்த உங்களால் முடியும், வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே, விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தை கேட்கிற தேவன் நீங்கள் அல்லவா? அதுக்கு பதில் தார தேவன் தேவன் நீங்கள். அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். நாங்கள் ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்க முடியாது ஐயா. எங்கட கரத்தில் நியாயத்தீர்ப்பு இல்லை, நாங்கள் ஒருவரையும் தீர்க்கவில்லை, நியாயம் தீர்க்க முடியாது. நீங்கள் ஒருவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்க தந்த தேவனே, நாங்கள் கேட்டு பெற்ற ஒரு ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்புக்காக நன்றி சொல்கிறோம். உங்களோட ரட்சிப்பு நிச்சயத்தை பெறத்தக்கதாக எங்களுக்கு தந்த அந்த ரட்சிப்பு எங்களோட பாவங்களை கழுவி உங்களோட ரத்தத்தினால் கழுவி எங்களுக்கு ரட்சிப்பை தந்ததுக்காக, உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை வல்லெடுத்து கொண்டு வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே இயேசுவே, நீங்கள் உங்களோட பொக்கிஷங்களை எங்கு சேர்த்து வைக்க வேணும் என்று கற்பித்து தந்தீங்களே, அதே போல் உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த உங்கள் பொக்கிஷங்களை எங்கு சேர்த்து வைக்க வேணும் என்று நீங்கள் உணர்த்தி எங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கத்தக்கதாக உணர்த்தி வழி நடத்திருக்கோம். எங்கள் பொக்கிஷங்களை நாங்கள் எங்கு சேர்க்கிறோமோ அங்குதான் எங்களோட மனதையும் இருதயத்தையும் இங்க வழி நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிருக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக உண்மை உள்ளவரா இருங்கள் என்று சொன்னீங்களே தாப்பனே. சொந்த ஒவ்வொருவரும் சொந்த குடும்ப மத்தியில் ஆராதிக்கும் சப மத்தியில் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக உங்களை போல் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் இடகட்டி வழி நடத்த முடியும் ஐயா. அப்பா, இந்த நாள் நீங்கள் வந்துருங்க போறீங்களோ தெரியாது, அந்த வந்த வர நேரமோ வர முடியும். அந்த நேரத்தில் ஐயா நாங்கள் உங்களோடு ஈடுபடத்தக்கதாக உங்களோடு ஈடுபடத்தக்கதாக அந்த பொல்லாத நாட்களுக்கு ஒன்றுக்கும் அகப்படாதபடி ஆண்டவரையும் கூட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் ஊயத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டு வாங்க ராஜா. உணர்த்தி வழிநடத்துங்கோ, வழிநடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் நீங்க கொடுத்த அழைப்புக்கு கீழ்ப்படுந்து கணவனும் மனைவியுமாக இந்த சங்கம மொழியதையை சந்தோஷமாக குதூகலமாக நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த சுபல தைரியம் நேரம் காலம் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மை தாழ்மை ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னும் இன்னும் ஆண்டவரே உங்களுக்குள் ஆண்டவரே அசைக்கப்படாதபடி காற்று வந்தோ புஷர் வந்தோ எத்துக்கும் வந்தவர்களை அசைக்காதபடி நீங்க உங்களையே காலூன்றி நிக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து கொண்டு வாரவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உலகத்தில் எந்த மனுஷரையும் பிரகாசிக்க பண்ற மெய்யான ஒளியே அவர்கள் மேலும் உங்களோட ஒளி பிரகாசிக்கத்தக்கதாக உங்களோட ஒளியை அவர்கள் மேல் நீங்க வீசி வழிநடத்துற கிருபைக்காக வார்த்தையாகிய தேவனே நீங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பரிபூர்ணத்தில் நிறைந்தவர்களாக உங்கள் கிருபைக்கு மேல் கிருபையை பெற்றோம் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களோட சத்தியத்துக்கும் உண்மைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அப்பா தேவ ஆட்டுக்குட்டியே உங்களுக்கு நன்றி. எங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவரே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவையை தெரிந்தெடுத்து நீங்கள் ஐயா உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு அவையும் ஒரு கருவியாக நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுவோம். என்னும் அவளுக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி ராஜா. என்னென்ன விதத்தில் அவ உங்களுக்கு என்று இன்னும் சேர்ப்பு செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அவைகளையும் செய்யத்தக்கதாக நீங்க வழி வசதிகளை ஒத்துழைப்புகளை கொடுத்து ஆண்டு ஒவ்வொன்றுக்கும் அவன் நன்றுள்ளவாக இருந்து உங்களோட துதித்த வண்ணம் அவர் அடியெடுத்து வைக்கத்தக்கதாக உங்களோட கிருவியை ஊட்டி அவரை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, சோத்திருக்கிறோம். இந்த பிளவீனம் வந்து அவை அணுகாதபடி உங்களுக்கு பிளன் கொண்டு திறன் கொண்டும் கழுவோ சரடித்து பறந்து உங்களுக்கென்று சாட்சியாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, சோத்திருக்கிறோம். என்ன மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதித்து உங்களுக்குள் அவர்கள் நிலைத்திருந்து உங்கள் மேல் சுவாசித்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை ஆவியோடும் உண்மையோடு ஆராய்ந்து உங்களை மகிமையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. அடையிறே மகன் மருமகளை ஆசீர்வதித்து அவர்களை கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா. என்ன மாண்டவரே இந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். வாழ்வ பிள்ளைகள் வளர்ப்பை போகாதபடி கால ஒன்று கேள்வாரியா இயேசுவே உங்களை நிற்கத்தக்கதாக இந்த வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் பெருநாக்களில் பாடசாலைகள் தொடங்க போகுதப்பா, ஆண்டவர் இந்த பாடசாலையில் ஐக்கியப்படும் பிள்ளைகள் மத்தியிலும் அவரோ சாட்சியாக இருந்து எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியம் இல்லாத விதத்தில் எதையும் சிந்தியாதபடி செய்யாதபடி பேசாதபடி பசுத்தாவியானவரே இடகட்டுகள் நடத்துங்கோ. அவர்களை உங்கள் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் இந்த பொல்லாத காலத்தில் வாழுகிறோம். காட்டோ புசலோ வந்து அவரை வாசம் பண்ணும் கூடாரத்தை தொடாதபடியும் ஓடும் வாகனங்களை தொடாதபடியும் சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் இந்த சங்கம மொழியிலே நடத்தும் ஸ்டூடியோ ஒன்றையும் தொடாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கொள்ள வல்லவரே ஜீவ அப்பமே ஜீவ தண்ணீரே நீங்க தான்மையான அப்பம் ஐயா. காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உங்களண்டில் வேற ஒரு காலம் பசி அடையானது வாக்கு தந்து தேவனே. இவம் அப்பமாகிய நீங்கள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய அவர்களையும் உங்களை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் பசை பசையில் ஆதபடி ஜீவம் அப்பமாகி உங்களை புசித்து நாங்கள் திருப்தி அடைந்து வாழத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் எங்களை பல் நடத்தி கொண்டு வாரீங்க. உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பல் நடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். அன்பின் தேவனே உங்களோட பிரதானமான குலமான குணத்தை தாழ்மையும் உண்மையும் நாங்கள் எங்களை அடக்கி உங்களால் நடத்த முடியும். என்ன விதமாக தாழ்மையை கற்றுக் கொடுத்தீங்கள். சீஷர்களுடைய கால்களை ஜீவகுமாரனே மனுஷகுமாரனே தேவனுடைய குமாரனே சீஷர்களுடைய கால்களை கழுவி ஆண்டவரே உங்களோட தாழ்மையை வெளிப்படுத்தினீங்களே ராஜா. அதே போல் உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாழ்மையோடு நடக்கத்தக்கதாக அந்த தாழ்மையை கண்ட மக்கள் இன்னும் உங்களை நோக்கி பார்த்து ஓடி வரத்தக்கதாக உங்களா செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிச்சோம். பச்சபாதம் இல்லாத தேவனா, ஓர பட்சமில்லாத தேவன், அதுக்காக உங்களுக்கு நன்றி. நல்ல ஆர்மையிலும் பொல்ல ஆர்மையிலும் மழையை பெய்ய பண்ற தேவன், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனே உங்களை நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். என்னென்ற மீதியான சங்கம மொழியிலே இந்த நாள் வந்து இணைந்திருந்து இணைந்து உங்களோட அன்பை வெளிப்படுத்த போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வாழ்வரையும் கூட வார்த்தையை கொடுக்க போகிற சகோதரனுக்காக பாடலு கூடாகவோ செய்தி கூடாகவும் மாமப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை ஆண்டவரை பரிசு தாவியானவரை விடகட்டுங்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசி விடாதபடி ஆண்டவரே உங்களுக்கு பிரியம் உள்ளதில் எல்லாவற்றுக்கு மேல உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றையே வளர வேணும் என்ற அதே எண்ணத்தோடு உங்களுக்கு கடை ஆண்டவர் தந்த வரங்கள் சனியலால் உங்களை மாமப்படுத்த கிடைத்தது என்று அந்த உணர்வோடு தாழ்மையோடு அவர்களுக்களால் வெளிப்படுங்க ராஜா. சுயத்தில் எதையும் பேசுகிறாரோடு காக்கவில்லை பரிசு தாவியானவரே உங்களை துதிக்கிறோமையா, சோதிக்கிறோம். நேரத்தை தவற விடாதபடி அந்த ஒப்பு கொடுத்த நேரத்துக்கு வந்தவர்கள் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களை பேராக ஆசீர்வதிங்க ஐயா, அலங்கரிங்க, முடிசூட்டுவோ. உங்கள் வரங்கள் கனிகளால் முடிசூட்டி அலங்கரிங்க ஐயா. அந்த வரங்கள் கனிகள் விட்டுடப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவளை வாசம் அவர்களது குடும்பம் அவருடைய சபை சமுதாயம் ஒவ்வொன்றிலும் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக ஆண்டதிரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒளி ஆயிரங்கள் என்று சொன்ன தேவனே, அந்த ஒளி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க ஜீவன் உள்ள தேவனே. உங்களோட ஒளி ஒவ்வொருவர்களும் வீசத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் ஓ அழைக்க செய்ய வல்ல தேவன் நீங்கள் ஐயா. உங்களால் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதற்காக உங்களுடைய வருவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பலவீனமாக இருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுகலத்துக்காக உங்களுடைய வேண்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருவோம். அவர்களுக்கு உங்களுக்கு காயப்பட்ட கரத்தை நீட்டி நானே பிரம வைத்தியன் நானே பரிகாரியான தேவன் என்று சொல்லி ஆண்டவரே எப்போது சுகத்தை கொடுத்து விடுதலே கொடுத்து உங்களால் வல்லன இருக்கு நாளில் உங்களை மாமப்படுத்தி வாழ நடத்த உங்களால் முடியும் ஐயா. அந்த சௌரன் டேனியலுக்காக லண்டன் வருகிறோம் ராஜா. ஆண்டு வெளியே அந்த டேனியல் உங்களுக்கு என்று இவ்வளவு சபையை செய்து உங்களை மமப்படுத்தி வாழ்ந்ததற்கு தீராத வியாதினால் அடிமைப்பட்டு ஆண்டு வெளியே இருக்கிறானால் உங்களுக்கு ரத்தத்தை செய்ய முடியும். ஆண்டு இப்பொழுது எடுக்கும் அந்த வைத்தியத்தில் அவருக்கு நல்ல பிளனை கொடுத்து அதுக்குள்ளால் தூக்கி எடுத்து சாட்சி சொல்லி உங்கள சபையிலும் சமுதாயத்திலும் இனசன மத்தியிலும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மக்கள் மத்தியில் உங்களை மாமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களால் கிருபை செய்து வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே 42 வயது நிறைந்த அந்த வைத்திய டாக்டருக்காக உங்களை வருகிறோம். அடுத்த பட்டம் பெற்று இப்படி ஒரு சேவையை செய்யத்தக்க வசதியை கொடுத்த அந்த சகோதரிக்கு ஆண்டவரே இருக்கும் பிளவினத்தை நீங்கள் அறிவீர்கள் ஐயா. 4 பிள்ளைக்கு தாயாகவும் நீங்கள் ஆசீர்வித்தது வந்த கரையப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு அற்புதம் கொடுத்து திரும்புவோம் ஐயா. அவர் தாயாக மனைவியாக தாயாக மூவர பிள்ளையாக இன்னும் சேவை செய்யத்தக்கதாக நீங்கள் தூக்கி எடுக்க ஒரு அற்புதத்தை செய்து தூக்கி எடுக்க முடியும். ஆண்டவரே உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னால் கூடாத காரியம் ஒன்றுன்று சொன்ன தேவனே, உங்களால் எல்லாம் கூடும். அதுக்கு கூடும் கூடும் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். பயப்படாதே, கலங்கிடாதே, கைவிட மாட்டீர் என்று சொன்னீங்களே ராஜா. இயேசுநாதா, நீங்க உங்கள கரத்தினால் அரவணைத்து அவ மட்டுமில்ல இப்படி பிரதினமா இருக்கும் எத்தனையோ பிள்ளைகள், சிறுவயது பிள்ளைகள், 17 வயது நிரம்பின் அந்த வாலிப பிள்ளை, இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராக பேர் பேராக உங்களோட கருத்தில் உட்படைக்கிறோம் ஐயா. அப்பா, அற்புதமாக நீங்கள் விடுதலை கொடுத்து வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அந்த தேவனை வருத்தப்பட்டு பாரம் வைக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவனே, என்னென்ன வருத்தங்களோடு சரீர சுவையில் மட்டுமில்ல ராஜா, எத்தனையோ விதமான வருத்தங்களோடு மனக்கசப்போடு மறதியின் ஆவியினால் எவ்வளோ எத்தனை விதமான எலும்பி நடக்க முடியாமல் செலவினத்தினால் இப்படி இருந்து கஷ்டப்படும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. உங்களால் முடியும் அப்பா. நீங்கள் ஜீவன் உள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் ஐயா. ஆறாறு கற்பம் கொடுத்து ஆண்டு இருந்த உலகத்தில் இருக்கும் நாளில் உங்களை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தேவனை உங்களை நேசிக்கும் பிள்ளையா பிள்ளையாகிய அந்த இப்ராஹிமுக்கு ஆண்டு இன்றைக்கு ஒரு சர்ஜரிக்கு போகிற தகப்பனே, உங்களை நம்பின பிள்ளை எப்படி ஆண்டவரே பிரபஞ்சத்தில் இருந்து தூக்கி எடுத்து உங்களோட இரட்சிப்பை நிச்சயத்தை பெற்று உங்களுக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக வழிநடத்தின தேவனே, 3 பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியையும் ஆசீர்வதித்து தகப்பனாக சகோதரனாக கணவனாக ஆண்டவரே மாமாவாக இப்படியெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே ஐயா. இன்றைய அடக்கம் அந்த சர்ஜரியில் நல்ல வெற்றியை கொடுத்து ஆண்டவரே ஒரு உற்சாகம் உள்ள ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரே அவர் திரும்பும் திருப்தியோடு நன்றி உள்ளத்தோடு உங்களுக்கு சாட்சி பகிரத்தக்கதாக நீங்கள் அதை வெற்றி நீங்கள் மத்திய எல்லாமாயிருந்து பெரும வைத்தியனாயிருந்து பரிகாரியான தேவனாயிருந்து ஞான கண்மலியாயிருந்து வழிநடத்த முடியும். அந்த டாக்டர்ஸுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. இந்த கனடா தேசத்தில் இப்படி கொடுக்குற வைத்திய வசதிக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே இதை போல இன்னும் எத்தனை எத்தனை பேருக்கு என்னென்ன ஆண்டவர் வைத்தியங்கள் நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்காக எப்படி உங்களை ஆவியோடும் உண்மையோடும் முழுமனதோடும் ஆராதிக்கிற பிள்ளை ஐயா, கைவிட மாட்டீங்கள். ஆண்டவரே காத்துக்கொள்ள அவரும் சுவலத்தோடு எழும்பி அவர் சபமத்தியிலும் சபதாயத்திலும் வேலதத்திலும் அங்க அயலான்மத்திலும் சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களும் அமைப்பாடுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். வாழ் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, பிளநற்றவர்களுக்கும் உதவி செய்கிற தேவன், பிளநீனருக்கும் உதவி செய்கிற தேவன் ஐயா. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நீங்கள். அதுக்காக நன்றி, ஊரபட்சம் இல்லாத தேவன் ஐயா. அதுக்காக உங்களுக்கு நன்றி. புதுகுற அன்பான தேவனை நாங்கள் ஆராதிக்க உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்து ஆண்டவர் என்று அறியாத உரிமைக்கு பார்த்ததாக நாங்கள் வாழத்தக்கதாக உங்களை ஒவ்வொருதரையும் எங்கள் ஒவ்வொருதரையும் எங்கள் அன்பானவர்களா எல்லா சப மக்கள் ஊழியக்காரர் ஒவ்வொருதரையும் நீங்கள் நடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வார தேவனே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். வாலிப சந்ததிக்காக உங்களை வருகிறோம். இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. அன்பு தேவனே, உங்கூட சாயலாக பிள்ளைகளை சிரித்து புத்தி குறைவினால் ஆண்டவரே ஆண்டவரே சாதாரணமான பிள்ளைகளோடு போய் கலக்க முடியாமல் பாடசாலைகள் சாதாரண பாடசாலையில் படிக்க முடியாமல் ஆண்டவரே இருக்கும் பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஆம்பளை பிள்ளைகள் தான் ஐயா அப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களால் அதை ஏன் என்று கேட்க முடியாது ஐயா. ஆண்டு உங்களை நேசிக்கும் குடும்ப மத்தியில் இருக்கும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டு வாழ வழிய வகுத்து கொடுங்க ராஜா. வாழத்துக்கு கொடுக்க உங்களால் முடியும். ஒரு அற்புதத்தையும் உங்களால் செய்ய முடியும். இவ்வளவு அற்புதம் செய்த தேவன் நீங்கள். சூமின ஐயனுக்கு சுகம் கொடுத்த தேவன் அல்லவா? சப்பானியை எழுப்பின தேவன் அல்லவா? ஊங்க பேச பண்ணின தேவன் அல்லவா? திக்கு வாய கதைக்கத்தக்கதாக கொடுத்த தேவன வாய திறந்த தேவன் அல்லவா? அதே போல் இந்த பிள்ளைகளை அந்த உலகத்தில் இருக்கேக்கல தங்களை தங்களை பார்க்கத்தக்கதாக

முடியுமோ தெரியவில்லை. ஆனால் அதுக்காக உங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட வழிகளையும் அதை இதை நடத்துவோரையும் இதற்கு ஆலோசனை கொடுப்போரையும் இதுக்கு ஆண்டவர் உதவியுத்தாச செய்யும் ஒரு ஆத்மாக்களுக்காக ஊழியக்காரருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம், ஐயாஸ்தோத்திருக்கிறோம். உங்களால் முடியாத ஒன்றுமே இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு வாழ வழியை வார்த்து கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயாஸ்தோத்திருக்கிறோம். இந்த அவ்வளவு பிள்ளைகளை பொறுப்பிடுங்கிறாயா. அவர்கள் பெற்றாருக்கு வேண்டிய பொறுமையை கொடுங்கோ. பொறுமையை கொடுத்து அன்பு கூடாக ஆண்டவர் அவர்களுக்கு உங்களோட நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து அவ பாடல்களை சொல்லிக் கொடுத்து நல்ல பொறுமையாக இருந்தவர்களை பார்க்கத்தக்கதாக பெற்றாரையும் உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்நாக்களில் இந்த கனடா தேசத்தில் பாடசாலை தொடங்க போது ஐயா, அமெரிக்கா தேசமோ கனடா தேசத்தில் பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள் ஒப்புறதற்காக வருகிறோம். பாடசாலையில் போய் எண்ணத்துக்கு நாங்கள் போகணும் என்ற எண்ணத்தோடு உங்களோட பிள்ளைகள் போய் படித்து முன்னேறி வரத்தக்கதாக நீங்கள் தானப்பா உங்களோட பிள்ளைகளோடு பேசி எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரிகளுக்கு வாத்தியார்மாருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேணும் என்ற உணர்வோடும் உங்களுக்கு பிரியமில்லாத செய்யாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டு விசேஷமாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக கட்டுப்பாடோடு இருக்கத்தக்கதாக சுதந்திரங்களை போட்டடித்து உங்களுடைய அன்பை உங்க பாவங்களுக்கு போய்விடாதபடி பாவத்தை கண்டு வெறுத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பில்லையே என்று கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஆகுங்கள் என்றே வருவோம். ஆண்டவரே இப்படி இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வழியை திறந்து விட உங்களால் முடியும் ஐயா. அவருடைய நேரங்கள் கொடுத்த ஞானங்கள் படித்து பட்ட பெற்ற பட்டங்கள் அவர்கள் ஒன்றை வீணாக போகாதபடி அவர்களும் ஆண்டு விருதங்களை தங்களை பார்க்கத்தக்க வல்லமை வசதியை வழியை நீங்க திறந்து கொடுக்க முடியும் ஐயா. அப்பா மனச்சோர்வினால் மன வடிவினால் உங்களுக்கு பிரியமில்லாதபடி எதையும் அவர்கள் சிந்தனை சிந்திக்காதபடி செய்யாதபடி இந்த பிள்ளைகளை நீங்க தான் ஐயா கடைவாளம் கொண்டு வழிநடத்த முடியும். உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாழ்க்கை துணைக்காக இங்கு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே காலம் போனாலும் உங்களுடைய நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்க பரலோகத்தில் நிச்சயத்தை வெளிப்படுத்துவீர்கள் என்று பொறுமையாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. பொன்னையோ வரையோ நம்பி போய் அடிமையாய் போய்விடாதபடியும் உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் காலடி எடுத்து இந்த பிள்ளைகள் வைக்காதபடியும் அந்நியன் உங்களில் இணைக்கப்படாதபடியும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உங்களோட பெரம்பேரத்தினால் தாங்கி ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் உங்களோட பரலோக நிச்சயத்தை வெளிப்படுத்தி துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கராஜா. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர், தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று உங்களுக்கு தெரியும் ஐயா. உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்தை வெளிப்படுத்துவீங்கள் என்று அந்த விசுவாசத்தோடு பெற்றாரும் அந்த பிள்ளைகளும் பொறுமையோடு இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக பொண்ணுக்கு பொருளுக்கு ஆண்டவரே அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட பரலோக நிச்சயம் சித்தம் உங்களோட சித்தம் கிருபை நிறைந்த சித்தம் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை நிறைவேற வேணும் என்று அந்த மனவாஞ்சியோடு அவர்கள் காலத்தை கழிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் எல்லாம் உள்ள தேவன் ஐயா. ஆண்டவரே இந்த நெருப்பு ஆண்டவரே இந்த கனடா தேசத்தில் இன்னும் பற்றி எறியாதபடி நீங்கள் அதை நூத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னென்ன தேசத்தில் பூமி அதிர்ச்சியோ பெருமோ பெருமழையோ ஆண்டவரே இருந்தாலும் அதுகளையும் மக்களை தாக்காதபடி இடம்பெருந்திருக்கிற மக்களுக்கு இடம் வாழ இடத்தை அமைத்து கொடுத்து உங்களால் கூடாரங்களை அமைத்து கொடுத்து உங்களால் காத்து கொள்ள முடியும். உங்களால் தானையாக காத்துக்கொள்ள முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளை நசுக்கு கொண்டிருக்கும் சாத்தானை நொறுக்க உங்களால் தானையா முடியும்.
உடனே வெளிப்படுத்தி உங்களை

0: கொண்ட பிள்ளைகளை ஆண்டவரே அந்த சாசானவன் நாசிக்கிக் கொண்டே இருக்கிறான், கொலை செய்து கொண்டே இருக்கிறான், இருப்பிடங்களை அழித்து கொண்டிருக்கிறான். ஐயா, இப்படிப்பட்ட பிசாசை நீங்கள் ஆண்டவரே ஒடுக்கி தள்ளி அந்த பிள்ளைகள், உங்களை நேசித்த பிள்ளைகள், இந்த ஈரானியன் மக்கள், ஈராக் மக்கள், நைஜீரியாவில் இருக்கும் மக்கள் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். ஐயா, உங்களால் தான் செய்ய முடியும். அதுக்காக அவர்களுக்காக நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து உங்களிடத்தில் வேண்டுவோம். நீதி உள்ள நியாயாதிபதியை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே, நீதி தீக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பத்தேவனே, விசேஷமாக அன்புத்தேவனே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு, எங்கு எங்கு போனாலும் எங்கு என்னத்தை உங்களுக்கு என்று செய்ய வேணும் என்றவர்கள் பிரியாணம் பண்ணினாலும் அந்த விரியான வாய்ப்புகளை கொடுத்து போய் சேர வேண்டிய எங்களுக்கு போய் செய்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி, உங்களுடைய அன்பு வெளிப்படுத்தி தரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து கூட்டிக் கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இந்த நேரத்தில் ஆண்டவரே விசேஷமாக இந்த மீதியான சங்கம் உங்களுக்கு எளிய பொருட்படுங்க ராஜா. நீங்க தொடக்கின ஊழியம் நீங்க அழைத்த பிள்ளைகளுக்கு அவர்கள் வந்து தடதாகி இதை வெற்றியோடு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு உங்களை மகமப்படுத்தி ஆண்டவரே கிருபைக்குடாக அவர்கள் அவர்களை நீங்க நடத்தி முடிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு கொடுக்கிற துதியை கிணத்த மகிமையை உலகத்திலே எதுக்கும் கொடுத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களிடம், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், உங்களோட பேரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தை உயர்த்தி, இயேசுவை உங்கள் ஒருவருக்கே ஆண்டவரே மகிமை கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். நீ ஆன சங்கமோ ஒலியலியே நீங்கள் தடதாகவும் என்று வெற்றியோடு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் ஒன்றே மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க நடத்தி முடிக்க வல்லவர். அதுக்காக உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து எங்களுக்கு திரும்ப ராஜராஜனாக வர இருக்கிற எங்கள் இயேசுவே, எனும் எங்களுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக, எனக் குலத்துக்காக, தம்முடைய வலது வாரசத்திலிருந்து பருத்தி பேசிக் கொண்டிருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி உங்களோட உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். எல்லா ஜபங்களையும் எடுத்து வந்து வழிநடத்தி உங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் தொடர்ந்து கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நேரடி நிகழ்ச்சியிலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நன்றி அம்மா. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அடுத்து எங்களுடன் ஊழியர்
2: நேயர்களாக உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: கத்தர் தாமே அவர் எடுத்து வரப்போறது செய்திக்காக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்துடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியாரவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதே வேளையிலே மறு ஒலிவிப்பிலே கேட்கின்ற ஒவ்வொருவரும் வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. பிரசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் பொறுப்படுப்பாராக. ஆமேன் ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். பாஸ்டர், இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட்
1: ஆமேன் ஆமேன்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய விடுதலைக்காக தேவையான யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய விடுதலை மாத்திரம் அல்ல, தேசங்களுடைய விடுதலைக்காக தேவன் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசித்து நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் தேசங்கள், நாங்கள் மாத்திரம் அல்ல, இவன் தேசங்கள் விடுதலையாக்கப்படும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறது மாத்திரம் அல்ல, சுவிசேஷம் ஆண்டவருடைய வல்லமை, இட் இஸ் அ பவர் ஆஃப் காட் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் சுவிசேஷமாய் தேவ வல்லமையாய் புறப்பட்டு சென்று சத்துருவானவுடைய சகல கிரிகைகளை நிர்மூலமாக்குவதாக. ஜெய கிறிஸ்து வெற்றி சுரப்பீராக. ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. நீ கொடுத்த இந்த வார்த்தைகள் எங்களை மேற்கொள்ளட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே பலிகி பெருகட்டும், எங்களை மாத்திரம் அல்ல மற்றவர்களையும் உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். லூக்கா 19 அதிகாரம் 41 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் தேசங்களை குறித்து தேவனிடத்திலே ஜெபித்து கொண்டு வரும் பொழுது தேவன் இரு முறை எனக்கு யுத்தம் வருகிறதாக காண்பித்தார். அங்கே டேங்க்ஸ் எல்லாம் என்ன செய்து புறப்பட்டு போகிறது எனக்கு காண்பித்தார். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், நாங்கள் இருக்கிற டைம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தங்கள் தேவனுடைய சித்தம் அல்ல. சத்துருவானவன் என்ன செய்கிறான், தனக்கு கொஞ்ச காலம் இருக்கு என்பதை அறிந்து எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று செயல்படுகிறான். தேவனோ நாம் எல்லோரும் மீட்கப்படும்படிக்கு சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் காலங்களையும் நேரங்களையும் அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே வாசிப்போம். லூக்கா 19 அதிகாரத்திலிருந்து 41 46 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சமீபமாய் வந்தபொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டாலது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு, உன்னுடைய விடுதலைக்கு, உன்னுடைய ரட்சிப்புக்கு, உன்னுடைய மீட்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உனக்கு என்ன நேரிடப் போகிறது, உனக்கு என்ன வரப்போகிறது, சத்துருவானவன் எப்படியெல்லாம் பிளான் பண்ணுகிறான் என்பதை அறியாதபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நோக்கி உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள் உள்ள உன் பிள்ளைகளையும் திரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரியமானவர்களே, இந்த காரியம் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட காரியம். ஆனால் இதிலிருந்து நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கு என்பதை அறிந்து நமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவனாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரிகை செய்கிறவனாய், கொள்ளுகிறவனாய், அழிக்கிறவனாய், திருடுகிறவனாய் எப்பொழுதும் அவன் என்ன செய்கிறான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேசங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். ஆமென். அப்ப இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது, சத்துரு கிரிகை செய்கிறான், தேசங்களை அழித்து கொண்டிருக்கிறான், ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் நாளைக்கு தேவ சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கூடாதபடி அவங்களுடைய ரட்சிப்பை அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. உலகம் முழுவதிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாய் கிரிகை செய்திகள் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு தெரிகிறது, பிசாசானவன் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இவைகள் நமக்கு வந்து, நாம் விசுவாசிக்கிற நம்மை வந்து மேற்கொள்ளப் போவதில்லை. நிச்சயமாய் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். இவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளப் போகிறதில்லை. ஆனால் தேவனை அறியாத பிள்ளைகள் மாத்திரமல்ல, தேசம், ஏனென்றால் தேசம் என்ன செய்யப்படவில்லை, தேவனுடைய பிள்ளைகளினால் ஆளப்படவில்லை. ஆகவே தவறான காரியங்கள், தவறான டிசிஷனைகளை ஆர் நடப்பிக்கிறார்கள், ஆர் இதை செய்கிறார்கள், நம்முடைய அதிகாரிகள், தேசத்தின் அதிகாரிகள் தவறான டிசிஷனை எடுத்து சத்ருவுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு யுத்தங்கள் எல்லா இடமும் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை உங்களால் கண்ணார பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கண்ணை மூடிக்கொண்டிருக்காமல், இவைகளெல்லாம் அவர்களுக்கு சம்பவிக்கிறது, நமக்கு சம்பவிக்காது என்று விசுவாசிப்பது நல்லது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் அவர்கள் மீட்கப்படும்படி நாங்கள் கிரியை செய்ய வேண்டியது அவசியம். ஆமென். அவர்களுக்காகவும் தேவன் என்ன செய்திருக்கிறார், இரத்தம் சிந்தியிருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த போர் என்ன செய்கிறது, மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் தான் இன்டைரக்டா என்ன வருகிறது, விலை உயர்வு வருகிறது, பற்றாக்குறை வருகிறது. ஏனென்று சொன்னால் சத்துரு சப்ளை எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், அழித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இப்பொழுது நாங்கள் ரெஸ்டில் இருக்கிற காலம் அல்ல, நாங்கள் அதிகமாக ஜபத்தில் இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவுக்கு அதிகமாய் இருளை பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். எபேசியர் 4:27, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுடைய கிரிகைகளை எதிர்த்து நில்லுங்கள், அனுமதிக்காதிருங்கள். ஆகவே இவற்றை நாங்கள் அதிகமா இந்த நாட்களிலே செய்ய வேண்டியது அவசியம். முன்னாடி நாங்கள் ஒரு மணி நேரம் ஜபித்திருப்போமானால் இப்பொழுதும் நாங்கள் அதிகமாய் ஜபிக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது நாங்கள் மணி மணி மணி என்று ஓடுகிற காலம் அல்ல. மணி இருந்தும் சாமான், திங்ஸ் வாங்க முடியாத காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதிகமாய் வேதத்திலும் ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்து தேவனை தேட வேண்டிய நாட்கள், எப்படியாய் தேவன் வெற்றி சிறக்க பண்ணினார் என்ற காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை தியானித்து அதன்படி நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆமென். தவறீங்கள். அதற்கு பிறகு, பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து, இப்படி சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர்குகை ஆக்குறீர்கள் என்றார். மிகவும் வேதனையான காரியம். எவ்வளவுக்கு அதிகமாக பிசாசு தேசங்களை அழித்து கொண்டு வருகிறானோ, ஜனங்களை அழித்து கொண்டு வருகிறானோ, அவ்வளவு அநேக இடங்களிலே எப்படி நாங்கள் என்ன செய்வது, அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது, எப்படி நாங்கள் பொருள்களை பெற்றுக்கொள்வது, எப்படி பெரிய வீடு வாங்குவது, எப்படி பெரிய கார் வாங்குவது என்பதுதான் இன்றைய நாட்களிலே அநேக செய்திகளாயிருக்கிறது. ஆனால் அது அல்ல பிரியமானவர்கள். நானும் நீங்களும் இதற்கு பின்னாக போகிற காலம் அல்ல. இந்த காலம் எங்களால் பார்க்க முடிகிறது. சத்துரு எவ்வளவோ முன்னேறி கொண்டு வருகிறான். அழிக்க வேண்டும், அவனுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எபத்திலும் வேதனும் தரித்திருக்க வேண்டிய காலம். அதிகமாய் தேவனை தேட வேண்டிய காலம். அதிகமாய் சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவே எங்களுக்கு தெரிகிறது, சத்ரு அட்வான்ஸ் ஆகி கொண்டு வருகிறான், மூவ் பண்ணி கொண்டு வருகிறான். ஒரு தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் இன்றைக்கு பல தேசங்களுக்கு என்ன செய்கிறது, அழுகி பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாட்களில் நாங்கள் சும்மா இருக்க கூடாது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பிசினஸ் பண்ணுகிற காலம் அல்ல, பிசினஸ் பற்றி ஸ்டடி பண்ணுகிற காலம் அல்ல, அல்லது ஓடி ஓடி அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் என்று வாங்குற காலம் அல்ல. இந்த காலத்திலே பிசாசானவனை எதிர்க்கிற காலம், அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்குகிற காலம், அவனுடைய திட்டங்களை இல்லாமல் பண்ணுகிற காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எபேசியர் 5:16-20 வரைக்கும் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால், அப்ப கவனியுங்கள், போலுக்கு பரிசுத்த போல் அவருக்கு தெரிகிறது இதற்கு பிறகு அழிவு வருகிறது என்பது அவருக்கு தெரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், தேசம் அழிக்கப்பட போகிறது என்பது எல்லாம் அவர் ஆவியிலே உணர்ந்தவராய் அவர் சொல்லுகிறார். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்றால், இந்த காலத்தை என்னத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் மலற்றவர்களாகிறாமல், நமக்கு முன்பாக காரியங்கள் நடக்கும் பொழுது அதை கண்டுக்காமல் போகிறவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப கவனியுங்கள், ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நான் என்னத்துக்காக ஜெபிப்பது என்று கேட்கும் பொழுது தேவன் யுத்தம் வருகிறது என்பதை காண்பிக்கிறார். யூகேக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும் இது வருகிறது மாத்திரமல்ல, நிறைய தவறான நடக்கைகள் அல்லது தவறான ராஜ்யங்களோடு வேற ராஜ்யங்கள் இணைக்கப்படுகிறபடியினால் இன்னும் அநேக காரியங்கள் வர இருக்கிறது. ஆகவே இதை அறிந்து இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய், பிசாசின் கிரியைகளை எதிர்க்கிறவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் என்று சொன்னால், இந்த உலகம் நடக்கிற பிரகாரமாய் நீங்கள் நடக்காமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருத்தர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அவர் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் ஓடி போவான். யாக்கோபு 4:7. கவனியுங்கள், இதே போன்ற ஒரு காரியத்தை நாங்கள் எஸ்தர் 4:18 இருந்து தொடர்ச்சியாக வாசிக்கலாம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகஸ்தியமாய் ராஜாவனிடத்திலே போய் அவனிடத்தில் த தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். பாருங்க, மொர்தேகாய் சொல்லுகிற ஆலோசனை என்ன? விசாசானவன் என்ன செய்து விட்டான்? யூத ஜனங்களை அழிக்கும்படி புறப்பட்டு விட்டான், செயல்பட தொடங்க போகிறான் என்பதை மொர்தேகாய் அறிந்து. அப்ப மிகவும் முக்கியம், கவனியுங்கள், எஸ்தர் பெரிய ஒரு பதவி, 127 ப்ரோவின்ஸ், தமிழ்ல நாடுகள் என்று இருக்கிறது. ப்ரோவின்ஸ் என்று சொல்லும் பொழுது அது மாகாணங்கள். அப்படிப்பட்ட எண்ணாம் பெரிய தேசத்தையுடைய ஒரு ராஜ்யத்துக்கு ராணியாய் வந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே யாருமே பெற்றுக்கொள்ள முடியாத பெண்ணாம் பெரியோர் ஆசீர்வாதம், நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரியொரு பதவி. ஆனால் அந்த பதவியில் இருந்து கொண்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம் என்பது அல்ல நோக்கம். தேவன் எதற்காக அந்த பதவியை கொடுத்தார், அந்த பதவியை கொடுத்தது நோக்கம் என்ன என்பதை நான் அறியாவிட்டால் நாம் சரியாக செயல்பட முடியாது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேனானால் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போவோமானால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக தேவன் கொடுத்தார் என்பதை அறியாமல் செயல்படுவோமானால் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப கவனிங்கள், அப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவள் என்ன சொல்லப்படுகிறது? நீ போய் ராஜாவினிடத்திலே பரிந்து பேசி, ஏனென்றால் யூதர்களை அழிக்கும்படி பிசாசானவன் திட்டம் கொண்டு விட்டான். ஆத்தாகு வந்தன் மொர்தேகாயின் ஆத்தாகு வந்த மொர்தேகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகியினிடத்தில் மொர்தேகாய்க்கு சொல்லி அனுப்பியது, யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் ராஜாவாகிலும் சாரி புருஷனாகிலும் மிஸ்திரியாகிலும் சரி அவர்கள் உழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்ட நாளை ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கின்ற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரர்களுக்கும் ராஜாவினுடைய நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். அப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், ராஜா அழைக்காமல் நான் போக முடியாது, அப்படி போனால் நான் செத்து போய் விடுவேன், என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார். பயப்படுகிறார், பயத்திலே செயல்படுகிறார். எஸ்தர் வார்த்தைகளை மொர்தேகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற ஜூதர்கள் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. அப்ப இது சரியான முக்கியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாங்கள் மாத்திரம் தப்பினால் போதும், நாங்கள் மாத்திரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறபடினால் நிச்சயமா எங்களுக்கு எந்த அழிவும் வர முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம். அது உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் அதோடு மாத்திரம் நான் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மற்றவர்களை நான் சிநேகிக்கிறவர்களாய், மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்று நான் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்படி நான் செயல்படும் பொழுதுதான் நான் தேவனுடைய பிள்ளையாக செயல்படுகிறேன். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் அழிவு வருகிறது என்று தெரிந்தும் இந்த காலத்திலே நான் பேச வேண்டியதை, சத்ருவுக்கு விரோதமாய் பேசி நிர்மூலமாக்க வேண்டியதை நான் நிர்மூலமாக்காதிருந்தால், தேவ சமூகத்துக்கு நான் போகாதிருந்தால், நான் ஜபத்திலே தேசங்களை தாங்காது போவேனானால் எனக்கு நல்லதல்ல. நீ இந்த சமூகத்திலே மௌனமாயிருந்தால் ஜூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றாவிட்டால், ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே வந்து பறந்து பேசாவிட்டால், இன்னொரு விதத்திலே ஜனங்களை நாங்கள் அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்காவிட்டால், தேவன் இன்னொரு விதத்திலே அவர்களை நிச்சயமாய் ரட்சிப்பார் என்று இங்கே சொல்லுகிறார். ஆனால் உண்மை என்னென்று சொன்னால், நாங்கள் பேசாவிட்டால் எங்களை கொண்டுதான் தேவன் பூமியை ரட்சிக்க விரும்புகிறார். கவனியுங்கள், ரோமர் 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், சிருஷ்டியானது அவருடைய பிள்ளைகள் வந்து சிருஷ்டியை விடுதலையாக்கும்படிக்கு என்று சொன்னால், தேவன் உருவாக்கின யாவும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து தங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு என்ன செய்கிறதாம், கற்ப வேதனைப்படுகிறது. விடுதலை ஆக்கும்படிக்கு எதிர்பார்ப்போடு கற்ப வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் விடுதலை ஆக்கும்படிக்கு, நாங்கள் அவைகளை விடுதலை ஆக்கும்படிக்கு, இயேசுவின் நாமத்தினால். அப்ப நாங்கள் விடுதலை ஆக்காவிட்டால் அங்கு எப்படி விடுதலை ஆக்கப்படுவார்கள்? நாங்கள் அவர்களுடைய விடுதலைக்காக, தேசத்தின் விடுதலைகளுக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆமேன். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் ஜூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். இப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கும் அல்லவா? அப்ப கவனியுங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார், இந்த ராஜ மேன்மை, இப்படி ஒரு பதவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்படியான காலத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, ஹலலூயா, இப்படியான காலத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் சும்மா இருக்கிற காலம் அல்ல, அல்லது வாழ்க்கையை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் என்று இருக்கிற காலம் அல்ல, அல்லது ஓடி ஓடி வீடை வாங்குவோம் காரை வாங்குவோம் என்று சொல்லுகிற காலம் அல்ல. இந்த காலத்திலே தேவ சமூகத்துக்கு வந்து நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய காலம். ஆமேன். அதிகமாய் தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், செலவழிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கவனிங்கள், அநேகர் இந்த 3 உலகப்போர் வருகிறது என்று சொல்லி தீக்கதரிசி ஜோனா போல நாங்கள் சொன்னதுதான் நடக்கும் என்று தீக்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து பேசினது நடக்கும். எப்பொழுதென்றால் நாங்கள் அதற்கு விரோதமா பேசாவிட்டால், நாங்கள் அதை கேன்சல் பண்ணாவிட்டால் அவர்கள் விசுவாசித்து பேசுகிறது நடக்கும். யாரெல்லாம் விசுவாசித்து பேசுகிறார்களோ அது நிச்சயமாய் நடக்கும். அப்ப நாங்கள் அதிகமாய், அவர்களை பார்க்கலாம் அதிகமாய் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அவர்கள் மரணத்தை பேசுகிறார்கள், ஆனால் தேசத்தை நோக்கி நாங்கள் ஜீவனை, பாதுகாப்பை பேச வேண்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுதுதான் தேசங்கள் விடுதலையாக்கப்படும். ஜோனா போல தேவனுடைய இருதயம் என்ன? ரட்சிப்பது, மீட்பது, விடுதலையாக்குவது, ரீஸ்டோ பண்ணுவது, மறுபடியும் உயிர்ப்பிப்பது, மறுபடியும் கட்டுவது தான் தேவ சித்தம் என்பதை அறியாமல் ஜோனா தான் சென்னபடி நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாயிருந்தான். அவனுக்கு தெரியும், தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றாமல் அவர்கள் மனம் திரும்பினால் அவர் இதை செய்ய மாட்டார் என்பதை தெரிந்தவனாக இருந்தபடியினால் தான் அவன் என்ன செய்தான், தேவன் சொன்னபடி நினிவேக்கு போகாமல் அவன் அதற்கு எதிராக புறப்பட்டு சென்றான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இல்லாமல் தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேசத்தை குறித்து, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, இந்த சிறியரில் ஒருவர் கெட்டு போகிறதும் தேவ சித்தம் அல்ல. ரஷ்யாவிலே, இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தத்திலே ஒரு நாளைக்கு 5000, குறைஞ்சபட்சம் 5000. இது ரஷ்யா தரப்பிலே 5000 பேர் சாகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உக்ரைன் தரப்பிலே இத்தனை பேர் சாகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப இத்தனை 1000 பேர் ஒரு நாளைக்கு ஒரு யுத்தத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசத்திலே மீட்பு வர வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் அதிகமாய் ஜபிக்க வேண்டிய காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக காரியங்களை ஒதுக்கி வச்சுவிட்டு அதிகமாய் என் காலங்களையும் ஜபத்திலேயும் உபவாசத்திலேயும் நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தேவன் இதை எனக்கு காண்பித்தார். ஆகவே இதை லேசா எடுக்காமல் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும், இதிலிருந்து நிச்சயமாய் விடுதலையாக முடியும். ஆனால் நாங்கள் எல்லோரும் ஜபிப்போமானால், ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த காலத்துக்காகத்தான் நம்மை என்ன செய்தார், தேசங்களுக்கு அழைத்து வந்திருக்கிறார், தேசங்களுக்காக ஜபிக்கும்படி. தேசங்களிடத்திலே கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் நமக்கு அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தெளிவாக சொல்லுகிறான், இந்த நேரம் நீ மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, நீ ராஜாவின் இடத்திலே போக வேண்டிய காலம், பரிந்து பேச வேண்டிய காலம், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், யூத ஜனங்கள் அழியக்கூடாது, மீட்கப்பட வேண்டிய காலம். இதற்காகத்தான் நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய், இதற்காகத்தான் தேவன் தேசங்களுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அந்த தேசத்தின் ஒளியாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இருள் அந்த தேசத்தை மேற்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது.
2: இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com.
1: நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமோ யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது எஸ்தர், கவனிங்கள், பயந்து போயிருந்த எஸ்தர், தேவ சமூகத்துக்கு போனால் நான் மரித்து போய் விடுவேன் என்று சொல்லி பயந்து போயிருந்த எஸ்தர் இப்பொழுது சொல்லுகிற வசனத்தை கவனிங்கள். அப்பொழுது எஸ்தர் முர்தாய்க்கு மறு உத்தரவு சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற ஜூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும்

0: அப்ப கவனியுங்கள், என்னுடைய ஜனத்துக்காக, என்னுடைய ஜனத்தின் மீட்புக்காக நான் செத்தாலும் சாகிறேன். கவனியுங்கள், கவனியுங்கள் பிரியமானவர்களே, எந்த பெரிய ஒரு பதவி, எந்த பெரிய ஒரு ராஜ மரியாதை, ராஜ பதவி எந்த மனுஷராலும் நினைக்க கூட முடியாத பெண்ணாம் பெரியொரு ஆசீர்வாதத்தில் இருக்கிற சகோதரி என்ன செய்கிறாள்? எதையும் இழக்க தயாராக இருக்கிறாள். எது போனாலும் பரவாயில்லை, என்னுடைய தலை போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஜனத்துக்கு மீட்பு வர வேண்டும் என்பதிலே உறுதியாயிருந்தாள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இது தேவனை அதிகமாய் தேட வேண்டிய காலம். அதிகமாய் எவ்வளவுக்கு அதிகமாய் சத்துரு கிரியை செய்கிறான் என்பதை பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நானும் நீங்களும் கிரியை செய்ய வேண்டும். விசுவாசத்திலே தரித்திருக்க வேண்டும். சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாக்கும் படிக்கு நாங்கள் மௌனமாய் இராமல் அதிகமா எங்களுடைய ஜபத்தை அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேசம் பாதுகாக்கப்படும்படி, தேசத்தில் இருக்கிற எல்லாம் பாதுகாக்கப்படும்படி, அது எரிபொருளா இருக்கட்டும், மற்றும்படி அன்றாட தினம் உபயோகிக்கிற சாப்பாட்டு பொருளா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். தண்ணீர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதிகமாய் தேவனை தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். இது தேவ பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அதிகமாய் தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள், அதிகமாய் சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்குங்கள் என்றுதான் தேவன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தயவு செய்து நாங்கள் இதை சீரியஸாய் எடுத்துக்கொள்வோம். இந்த யுத்தம் ஓய வேண்டுமானால் அது எங்களுடைய கரத்திலே இருக்கிறது, தேவனுடைய கரத்திலே அல்ல. நாங்கள் தான் சத்துருவுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்போமானால் நிச்சயமாய் அவன் ஓடி போகிறவனாயிருப்பான். ஆமேன். எஸ்தர் என்கின்ற ஒரு பாகிஸ்தானி சகோதரியுடைய ஸ்டோரி எனக்கு தெரியும். அந்த சகோதரி இஸ்லாமிலிருந்து மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுகமாக்கப்பட்டு அதற்கு பிறகு தேவனை அறிவிக்கும் பொழுது மூத்த சகோதரன் அந்த சகோதரியை சுடும்படியாக எத்தனையோ வாட்டி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் கண்ணை எடுத்து, ஆனால் அந்த கண் வெடிக்கவில்லை.
1: அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்
0: முன்னையே வைத்துக் கொண்டிருந்தார். நாங்கள் ஜபிப்போமானா எந்த ஒரு நீக்குளிய பொம்மும் வெடிக்காதபடி தேவனால் பாதுகாக்க முடியும். இவைகள் இந்த போரை நிறுத்துகிற எல்லா அதிகாரமும் அல்லது எல்லா எல்லாமே தேவனத்தில் உண்டு. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. யுத்தம் தேவனுடைய சித்தம். அநேகர் சொல்லுகிறது போல, தேசத்தை தேவன் குலுக்குகிறார், அசைக்கிறார் என்று சொல்லுகிறது போல, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாருடைய மீட்புக்கும் தேவையான சகலதையும் இயேசு செய்து முடித்தார். இனிமேல் தேசத்தை அவர் குலுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பிசாசு குலுக்கி கொண்டிருக்கிறான்.
1: வெப்சைட் www.sangamam.com.
0: தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீர் சகல பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாக சகல அதிகாரத்தை சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறேன். இவைகளில் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று நமக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே நீர் கொடுத்த அதிகாரம் எந்த அதிகாரமும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாய் எல்லா பிள்ளைகளும் அதிகமாய் உம்மை தேடுவார்களா? அதிகமாய் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தங்களுடைய வாய்களை துறந்து மௌனமாய் இருக்காமல் வாய்களை துறந்து அறிக்கையிடுவார்களாக, ஜீவனை பேசுவார்களாக, பாதுகாப்பை பேசுவார்களாக, தேவனுடைய பாதுகாப்பை அதிகமாய் தியானிப்பார்களாக, பேசுவார்களாக, தேசம் விடுதலையாக்கப்படுவதாக.

0: பாதுகாக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, கட்டப்படுவதாக, நாட்டப்படுவதாக. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யம் பூமி அனை மேற்கொள்ளுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய கிரியை மேற்கொள்ளட்டும், ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், மீட்கப்படட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். ஒரு சகோதரி, ஒரு பெண் அந்த யூத ஜனத்தை எல்லோரையும் காப்பாற்றினால் அதே போல கத்தர்.
2: சங்கமம், சங்கமம் இயேசு கிறிஸ்துவில்.
1: ஆமே. ஒரு நாட்டுக்கு விடுதலையை கெடுத்து வந்தவர், கோலியாத்திலிருந்து விடுதலை பெற்றவர். அதே போல சகோதரி எஸ்தர், அவர் எஸ்தர் ராணி அவர்கள் காரியத்தை நடத்தினார். அப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்ப கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்தடைய வார்த்தை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் விரைந்து செயல்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை நொளிச்சு நேரம். வேளையிலும் ஒரு பாடலோடு நேவோம்.
2: சங்கமம்,

0: பிரசங்க 1:18 பாத்தீங்கன்னா, அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நியூ செஞ்சுரி வெர்ஷன்ல, வித் மச் விஸ்டம் கம்ஸ் மச் டிசப்பாயின்ட்மெண்ட். த பர்சன் ஹூ கெயின்ஸ் மோர் நாலேஜ் ஆல்சோ கெயின்ஸ் மோர் சாரோன். அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டுன்னா உலக ஞானத்தை குறித்து சொல்றது. உலக ஞானம்னா நம்மளுக்கு அபிஷேகிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகப்படும் பொழுது கர்த்தர் நம்ம விசேஷித்த ஞானத்தை நாவே நமக்கு தரார். அதுவரையே நம்மளுக்கு என்ன இருக்குது, உலக மனுஷங்க எல்லாருக்கும் இருக்க ஞானம் தான் இருக்குது. அந்த ஞானம், உலக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. அப்படின்னா சலிப்புன்னா என்ன? இப்போ காலையில் 6 மணிக்கு உங்கள் வீட்டில் உட்காடுறீங்க சாப்பாட்டுக்குன்னு, 7 மணிக்கு உட்காடுறீங்க பிரேக்ஃபாஸ்ட், 10 மைசூர்பாக்கு, 10 லட்டு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவ்வளோ சாப்பிட முடியுமா நீங்கள்? மத்தியானம் போகிறீங்க, அதே மாதிரி 20 மைசூர்பாக்கு, 20 லட்டு, ஸ்வீட்டாக வச்சா என்ன, அவர் அல்வா, 2 கிலோ அல்வா, காலையில் 2 கிலோ அல்வா, மத்தியானம் 2 கிலோ அல்வா, ராத்திரி 2 கிலோ அல்வா, அடுத்த நாள் வந்து சாப்பிடும் போது ஓடு அறிவீங்களா? அல்வான்னு ஒன்று என்ன ஆகும், டேஸ்டாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்லாம். 2 கிலோ அல்வா கொடுத்தா சாப்பிட முடியுமா நீங்கள்? அது என்ன ஆகும், திரும்ப திரும்ப அதை சாப்பிட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு சாம்பார், நாளைக்கு சாம்பார், திங்கக்கிழமை சாம்பார், செவ்வாய்க்கிழமை சாம்பார், புதன்கிழமை சாம்பார், வியாழக்கிழமை சாம்பார், வெள்ளிக்கிழமை சாம்பார், சனிக்கிழமை சாம்பார், அடுத்துடுவீங்க, ஐயோ சாம்பாரா, ஓடியே போவீங்க. அதான் சலிப்பு, அதுதான் சலிச்சு போகிறது. அதிக ஞானத்தில், உலக ஞானம் அதிக ஞானத்தில் அதிக சலிப்பு உண்டு, அறிவு வெறுத்தவன் நோவு வெறுத்தவன். இது என்னென்னா உலக அறிவு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலில் வோல்வோ பஸ் எத்தனை ஓடுது, பிஎம்டபிள்யூ எத்தனை ஓடுது, ஆடி எத்தனை கார் உலகத்தில் ஓடுது, இப்படி சொல்லுவான். முதல் நாள் உங்களுக்கு மலைப்பாக இருக்கும், அடுத்த நாள் போகிறீங்க திரும்ப அதே தான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி எப்படி இருக்கும் பார்க்கும்போதெல்லாம், வோல்வோ பஸ் எத்தனை ஓடுது தெரியுமா, வோல்வோ பஸ், ஜெர்மனி வண்டி என்ன தெரியுமா, ஜப்பான் வண்டி தெரியுமா, அமெரிக்கா வண்டி தெரியுமான்னு பேசும்போது, முதல் தடவை பேசும்போது நல்லா இருக்கும், திரும்ப திரும்ப அதே படிப்பீங்களா? நீங்கள் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க, விபத்து எங்கோ செக், எங்கோ ஒரு தேசத்தில் ஒரு விபத்து, 25 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு போது ஒன்றும் தெரியாது. வட இந்தியாவில் இந்த மாநிலத்தில் 30 பேர் செத்து போயிட்டான்னு பார்க்கும்போது எங்கேயோன்னு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 பேர் செத்து போயிட்டான்னு என்ன நீங்கள் உடனே எங்கேன்னு பார்ப்பீங்களா இல்லையா? தியானமும் பார்க்கும்போது இத்தனை பேர் செத்து போயிட்டான், இத்தனை பேர் செத்து போயிட்டான், விபத்து விபத்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? பேப்பர் அடுத்த நாள் பார்க்கும்போது ஐயோ எத்தனை பேர் செத்து போனானோ, எத்தனை பேர் விபத்து எங்கே நடந்துச்சோ, எத்தனை பேர் செத்து போனானோ. இதான் அதிக அறிவு என்ன ஆகும், நோய் மாறி, அது நோய் மாறி ஆயிரும். அதே பிரசங்கி 12:12 பாருங்க, பிரசங்கி 12:12, என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. இந்த உலகத்தில் இருக்க புஸ்தகத்தை எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, இழைச்சு போன மாதிரி ஆயிரும், டயர்டாயிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு என்ன ஆயிரும், சலிப்பாயிரும், இழைச்சு போகும், உங்களுக்கு என்ன ஆயிருது, உற்சாகம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஞானத்தினால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மிகுந்த சமாதானம் உண்டாகும். அதுதான் தெய்வீக ஞானத்துக்கும் உலக ஞானத்துக்குள்ள வித்தியாசம். பிரசங்கி 10:10 பாருங்க, இது முக்கியமான வசனம், இது முக்கியமான வசனம். பிரசங்கி 10:10, இருப்பு ஆயுதம் அழுங்கலா இருக்க, அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். நீ இந்த ஹைவேஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஹைவேஸ் ரோட்டில், இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், சென்னையிலேருந்து நாகூரில் வரைக்கும் நாங்கள் காரில் வரோம்னு வைங்க, மத்தியான நேரத்தில் ஒரு இளநீ குடிக்கணும் போல இருக்கும், ஒரே இளநீ குடித்தா நல்லா இருக்கும்னு தோணும், ரோட்டு ஓரத்தில் நிறைய இளநீ கடையாக இருக்கும், போய் நிப்பாட்டணும்னு வைங்க, நிறைய கார்கள் வந்து நிற்கும், பஸ்ஸு காரு எல்லாம் வந்து இறங்குவாங்க, ஸ்கூட்டரில் வரவங்க எல்லாம், அவங்க ஒரு மொட்டை கத்தி வச்சுக்கிட்டு இப்படி ஜுக்கு ஜுக்குன்னா எப்படி இருக்கான், பக்கத்து கடைக்காரன் சக் சக்குன்னு 2 சிசி கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும். ஆனால் நம்ம போன கடையை என்ன பண்ணுறான், ஒரு மொட்டை அருவாளை வச்சுக்கிட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கத்தி எப்படி இருக்கணும்? கத்தி எப்படி இருக்கணும்? வெண்ணெய் வெட்டுற கத்தின்னு வாங்க எங்க ஊர்ல, அப்படி எப்படி தெரியுமா? வெண்ணெய் வெட்டுற கத்தியா வேணும்? எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். அதுதான் ஞானம். நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும். நீங்க பேசினா அப்படி இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். உங்கள்ட்ட பேசுறவங்க பயப்படணும், உங்கள்ட்ட பேசுறவங்க பயப்படணும். ஒரு மூத்த போதகர் சென்னைக்கு வந்திருந்தார். அவரை பார்க்க எல்லா பாஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க அந்த சர்ச்சுக்கு. ஒரு வாலிப பையன் தம்பிக்கு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டரா சேரணும் ஆசை. எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டரா சேர்ந்துடணும்னு அந்த பாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் ஒரு 7-8 பாஸ்டர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 7-8 பாஸ்டர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு, கோட்டு சூட்டு போட்டு உட்கார்ந்துருக்கிறார். இந்த பையன் சுட சுட டீ எடுத்து வந்தான், பிளேட்டு நிறையா டீ எடுத்து வந்தான். சொன்னாங்க இந்த பாஸ்டர் குடு தம்பி அப்படியே பாஸ் பண்ணிடுறோம்னாங்க. அவனுக்கு இல்லை, அவர் எப்படியாவது அவர்கிட்ட கை கொடுக்கணும், எப்படியாவது அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு ஆசை. இவன் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த டீ எடுத்துட்டு வந்த பையன் யோசிக்கணுமா இல்லையா? என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? இவங்களெல்லாம் கடந்து போகணும், எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இவங்களெல்லாம் கடந்து போகணும்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும்? இவங்ககிட்ட கொடுத்தா அவங்க கொடுத்துருவாங்க, இவர் அவர் கொடுப்பார், அவங்க அப்படியே கிராஸ் பண்ணிடுவாங்க, அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. இவன் நானே கொடுக்குறேன்ட்டு என்ன பண்ணான், இப்படி போனவன் கால் தட்டி அவ்வளோ கொதிக்கி கொதிக்கி எட்டி அவர் மேலே கவுத்திட்டான். அவர் ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ கொதிக்கிற டீ அவ்வளோ டீ கொட்டி உடனே ஒரு பாஸ் என்ன பண்ணுறார், பக்கத்தில் இருக்கிறவர் கோட்டை கழட்டிட்டாரு, இன்னொருத்தர் டையை கழட்டிட்டாரு, இன்னொருத்தர் சட்டையை ஊத்துட்டாரு, இன்னொருத்தர் பாட்டிலே தண்ணி எடுத்து கட கட கட கட ஊத்திட்டாரு. இப்ப அவர் அப்படியே வெறும் உடம்போட டீயா கொட்டி தண்ணியும் கொட்டி உட்கார்ந்து இருக்காரு. இந்த பையனை எப்படி பாப்பாரு? இந்த பையனை இவன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் சேர முடியுமா? சேர முடியுமா? அப்ப நம்ம ஞானமா நடக்கணும். போற இடத்த என்ன பண்ணணும்? போற இடத்த என்ன பண்ணணும்? போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ என் மனைவி வந்து வந்து கேட்குறா, ரூமில் வந்து ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சே பரிமாறும் போது அப்படின்றா. ஏதோ ஒன்று சரியில்லை என்னன்னு பரிமாறும் போது என்ன பண்ணணும் நீங்கள்? பரிமாறும் போது ஒரு சாப்பாடை பரிமாறும் போது என்ன பண்ணணும் நீங்கள் கவனிக்கணும். ஞானமாக நடக்க என்ன பண்ணணும்? அந்த இலை தண்ணி போட்டு கழுவிருக்கான்னு பார்க்கணும், கிழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ நல்ல இலையை என்ன பண்ணணும் உங்களுக்கு? கிழிஞ்சிருந்தா நல்ல இலைய மாற்று இலைய கொடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? கழுவாம இருந்தா தண்ணியும் கொடுக்கணும். தண்ணியை வச்சு அவங்க நல்லா கழுவுற வரைக்கும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். இது பேசிக். இருக்கிறதுல ஞானம் என்ன தெரியுமா? நீங்க பொரியல் வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, ரசத்தை ஊத்தினாலும் மோரை ஊத்தினாலும் அவங்க முகத்தை பார்க்கணும். இலைய பார்க்க கூடாது, முகத்தை பார்க்கணும். முதலாவது நீங்க வச்சுட்டு போதுமா சிஸ்டர், போதுமா பிரதர்னு கேட்கணும். சும்மா நீங்க டொபக்கு டொபக்கு டொபக்குன்னு போட்டு போனீங்கன்னா அது மிஷின் போட்டுட்டு போகும். நீங்க எதுக்கு மிஷின் ஆன் பண்ணி டப் டப் டப் போட்டு போயிடும், அது ரோபோட் போட்டு போயிடும். அதை என்ன பண்ணணும் நீங்க? வைக்கும் போது யாருக்கு வைக்கிறீங்களோ, உங்க வீட்டிலயா இருக்கட்டும், கல்யாண வீடா இருக்கட்டும், எப்ப சாப்பாடு வச்சாலும் உங்க முகத்தை பார்க்கணும். எல்லாம் வலது வைத்து சொல்லுங்க. இனிமே நான் யாருக்கு சாப்பாடு வச்சாலும் அப்பா சாப்பிடுறவங்க முகத்தை பார்ப்பேன் ஆண்டவரே, அவங்க எதிர்பார்ப்பு என்ன என்பதை பார்த்து வைப்பேன் ஆண்டவரே. சாப்பாட்டை காட்டில் சாப்பிடுறவங்க முக்கியம் அப்பா இயேசுவே, அதை அனுசரிச்சு நான் நடப்பேன் ஆண்டவரே. இன்றையிலிருந்து நான் ஞானமா நடப்பேன். ஆமென். கரங்களை திரிக்கத்தை மேம்படுத்துவோமா? இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? காலையில் ஸ்கூலுக்கு இந்த வேன் வரும், இந்த வேன்காரை வந்து பேம் பேன் வான் பார்த்தா நாலாவது தெருவில் பேம் பேன் ஒன்று, அப்போ தான் அங்கங்கே ஓடுவாங்க, பிடிப்பிடிக்கணும். என்னமோ தேடுவாங்க, இந்த ஆப்பிரிக்கா காட்டில் புளியை தேடுற மாதிரி கரணி திறமை தேடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஷூ. அந்த பிள்ளைக்கு என்னதான் ஷூவை காணும், அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்து என்னென்னா இப்போ சாக்ஸு உள்ள போடுற சாக்ஸ். அந்த ஷூ பார்த்தீங்கன்னா அவ்வளவு மண் இருக்கும், முன்னாடி விளையாண்டது அவ்வளவு மண்ணா இருக்கும். இப்ப பாலிஷ் என்ன பண்ண முடியாது, தேடி எடுக்க முடியாது. என்ன பண்ணுவானா, ரெண்டு துப்பு எச்சி துப்பி, அவங்க போட்டிருக்க துப்பட்டா இல்லைன்னா சேலை எடுத்து ரெண்டு தேய் கப்ப கப்ப கப்பன்னு தேய்ச்சிட்டு போட்ட வேண்டியது. இப்ப சாக்ஸ் ரெண்டும் வலது போய் கிடக்கும், இல்லைன்னா ரெண்டு இடது கிடைக்கும். அந்த பையன் இல்ல, அம்மா ரெண்டுமே ரைட்டு மான், டே யாரா ஷூக்குள்ள போய் பார்க்க போறா, சப்புன்னு கூட்டுறா சுருகுடா. இப்ப இல்ல பென்சில் இல்ல மொட்டையா இருக்கும், அம்மான் வேணா இந்த இவங்க இது வெட்டுறதுக்கு வாங்க, எது வெண்டைக்காய் வெட்டுறது, கத்திரிக்காய் வெட்டுறதுக்கு, வெங்காயம் வெட்டுறதுக்கு கத்தி, அது எழுத்து ரெண்டு சீவு சக்கு சக்கு சக்கு சக்கு சீவு, ரப்பர் எல்லாம் அழுக்கா இருக்கும், உடனே செவத்துல வச்சு ரெண்டு தேய் சக்கு சக்கு சக்குன்னு தேய்ச்சி வச்சிட வேண்டியது. அவனுக்கு போட்டு சட்டையை தூக்கி போட்டு கப்பு டைய கட்ட வேண்டியது. அவன் காரன் பேம் பேம் பேம் வேணா அங்கே வச்சுக்கிட்டு, இயேசுவே என் பிள்ளை மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன், இயேசுவே தேவ தூதர்கள் எல்லாரும் என் பிள்ளையோடு அனுப்பும் ஐயா, போக்கில வரக்கில தேவ தூதர்களை கொண்டு காத்துக்கொள்ளுங்க, பாபா ராமா காபா காபா காபா திறப்பின் வாசல் ஜபம். அவை இல்ல, அம்மா வேன் வந்துருச்சுமா, அம்மா வேன் வந்துருச்சுமா, அப்பா ரத்தத்தாலை மூடிக்கொள்ளும், மிகாவேலையை அனுப்புங்க, கேப்ரியல் அனுப்புங்க, இயேசுவே எல்லா தேவ தூதர்களையும் என் பிள்ளையோடு அனுப்புங்க, நீங்க போங்க, நீங்க அரவணைச்சு கொள்ளுங்க, பலத்த கரத்துக்குள்ளாக இங்க ஜபம் போய்கிட்டு இருக்கோம். அவன் வேன்கார என்ன பண்ணுவான், ஞானமா நடக்க என்ன பண்ணணும், ஞானம் என்ன நடக்கணும், முந்தின நாள் பிள்ளை வரும்போதே அவங்க என்ன பண்ணணும், அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி ரெடியா இருக்கணும், அவன் ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு நல்லா என்ன பண்ணணும், பிரஷை வச்சு தேய்ச்சி ரெடியா இருக்கணும், அவன் சாக்ஸ் எல்லாம் துவைச்சி ரெடியா இருக்கணும், அவன் பென்சில் எல்லாம் தனியா பென்சில் ரப்பர் புக்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். அவன் என்ன பண்ண தெரியுமா, ஸ்கூல்ல போய் நல்லா இருக்க ரப்பரை தூக்கி தேய்ச்சிக்கிட்டு இருப்பான் செவத்துல ஓட்டு, ஏன்னா எங்க அம்மா இப்படிதான் தேய்ச்சாங்க. அதே மாதிரி தாய்மார்கள் சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது யாத்திராக மூணு பதிமூணு அப்படி நாக்கு தொட்டு தொட்டு திறப்புவாங்க, இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், நல்லா இருக்கே என்ன பண்றாங்க எங்க அம்மா அப்படி பரட்டுறாங்க, நாக்கு தொடறாங்க பரட்டுறாங்கன்னு உடனே அங்க ஒரு ஜபத்தோட ஜெயகீதங்கள் சோஸ்திர பலிகள் ஆயிரம் ஏதாவது ஒன்று கிழிஞ்சி அழுக்கா கிடக்கும், அதை எடுத்து அப்படியே நக்குவான் பாருங்க. இது எங்க இருந்து கத்துக்கிட்டான், எங்க இருந்து கத்துக்கிட்டான், அம்மா. அதே மாதிரி தாய்மார்கள் ஆராதனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஆராதனை ஆராதனை அம்மா பிஸ்கெட் வேணும், டே அமைதியா ஆராதனை அம்மா பிஸ்கெட் டே நாய் அடுத்த ஏ பண்ணி, இந்த நாயை பெற்றது யாரு, இந்த பண்ணியை பெற்றது யாரு, இந்த பண்ணியை பெற்றது யாரு, இந்த நாயை பெற்றது யாரு, யாரு என்ன பண்ணணும், ஞானமா நடக்கணும், என்ன பண்ணணும், அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பண்ணுது, பிஸ்கட் சாப்பிடணும் இருக்கு, தண்ணி குடிக்கணும் இருக்கு, அது என்ன பண்ணுது, இந்த பக்கம் ஒரு பையன் உட்காந்துருப்பான், அந்த பக்கம் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருப்போம், அது இல்ல வாட்டர் பாட்டில் வச்சுட்டு உசு உசு உறிஞ்சு காமிக்கும், எனக்கு பாத்தியா வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் உரு உருண்ண உடனே மேல அம்மா அம்மா இவனுக்கு அதே மாதிரி புரிஞ்சணும். இப்ப தாயில் ஆராதனை ஆராதனை ஞானமா நட என்ன பண்ணணும், அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும், வெளியே பின்னாடி கொண்டு போய் வச்சு அவனுக்கு பிஸ்கட் வேணுமா தண்ணி வேணுமா என்ன முறுக்கு வேணுமா கொடுத்து சாப்பிட வச்சு கொண்டாந்து உட்கார வைக்கணும். அந்த பிள்ளையை கொடுத்தது யாரு, அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுத்தது யாரு, கர்த்தர் கொடுத்த பிள்ளை. எங்க போய் கேட்கும், முறுக்கு பக்கத்து வீட்டில் போய் கேட்கும். ஒரு ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் கண்ணு மூடி அப்படியே இருக்காங்க, ஒரு பாட்டியம்மா பாவம் எழுந்திருக்கவே முடியல, உட்காந்த இடத்துல அப்படியே கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அப்படியே சோத்துறன்னுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா அப்படியே பார்த்தான் இந்த ட்ரம்ஸ் அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டாரா, இந்த கண்ணாடி எடுத்து சக்கு சக்கு சக்கு சக்கு சக்குன்னு அடிச்சு நொறுக்கி போட்டான், சுக்கு நூறா போயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணா பக்கத்தில் இருக்க அந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரெயின் மாதிரி இழுத்து போயிட்டான், யாருடைய ஹேண்ட்பேக்கோ நாலு பைபிள் மேலே ஏறி மிதிச்சு அந்த ஹேண்ட்பேக் எங்கேயோ கொண்டு போயிட்டான். இந்த அம்மா முடிச்சு போய் இந்த அம்மா தேடுது, எதை தேடுது, பையனை தேடுதுங்க, பையனை தேடுது, பெத்த பையனை காணும்னு. யார் பார்த்துக்குவா, அத உங்க பிள்ளை யார் பார்த்துக்குவா, அந்த சிஸ்டர் அழகா சொல்றாங்க நம்ம தான் பார்க்கணும், எல்லாம் வழி சொல்லுங்க, இனிமே ஞானமா நடப்பாண்டவரே, என் பிள்ளைய நான் பாதுகாத்துக் கொள்வாண்டவரே. என் பிள்ளைய நான் பாதுகாப்பா ஞானமா நடத்துவேன்டவரே, புது இடத்துக்கு கொண்டு போகும்போது என் பிள்ளைய ஞானமா நடத்துவேன்டவரே, இயேசுவே கண்மூடித்தனமா இருக்க மாட்டேன்டவரே, அறிவை கொடுத்திருக்கிறீர், அறிவை எப்படி பயன்படுத்துன்ற ஞானத்தை கொடுத்திருக்கிறீர், என் பிள்ளையை எப்படி நடத்தணுன்ற ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா ராஜா, நல்ல ஞானமுள்ள தாயாக இருந்து என் பிள்ளைய நான் நடத்துவேன்டவரே, ஒழுக்கத்தை கத்து கொடுப்பேன்டவரே, டிசிப்ளினை கத்து கொடுப்பேன், எந்த இடத்துல எப்படி நடக்கணும் என்பதை என் பிள்ளைக்கு நான் கத்து கொடுப்பேன், நான் அதுக்கு முன் உதாரணமா இருப்பேன்டவரே, முன் உதாரணமாக இருப்பேன். ஆமென். கரங்களை திருப்பி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அது மாதிரி கெஸ்ட் வீட்டுக்கு சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ணணும், உங்க வீட்டுல உங்க பிள்ளை தான் ராஜா, உங்க மகா தான் ராணி, ஆனா மத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அப்படி இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும், செருப்பை கலட்டி ஷூவை கலட்டி வெளியே வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணதுங்க, போய் அவங்க பெட்ரூம்ல அந்த பெட்டு மேல ஏறி ஷூ காலில் போட்டு மிதிச்சு ஓடுதுங்க. யார் அங்க யார் படுப்பா? அந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, அந்த பிள்ளைகளை வளர்த்த உங்களை தான் பார்ப்பாங்க. இந்த பிள்ளைய வளர்த்த தாய் இப்படி வளர்த்திருக்காங்களே, இப்படி தகப்பை இப்படி வளர்த்திருக்கான்னு நம்மளை தான் பார்ப்பாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெட்டில் ஏறக்கூடாது, ஷூ காலை வச்சு பெட்டில் ஏறக்கூடாது, செருப்பு போட்டுட்டு மற்றவங்க வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகழகா கண்ணாடி டம்ளர்ல அப்படி கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டாடுவாங்க, இந்த பிள்ளை பாஞ்சு எடுக்கும். தாய்மார்கள் உடலாமாத உடக்கூடாது, சிஸ்டர் கொடுக்காதீங்க, ஒரு சின்ன டம்ளர் எவர்சில்வர் டம்ளர்ல கொடுங்க, இவ்வளோன்னு கொடுங்கன்னு வாங்கி நீங்க தான் உங்க பிள்ளைகளை கொடுக்கணும். டம்முன்னு போட்டு உடைச்சிட்டு சாரி சிஸ்டர், பெரியவங்க பேசும்போது இந்த சின்ன பிள்ளைங்க குறுக்க குறுக்க பேசுறது உடக்கூடாது. பெரியவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த சின்ன பிள்ளைகள் இதுக்கு போய் குறுக்க குறுக்க, எங்க அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நேற்று பார்த்தோம்லமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க பெரியவங்க பேசும்போது குறுக்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ஒரு நாளும் பேசக்கூடாது, கத்து கொடுக்கணும். தாய்மார்கள் கத்து கொடுக்கணும். அதே மாதிரி சின்ன பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளை ஓடி போய் என்ன பண்ணுவோம்னா, அழகா அந்த கிட்டார் வச்சிருப்பாங்க, வயலின் வச்சிருப்பாங்க, கீபோர்டு இருக்கும், பியானோ வச்சிருப்பாங்க, இந்த பிள்ளைகள் ஓடி போய் டங்கு டங்கு டங்கு டங்கு டங்குன்னு போய் அமைக்கிக்கிட்டு இருக்கும். ஒரு பாஸ்டர் சொன்னாருங்க, உண்மையா நீ கத்தருக்குள்ள மறிச்சிட்டாரு, மூத்த போதகர் அவர் ஒரு ஊருக்கு போயிருந்தாராம், அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாராம், ப்ரே பண்ண வந்தாங்களாம் ஒரு ஃபேமிலி, பார்த்தா ரெண்டு பேரும் புயல் மாதிரி, ஒருத்தையும் பார்த்தா நேராக போய் அவர் பெட்டியை திறந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானா, இன்னொரு பையன் பாத்ரூம்ல போய் எல்லாத்தையும் திறந்து விட்டானா, எல்லா பைப்பும் திறந்து விட்டானா. அவர் சொல்றாரு, ரெண்டு புயல் வந்த மாதிரி இருக்கு, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்காங்க, ப்ரே பண்ணணுமா, இவர் கண்ணை மூட முடியுமா, இவர் கண்ண சொல்றாரு நான் கண்ணு மூடி ஜெபிக்க முடியுமா, ஒருத்தர் சிபிஐ மாதிரி ரைடு பண்றான்றாரு, சிபிஐ ரைடு பண்ண மாதிரி அவர் பெட்டியெல்லாம் திறந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானா, இன்னொருத்தையும் பார்த்தா ஒரு பாத்ரூம்ல போய் எல்லா பைப்பும் திறந்து விட்டானா, இவர் சொல்றாரு நான் கண்ணு மூடி ஜெபிக்க முடியும்ன்றாரு. அதே மாதிரி அந்த பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல ஜோபம் பண்ண வாங்கன்னு இருக்காங்க, போனா வீட்டு வாசல் அப்படி கொடி தொங்குதான், அப்படி எல்லா உள்ளாடைகளும் தொங்குதான், கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டே உள்ளே வாருமா, அந்த ட்ரெஸ் எல்லாம் மறைவா இருக்கணும், உள்ளாடைகளை மறைவாக போடணும். சரி, இவர் உள்ள போயிட்டாரா, உள்ள போயிட்டா ஒண்ணுமே தெரியலையா, டிவி இருக்கான், டிவி மேல அண்டா இருக்குதான், அண்டா மேல குண்டாவா, எல்லாம் பார்த்தா சோஃபா பூரா பார்த்தா ஏதோ திங்ஸ் அடிக்க வச்சிருக்கான், இவருக்கு எங்க உட்காரம் தெரியலையா, சத்தம் எடுக்கடிச்சா, ஐயா நான் குப்பையா போனேன் குப்பையா போனேன் பார்த்தா அந்த அம்மா உட்காந்து ஓர உட்காந்து குப்பா பாடும் குப்பைதான்றாரு, ரெஸ்ட் ரூம் போகணும் பாத்ரூம் போகணும் எங்கன்னா இருந்தாதான்னாங்களாம், கதவை திறந்தா உள்ள லைட்டை போட்டா மினுக்கு மினுக்கு ஒரு லைட்டா, எங்க எது இருக்குன்னே தெரியலையா அவருக்கு, பைப் எங்க இருக்கு, வாளி எங்க இருக்கு, மக்கு எங்க இருக்குன்னே தெரியலையா, இப்படியா பண்ணுவாங்க, சரி வாளி எடுத்தோம்னா அது இதை கம்பியை காணுமா, மக் எடுத்தா மக்களை இப்படியே காணுமா, நல்ல வலது சொல்லுங்க, ஆண்டவரே எங்க ஞானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க, ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி, என் வீட்டை ஞானமா நான் வச்சிருப்பேன் ஆண்டவரே, ஞானமா வச்சிருப்பே. எனக்கு அந்த ஞானத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி. எனக்குள்ள எப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை கொடுத்திருக்கிறீர் என்பதை என்னோடு நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம். நான் எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, என் வீட்டை நான் எப்படி வச்சுக்கிடணும், என் வீட்டை நான் எப்படி வைக்க கூடாது, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்தணும், நடத்தக்கூடாது, எல்லாவற்றையும் எனக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்க எழுதி வேத புத்தகமாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க எந்த அளவுக்கு ஞானத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 3:13-18
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் எளிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான்.
0: ஆமென். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். ஒன்றை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது அறிவு. அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறோன்றதா ஞானம். எப்படி யோசிக்கிறோம், எப்படி பார்க்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி ஒரு காரியத்தில் முடிவெடுக்கிறோம் அப்படின்றதா ஞானம். புத்தின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு. அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு. இப்போ இதில் இதை வந்து இப்போ நாலு புஸ்தகம் வைக்கலாம், 10 புஸ்தகம் வைக்கலாம். இது மேல ஒரு 60 கிலோ மூடை அரிசி மூடை வைக்கலாமா? இது மேல இது கண்ணாடி இது மேல வைக்கலாமா? அது என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். அதுதான் புத்தின்றது. அதுதான் புத்தி அனுபவத்தினால. ஏன்னா இது வச்சு இது உடைஞ்சு போயிடும் அனுபவத்தினால பெற்றுக்கொள்வது. அதனால முதியோர்கள் சொல்லும் போது நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க அனுபவத்தினால சொல்லக்கூடியது. இப்போ எங்களுக்கு 2 ரைஸ் மில் இருந்துச்சு எங்கள் தாத்தா காலத்தில். எங்கள் அப்பாவுடைய அப்பா காலத்தில் 2 ரைஸ் மில் இருந்தது. எங்கள் அப்பா காலத்தில் அது இருந்தது. எங்கள் அப்பாவுடைய தாய் மாமன், அவர் 90 வயசு தாத்தா, அவர் அந்த கணக்கு எழுதுவாராம் அந்த காலத்தில். அதனால் கணக்கு பிள்ளை தாத்தான்னு வாங்க அவரை. அவர் எது பண்ணாலுமே அவ்வளவு ஞானமாக செய்வார். அவர் சட்டையை அவரே தைப்பார், அவர் செருப்பு அவரே தைப்பார், மர வேலையை செய்வார், எல்லா வேலையும் அவரே செய்வார். அதுக்கு நிறைய உபகரணங்கள் வச்சிருப்பார். அப்போ அவர் வேலை செய்யும் போது கூட உட்காந்து பார்க்குறேன். நான் சின்ன பையன், உட்காந்து பார்க்குறேன். அவர் ஏதோ வந்து தச்சுக்கிட்டு இருக்கார் ஏதோ ஒன்று. அப்போ எங்கள் ரைஸ் மில் வந்து ஒரு 20 அடி உயரம். அது இப்போ இந்த அளவு, இது அளவு உயரம். கல் உடகல்லே கட்டினது. அதுக்கு மேலே வேலை பார்க்கணும். ஒரு ஏணியை ஒருத்த வச்சு அதில் ஏறுறான். ஏறும்போது நான் எங்கள் தாத்தாவை பார்க்குறேன். எங்கள் தாத்தா இங்கே வேலை பார்த்துட்டு அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, தம்பி அந்த ஏணியை கொஞ்சம் நகர்த்தி வச்சு அதில் சாத்துன்றார். கீழே கொஞ்சம் அந்த ஏணியை நகர்த்தி வச்சு அதில் சாத்தி வச்சு அதில் ஏறுன்றார். அவன் இல்லை, அவன் அந்த எங்கள் மதுரையிலேயே பெரிய கொத்தனாருடைய மகன். அவன் பிரபலமான கொத்தனார். இல்லை பெருசு, எனக்கு தெரியும் பெருசுன்ட்டான். என்னவா பெருசு, எனக்கு தெரியும் பெருசு அப்படின்ட்டான். இப்படி ஏறுறான். ஏறி ஏறி போய் ஒரு இடத்துல போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏணி அப்படியே பறந்து வந்துச்சு. வந்து இங்கே ரோட்டு கட்ட இருந்துச்சு, அதுக்குள்ளே விழுந்தான். டமால் அம்மான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கை கால்லாம் உடஞ்சி போய் கிடக்குறான் உள்ள. அவர் என்ன சொன்னார்னா, அவர் அனுபவத்தினால, அவர் வயசானவர், அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட அந்த அறிவு அதான் புத்தி. அவர் புத்தி சொல்கிறாரு, இவன் இப்படி இருக்கு செவர்னா அது கிட்ட வச்சா ஏறி போனால் அப்படி விழுந்துடும். நகர்த்தி வச்சு ஏறுனா ஏற ஏற அது என்னாகும் வெயிட்டு, செவத்து மேலே தான் இருக்கும். அப்ப பெரியவங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை அசட்டை பண்ணக்கூடாது. எல்லாம் வலதுக்கு வைத்து சொல்லுங்க. பெரியவங்க வயசுல பெரியவங்க அனுபவத்தினால பெற்றுக்கொண்ட அறிவினால அவங்க புத்தி சொல்லும் போது நான் அதை கவனமா கேட்பேன்டவரே. என்னோட வயசுல மூத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய யோசனைக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவாண்டவரே. நான் அறிவாளி கிடையாது, எனக்கு மட்டும்தான் அறிவு இல்லை, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, நான் அவங்க சொல்றத கேட்பாண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. கரங்களை திரி கதை மேம்படுத்துவோமா? இப்ப ஞானத்தை கண்டடைகிற, ஞானத்தை கண்டுகொண்டவனும், புத்தியை சம்பாதிக்கிறவன், மற்றவங்க சொல்லக்கூடிய புத்தியெல்லாம் கேட்கிறவனும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்றார் ஆண்டவர். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுமுடியில் உத்தமமானது. அதாவது அதோடைய மதிப்பு, அந்த ஞானத்துடைய மதிப்பு, அந்த புத்தியுடைய மதிப்பு என்னன்னா, வெள்ளியை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் மேலானது. ஆமே. இதை நீங்க வெள்ளியை கொடுத்தோ பொண்ணு கொடுத்தோ நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க அனுபவத்தினால சொல்லக்கூடியதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். முத்துக்களை பார்க்கிறது விலையேறப்பெற்றது. முத்துக்களை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஞானமும் புத்தியும் முத்துக்களை பார்க்கலாம் விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கதொன்றும் அதுக்கு நிகர இல்ல. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும்னா, இப்ப எனக்கு சாக்கோபோ ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், கடலை முட்டாய்னா ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அதுக்கு ஈக்குவல் இல்லை, ஞானத்துக்கு ஈக்குவல் அதெல்லாம் ஆகாது. உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது எதுவோ அதெல்லாம் ஞானத்துக்கு ஈக்குவல் ஆக முடியாது. அதெல்லாம் காட்டிலும் ஞானம் மேலானது. ஆமே. அதன் வலதுகையில், ஞானத்தின் வலதுகையில் தீர்க்காயுசும், ஞானத்தின் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. உங்களுக்கு ஞானம் இருந்தா நீங்க தீர்க்காயுசா இருப்பீங்க, செல்வம் வரும், கனம் உண்டாகும். ஆமே. அதன் வழிகள் இனிதான வழிகள். ஞானமா நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும், இனிதாக இருக்கும். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஞானமா நடந்தீங்கன்னா சமாதானமா இருப்பீங்க. இப்ப நான் பாஸ்டுக்கு மரியாதை கொடுத்து இருந்தனா எனக்கு சமாதானமா இருக்கும். நான் மேட்டுமையோட நடந்த என்னாகும், என்னாகும், என் மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கும். நான் யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன். கர்த்தருடைய நாம மேம்படுத்த சொல்றேன், யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன். என்னோட வயசுல குறைவா இருந்தாலும் சரி, இந்த பாப்பா உட்கார்ந்துருக்கு, என்னோட வயசுல சின்னது அது, அதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு மேல ஒரு கிருபை இருக்கும். ஆண்டவர் அந்த பிள்ளை மேல ஒரு அன்பு வச்சிருப்பார். இந்த பிள்ளைய அசட்டை பண்ணா நான் யார் அசட்டை பண்றேன் பரம தகப்பன அசட்டை பண்றேன். அதை ஆண்டவர் பாப்பாரா இல்லையா? நீங்க பாக்குற பார்வை ரொம்ப முக்கியம். யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. வலதுகை வச்சு சொல்லுங்க, யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள் ஐயா. நான் வயசு வித்தியாசம் இல்லாம நான் கனத்தை தருவேன் ஆண்டவரே. இயேசுவே, கனத்தை தருவேன் ஆண்டவரே. என்னை விட ஒரு படி மேல வச்சு பாப்பாண்டவரே மற்றவங்களை. எனக்கு அந்த தாழ்மையை தாரும் ஐயா, அந்த தாழ்மையை தாரும், அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஐயா. இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறட்டும் ஐயா, இன்றிலிருந்து என் வாழ்க்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமேன், ஆமேன். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்பினது போல இருக்குமா? ஞானம் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்பினா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்? அப்படி போல இருக்கும். ஞானமா நடந்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை பற்றி கொள்கிற, அதை பிடித்துக் கொள்கிற எவனும் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதே இது நீதிமொழிகள் 4 நீதிமொழி 4 5-9 பார்த்தீங்கன்னா, ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை, இந்த வசனம் ஞானமான வார்த்தை, ஞானத்தை தருகிற வார்த்தை, அறிவை தருகிற வார்த்தை, புத்தியை தருகிற வார்த்தை, விவேகத்தை தருகிற வார்த்தை. அதை விடாதே, ஞானத்தை விடாதே. ஞானம் உன்னை தற்காக்கும். ஞானத்தின் மேல் பிரியமாயிரு. ஞானம் உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ ஞானத்தை மேன்மைப்படுத்து, ஞானம் உன்னை மேன்மைப்படுத்தும். நீ ஞானத்தை தழுவிக்கொண்டால் ஞானம் உன்னை கனம் பண்ணும். ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். ஞானம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம் தானியேலுக்கு கொடுத்த ஞானம் தான் தானியேலை ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்தி உட்கார வச்சுச்சு. ராஜாக்கள் எல்லாம் எழுந்து நின்னாங்க. நேபுகாத்நேச்சார் வரும்போது மந்திரிமார்கள் எந்திரிச்சு நிக்கிறாங்க, திரும்ப உட்கார்ந்துட்டாங்க எல்லாரும். இப்ப தானியல் உள்ள வர்றார், யாரெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறார்? எல்லாரும் நிக்கிறாங்க, ராஜா எந்திரிச்சு நிக்கிறார். ஆமே. ஞானம், அந்த விசேஷித்த ஞானம், தேவ ஞானம் இருந்ததுனால யோசேப்புக்கு முன்னாடி பார்வன் எந்திரிச்சு நின்னாரு. ஆமே. தரியு ராஜா எந்திரிச்சு நின்னாரு, பெல்ஷர்ஷா ராஜா எந்திரிச்சு நின்னார் தானியலுக்கு முன்னாக. அப்படி போல ராஜாக்களுக்கு முன்பாகவும் உயர்த்துவார். நீங்க ஞானமா இருந்தீங்கன்னா ராஜாக்கள் உங்களை தேடி வருவாங்க. தேவ ஆலோசனைக்காக, தேவ ஞானத்துக்காக நான் என்ன செய்யணும் தேடி வருவாங்க. ஆமே. அதே நீதிமொழிகள் 8:10-11 வசனங்கள் பாருங்க. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்தி மதியும், பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்க வேளையில் எல்லாம் அதற்கு நிகரல்ல. நீதிமொழிகள் 16:16 வசனம், பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. நீதிமொழிகள் 20:15 வசனம், பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுறந்த ரத்தினம். Only a few people speak with knowledge. சில மனிதர்களுக்கு தான் இந்த விசேஷித்த ஞானம் இருக்கு. ஏன் அப்படி? கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் கொடுக்கல. ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல? ஒரு தானியலுக்கு கொடுத்தாரு, ஒரு யோசேப்புக்கு கொடுத்தார், ஒரு அபிகேலுக்கு கொடுத்தார், ஒரு சாலமனுக்கு கொடுத்தார், எல்லாருக்கும் ஏன் கொடுக்கல? என் மேல இருக்க ஏதாவது கிருபை என் மேல இருக்குது. சில சமயத்துக்கு கிருபை இல்லாத போல நான் உணர்றேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது எல்லாம் அமைதியா இருவாங்க. இவ்வளவு நல்லா சிரிச்சீங்க இல்ல, நல்லா சிரிச்சு நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, இந்த இஞ்சி தின்ன, இஞ்சி தின்ன குரங்குன்னு வாங்க பார்த்துருக்கீங்களா? இஞ்சி தின்ன குரங்குன்னு, குரங்கு இஞ்சி தின்னுச்சுன்னா குருக்கும். அது மாதிரி நான் ஏது கேள்வி கேட்டா எல்லாம் அமைதியாயிடுறீங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கீங்க, உயிரெல்லாம் இருக்கு, நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா சிரிக்கணும். ஒரு சபைக்கு போயிருந்தேன், பாஸ்டர் கோச்சு கூடாது, பாஸ்டர் கோச்சு கூடாது, ஒரு பெரிய ஊழியக்காரர், தமிழ்நாட்டில் பெரிய ஊழியக்காரர், பெரிய சபை. நாம் போய் ஏதாவது ஜோக் சொன்னால் எல்லாரும் பாஸ்டர் பார்க்குறாங்க. பாஸ்டர் அப்படி இவங்களும் பாஸ்டர் அவனை அவனுங்க கட்டியாக வச்சிருக்கீங்க, நாய் ஏங்க நீங்கன்னு கேட்டேன். ஒரு நாய் சிரிக்குமா? உங்கள் வீட்டு மாடு சிரிக்குமா? ஆ, உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் சிரிக்குமாங்க? நாய் சிரிச்சுன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாய் சிரிக்காது, மனுஷன்தான் சிரிப்பான். பைபிள போட்டிருக்கா இல்லையா, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. சிரிக்கணுங்க, நகைச்சுவை, நகைச்சுவை அது ஒரு அணிகலன் மாதிரி நல்லா சிரிச்சு பழகணும். ஜோக்கு சொன்னா சிரிக்கணும், மற்றமான ஜோக்கு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? சிரிக்க கூடாது. இப்ப நான் ஜோக்கு சொல்லி சிரிக்கணும்னு சிரிக்க கூடாது. அந்த ஜோக்கு கேட்டோன்னு நீங்க சிரிக்க, அப்படிப்பட்ட தரமான ஜோக்கு சொல்லணும், அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும். நல்லா சிரிச்சு பழகணும், நல்லா சிரிங்கல. இடத்தை கொண்டு போக போறீங்க, இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயினே போக பிடிக்காது, பஸ் அது பரவாயில்ல, ரெண்டு நேரம் உட்காந்துருப்பான், என்ன பண்ணுவாங்க, அங்கங்க தெரியாது, பேசாம இருக்கலாம். இந்த ட்ரெயின்ல நேர் நேரம் பார்த்த மாதிரி இருக்குமா? அவன் நம்மளை பார்ப்பான், நம்ம பார்க்காத போது நம்மளை பார்ப்பான், பார்க்காத போது இவன் ஆடுறான், கண்ணாடி போட்டு வந்திருக்கிறான், பக்கத்துல ஒன்று உட்காந்துருக்குது, அமைதியா இருக்கவன், இவன் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான், அந்த பொண்டாட்டி பார்த்தா சுகப்பா இருக்கவன் கருகருன்னு இருக்கான், இவனுக்கு இவன் பொண்டாட்டி இவ்வளவு அருமையான பொண்டாட்டியான்னு பார்ப்பான். நம்ம அவனை பார்த்த உடனே பார்க்காத மாதிரி திரும்பிக்குவான். திரும்ப நம்ம ஏதாவது புத்தகம் படிச்சுக்கணும், பைபிள் வழி ஏதாவது பரட்டணும்னா உடனே நம்மளை பார்ப்பான், கீழே மேலையும் பார்ப்பான். ஒருத்தர் நேராக பார்க்கணும், வேற கீழே மேலையும் பார்த்தானா சரி பார்க்கறான்னு அர்த்தம். இவன் யாருன்னு இது எதுக்கு? ஒருத்தர் எப்பயுமே நான் தான் பேசுவேன், என் ஒய்ஃப் பேசவே மாட்டா, ஒரு வார்த்தையோட பேச மாட்டா, நான் தான் பேசுவேன், என்னால் வாயை மூட முடியாது, அவள் வாயை திறக்க மாட்டா. போன வாரம் ஒரு ஊருக்கு போனேன், வெளியூருக்கு, சும்மா பேசுவேன்னு அவர்கிட்ட ஒரு பேச்சு ஆரம்பிச்சேங்க. ட்ரெயின் போய் நிற்கிற வரைக்கும் உடலவே இல்லை. ட்ரெயின் போது டக்கு டக்கு டக்குன்னு அவர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க, உடவே இல்லை. நான் இடையில இடையில தான் கொஞ்சம் பேசினேன். கடைசியில் ஸ்டேஷன் இறங்க போகும்போது அந்த ஒய்ஃப் இல்லை, எங்க இந்த ஞானம்ன்ற புஸ்தகம் எழுதிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு, எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நம்ம பேசக்கூடிய இடையில பேசுகிற அந்த 4 வார்த்தையில் அந்த அம்மாவை இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஞானம் வேணும். அதே மாதிரி நல்ல பேச்சாளர், நல்ல சொற்பொழிவார், தமிழ்நாட்டிலேயே சிறந்த பேச்சாளரில் ஒருத்தர். அவர் இல்லை இந்த மாதிரி ஞானம் பத்தி எழுதிக்கிட்டு இருக்கேன்னு, எனக்கு தான் முதல்ல ஞானம் வேணும், எனக்கு ஞானம் புஸ்தகம் போட்டோடனே எனக்கு முதல்ல காப்பி எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். ஆமே, ஆண்டவர் தான் மகிமை. இதுக்கு மேல நான் பேசக்கூடாது, என்ன சாப்பாடு நேரம். இனி என்னாகும், நான் பேசினேன்னா எனக்கு ஞானம் ஞானம் பசிக்கிறது பத்தி எல்லாம் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார். பசிக்கும் போது வச்சு பேசலாமா, இது ஞானமா? பாஸ்டர்கிட்ட போய் கேட்பாங்க அப்புறமா, ஏன் பாஸ்டர் நல்லா பசிக்கும் போது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது ஞானமானு கேட்பீங்க. எதுக்கு வம்பு? எல்லாரும் எழும்பி இல்லைங்க. முக்கியமான நேரம், முக்கியமான நேரம். யாருக்கு ஞானத்தை கொடுப்பார்னா, வாஞ்சிக்கிறவங்களுக்கு கொடுப்பார். யாரு ஞானத்தின் மேல தாகமா இருக்கிறாங்களோ, கேளுங்கள் கொடுக்கப்படும். வெறும் ஹாஸ்பிட்டல் பேகில் இல்ல, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் கேட்க கடவன், தாகமா இருக்கிறவன் தட்ட கடவன் அவனுக்கு திறக்கப்படும், தாகமா இருக்கிறவன் தேட கடவன் அவன் கண்டடைவான். ஆமென், ஆமென். இயேசுவே எனக்கு ஞானத்தை தாருமையா, ஞானத்தை தாருமையான்னு கேட்டீங்க, ஞானத்தை தருவார். வேதத்தை நான் படிக்கும் பொழுது, இயேசுவே வேதத்தின் வார்த்தை இல்லாம நீ எதை செய்ய மாட்டீங்க அப்பா, நீர் வார்த்தையாக இருக்கிறீர். இயேசுவே இந்த ஞானம் எனக்கு வேணும், நான் வேதத்தை படிக்கும் பொழுது எனக்கு இந்த ஞானம் கடந்து வரணும் ஐயா. இயேசுவே இந்த ஞானம் எனக்கு கடந்து வரணும், உம்முடைய ஞானம் இயேசுவே, நீரே ஞானம், நீரே ஞானம். 1 Corinthians 1:31 சொல்லியிருக்கிறீங்க, அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீரே ஞானம், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் ஐயா, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க இயேசுவே. உம்முடைய ஞானத்தின் ஆவியால நிரப்பப்பட்ட இந்த வார்த்தைகளை நான் படிக்கும் போது எனக்குள்ள இந்த ஞானம் கடந்து வரணும். இன்றிலிருந்து இந்த வேதத்தை இரவும் பாலும் நான் படிப்பாண்டவரே, நான் படிக்கும் பொழுது உம்முடைய ஞானம் எனக்குள்ள கடந்து வரணும், உம்முடைய அறிவு உம்முடைய புத்தி எனக்குள்ள கடந்து வரணும் ஐயா. அது பொன்னை காட்டிலும், முத்துக்களை பார்க்கிலும், வெள்ளியை காட்டிலும் வெளியேற பெற்ற ஞானத்தை எனக்கு நீ தரணும் ஐயா, எனக்கு அந்த கிருபை பாராட்டும் ஐயா, எனக்கு அந்த கிருபையை தாரும். நீ ஞானமா இருந்தால் உன் பரம தகப்பனுடைய இருதய மகிழும், நீ ஞானமாய் பேசினால் உன் பரம தகப்பன் இயேசு ராஜா மகிழுவார், மகிழுவார். ஓ லிபா கதாரா, நீ ஞானமாய் நடந்தால் என் கர்த்தர் மகிழுவார், என் இயேசு ராஜா மகிழுவார். உன்னை சிருஷ்டித்தவர் ஞானமாய், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை யோசித்து படைத்திருக்கிறார், உன்னை யோசித்திருக்கிறார். ஓ ரபா ரபா, நீ குறைவுள்ளவள் அல்ல, நீ குறைவுள்ளவன் அல்ல, கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நீ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, பெற்றுக்கொள். எனக்கு இந்த ஞானம் வேணும் ஐயா, என் ஞானமத்தினாலே, என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு அருளி செய்வேன். நான் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், கரடு முரடானதை சமமாக்குகிற தேவன், கோடலை செவியாக்குகிற தேவன், தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுகிற தேவன், கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன். ஓ ராபா ராகாபா ராபா, உனக்குள்ளே அதிசயத்தை செய்வேன், உனக்குள்ளே அற்புதத்தை செய்வேன், வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும். இது பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம், இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம், இது தெய்வத்திலிருந்து பெற்றுக் கொள்கிற ஞானம், இந்த உலகத்திலிருந்து பெற முடியாதது. உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் அறை வீட்டுக்குள்ள, உனக்குள்ளே வந்து, உனக்குள்ளே ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அந்த அனந்த ஞானத்தை உனக்கு தருவார். ஓ ரபாகாதாராபா, ஒப்பற்ற செல்வம், ஒப்பற்ற செல்வம், அவருடைய ஞானத்துக்கு நிகர் எதுவும் அல்ல. இந்த உலகம் ஞானத்தை தேடுது, இந்த உலகம் பெஸ்ட் பெஸ்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜபமே ஜெயம் 2014 சிறப்பு பிரார்த்தனை கூட்டம். நம் அன்பு சகோதரர் ஜி பி எஸ் ராபின்சன் அவர்கள் விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் தேவ செய்தியளித்து நமக்காக ஜெபித்துள்ளார்கள்.
1: இந்த மாலையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, இப்போது வேகமாக தேவனுடைய வசனத்துக்கு நாம் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மேத்யூ சாப்டர் 21:22. மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: மேலும் நீங்கள்
1: விசுவாசம் உள்ளவர்களாய்
2: ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்கள் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். விசுவாச ஜபம், ஜபத்தில் விசுவாசம். நீங்கள் வேதத்தில் குறிப்பாக அத்தனை சுவிசேஷத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆண்டவராக இயேசுவின் ஊழியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், பார்க்கிறோம். ஏராளமான அற்புதங்களை இயேசப்பா செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் எழுதியிராத இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் ஆண்டு

0: அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புவார். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாராவது, நீ விசுவாசிக்கிறாயா? எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் எந்த ஊர், எந்த சர்ச் மெம்பர், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் வேதத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பிள்ளையின் தகப்பனுடைய அந்த பிள்ளை அவனுடைய மகனை பிசாசு அலகழித்த போது சீஷர்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிசாசை சீஷர்களால் துரத்த முடியாத பட்சத்தில் கடைசியில் அந்த தகப்பனார் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அந்த அவனுடைய மகனை நிறுத்தும்போது உன்னுடைய சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, பிசாசு போகலாண்டவரே, உமக்கு சித்தமானால் இவனை சுகமாக்கும். இயேசு அவனை அந்த தகப்பனாரை பார்த்து என்ன கேட்டார்? இவனை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஜெபமே ஜெயம் என்ற இந்த கூட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற முக்கியமான பாடம் விசுவாசம். விசுவாசம், விசுவாச ஜெபம், இது மிக மிக மிக முக்கியமான காரியங்கள். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினால்தான் கர்த்தர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறார். விசுவாசம் என்றால் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கூட்டத்துக்கு வரோம், எல்லாம் நான் விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 11 ஹீப்ரூ சாப்டர் 11:1. எபிரேயர் 11 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: விசுவாசமானது,
0: விசுவாசமானது
1: நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்,
0: நம்பப்படுகிறவர்களின் உறுதியும்,
1: காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது.
0: காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கிக்க கேட்கும்போது முதல்ல நம்ம அதை நம்ப வேண்டும். ஆமேன். நம்ப வேண்டும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, உங்கள் கண்களால் இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை நான் காண்கிறேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் உங்கள் கையில் அது இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை எனக்கு தரப்போகிறார் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் காணப்படாதவைகளின் அது நிச்சயம். ரோமர் எழுதின நிருபத்தில் 8 ரோமன் சாப்டர் 8, நீங்கள் வேத வசனத்தை திறந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். 25 வாசிக்க கேட்போம்.
1: நாம் காணாததை நம்பினோமாகில்,
0: காணாததை நம்பினோமாகில்
1: அது வருகிறதற்கு,
0: அது வருகிறதற்கு
1: பொறுமையோடு காத்திருப்போம்,
0: பொறுமையோடு காத்திருப்போம். நாம் பார்க்காததை நம்பினோம் என்றால், இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கல, நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல, சரி, ஆனால் நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று ஒருவன் சொல்வார் என்றால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே எப்போது கிரியை செய்யும் என்றால், நான் பார்க்காததை நம்பினோம் என்றால் அது வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோடே காத்திருப்போம். கையை வைத்து கத்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை சற்று தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும், ஒருவேளை விசுவாசம், அந்த தகப்பனார் சொல்லுகிறார் பாருங்க, நீ விசுவாசிக்கிறாயா, உன்னுடைய மகனை நான் சுகமாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது தகப்பனார் என்ன சொன்னார்? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்புறம் ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதிலிருந்து அதை ரொம்ப நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விசுவாசம் அனுபவிக்க முடியும். ஆமேன். விசுவாசம் என்பது ஒரு வரம் என்று 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலில் இந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 12 நீங்கள் காண முடியும். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பணத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் நம்முடைய படிப்பின் மேல் இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் அவங்க அப்பா அம்மா மேலே இருக்குது, எங்கள் அப்பா இதை தருவாங்க, எங்கள் அம்மா அதை தருவாங்க, எங்கள் இவங்க அவங்க தருவாங்கன்னு அவங்க நம்பியிருந்தேன், இவங்க பணம் கொடுப்பான்னு அவங்கள நம்பியிருந்தேன். நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் மனுஷர் மேலே நம்பிக்கையோடு போவோம். அவங்க இந்த பணத்தை தருவாங்கன்னு நம்பியிருந்தேன், அவர் எனக்கு இந்த வேலையை வாங்கி தருவார்னு நம்பியிருந்தேன், எனக்கு தருவேன் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையை நம்பியிருந்தேன், ஆனால் கடைசியில் அவங்க தராமல் போயிட்டாங்க என்று நம்ம மனுஷனை பற்றியே நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறார். நீங்கள் பைபிளை திருப்புங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11 மார்க் எழுதின சுவிசேஷம் 11 எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 22 வாசிக்க கேட்கலாமா?
1: இயேசு அவர்களை நோக்கி
0: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். திரும்ப வாசிங்க,
1: இயேசு
0: அவர்களை நோக்கி என்று அந்த வசனம் துவங்குகிறது. இயேசு யாரை நோக்கி, எவர்களை நோக்கி என்றால் தம்முடைய சீஷர்களை, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பின்னால வந்துட்டீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை ஃபாலோ பண்றீங்க, என் உபதேசத்தை கேட்குறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். நம்மளும் விசுவாச கிறிஸ்தவளாக மாறிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானசன சபையில் போகிறோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம சில அற்புதங்களை பெற முடியாமல், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதை இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதுகிறாங்கன்னு கேட்டால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். ஆமேன். தேவனுடைய விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். சில சொல்லுவாங்க, எங்க மனைவிக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க அப்பாருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க பாஸ்டருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, நம்ம சொல்றோம் இல்லையா? அத மாதிரி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசம், அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேவனுடைய விசுவாசம்னா என்ன பிரதர், தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அவன் வீட்டுக்குள் இருக்கிறவனை வெளியே வா என்று கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார், எதை பார்க்கிறாய் என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிறேன், அழகாய் மின்னி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே என்று அவன் சொன்னான். சரி, அடுத்த கேள்வி ஆண்டவர் என்ன கேட்டார், இந்த நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும் ஆண்டவரே, இவ்வளோ நட்சத்திரங்களை என்னால கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு திரளாய் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஒரு தேவ மனிதன் பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மின்னுகிறதை ஆபிரகாம் அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளைப் போல அவன் பார்த்தானா? ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய விசுவாசம் என்னென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், ரோமர் 4:17 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கும் கர்த்தர். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய விசுவாசம். இங்க உதாரணத்துக்கு நான் மிகுந்த தாழ்மையா அன்பா சொல்றேன், இப்போ நம்ம பிரேயர் சென்டருக்கு வருகிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், நண்பர்கள், மற்ற ஜப வீரர்கள் வரும்போது இதை எப்படி நீங்கள் கேட்டீங்க, யார் ஆர்கிடெக்ட், இதுக்கு எந்த யார் என்ஜினியர், யார் பிளான் போட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு எந்த என்ஜினியருடைய பர்சனல் பிளானே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை வச்சார், அதை நான் என்ன செஞ்சேன், என்ஜினியருக்கு ஷேர் பண்ணேன், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி. ஏன் இப்போ தான் வெளியே ஒரு உதாரணமாக நல்ல சுவர், சுற்றி வர சுவர் இருக்க, இது எப்போ ஏன் இதுக்கடையில் இந்த கிளாஸ்லாம் போட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்த சின்னதாக வச்சுருக்கீங்க? பரிசுத்தாவியானவர் அதை அந்த படத்தை தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், இதை இப்படி கட்டணும், இதுக்கு இத்தனை கதவுகள் வைக்கணும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும். ஒரு முறை இந்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கே 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ என்ஜினியர் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு இது ஒத்து வராது, இதெல்லாம் இங்கே கட்டவே முடியாது பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு என்ஜினியர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பொதுவாக நம்ம ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் என்னுடைய கண்களில் நான் பார்த்த ஸ்டேஜ் வந்து அவர் சொல்கிற மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். கர்த்தர் உணர்த்தினது, இல்லை பிரதர் இப்படி இருக்கணும், சரி நான் 2 நாள் கழித்து வரேன், திரும்ப ஒரு மீட்டிங் போடலாம். இப்படியே இழுத்து இழுத்து இழுத்து 3 மாதத்துக்கு மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் வந்து தரேன், 2 நாள் கழித்து தரேன்னு போனவர் தான் அதே ஒரே போக போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இயற்கை சீற்றங்கள். எப்போதெல்லாம் இங்கே கட்டடம் கட்ட தோங்குவோமோ பயங்கர மழை வந்துடும், மழைக்காக தான் ஜோம் பண்ணுவோம், கடைசியில் மழையை நிறுத்துங்கன்னு ஜோம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில நேரத்தில் பணம் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டான், சில இந்த பணத்தையாவது முழங்கால் போட்டு அழுது ஜோ பண்ணி வாங்கிடலாம், ஆனால் இந்த வேலைக்காரங்களோட படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனாலும் இது இப்படி தான் வரணும், இது இங்கே வரணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி அமையணும் என்று கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தரிசனத்தை அதை காணவில்லை என்றாலும் அது வரும் என்று பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் இன்றைக்கு நம்ம சொல்கிற மாதிரி அந்த பிதாவினுடைய, தேவநாயக கர்த்தருடைய விசுவாசம் என்ன, இல்லாதவைகளை அது இருக்கிறதாக, இருக்கிறதாக அவர் அழைக்கிற கர்த்தர். ஆமேன். அப்போ அதை போல இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ளே வரணும். தேவனுடைய விசுவாசம்னா என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக. ஒருவேளை இன்றைக்கு நீ ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறும், நான் விசுவாசிக்கிறேன் என்று முதல்ல நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு கர்த்தர் இதை தலைகீழாக மாற்றப்போகிறார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார், இன்னார், இந்த ஊர்க்காரர், இந்த ஆண்டவர், இந்த வல்லமை பெற்றவர் இன்னார், அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நீங்க திரும்ப மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்தை நீங்க திருப்பி 23 வசனம், எவனாகிலும்
1: இந்த மலையை பார்த்து
0: நீ பெயர்ந்து
1: சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: நல்ல கவனிங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் போதிக்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார்? எவனாயிலும் ஒருவன், சொல்லுங்க அந்த வார்த்தைய. இவர்தான் அவர்தான் இல்லை, புரியுதா உங்களுக்கு? எவனாயிலும் ஒருவன். சிலர் சொல்லுவாங்க, எங்களாலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது பிரதர், எனக்கெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு சாதாரண விசுவாசிகள், நாங்கள் ஒரு சாதாரண சர்ச் மெம்பர், நான் இப்போ தான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், எங்களாலெல்லாம் முடியாது, இப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமே, ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாயிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, சொல்லுங்க வாய் திறந்து பார்த்து, இன்னொரு முறை சொல்லுங்க, சரி பார்த்து பாருங்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், பாருங்க இப்போ இந்த இந்த இந்த இந்த நோட்டை பாருங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் சரீர உறுப்பில் எந்த உறுப்பு வேலை செய்யணும்? கண் வேலை செய்யணும், கண். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் உங்கள் கண்களில் இருக்கணும், இந்த பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 ஆண்டு திட்டம்னு சொல்லி 5 வருஷம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரோடை வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் வரப்போகுது 5 வருஷத்துக்கு முன்னாலன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாலே பிளான்லாம் போட்டுருவாங்க. அவன் சொன்னான், இந்த இடத்துல 5 வருஷத்துக்குள்ளே இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாலம் கட்ட போகிறோன்னு. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் 5 வருட திட்டம், அங்கே 20 ஆண்டு திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், 20 வருஷத்துக்கு பின்னால் இந்த இடத்துல என்னென்ன வரும்னு அங்கே அழகாக படம்லாம் வரைஞ்சி அங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க, 20 வருஷத்துக்கு பிறகு இந்த இடம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. நான் போன வருஷம் இந்த அரபு நாட்டில் கத்தார்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு பெரிய போர்டு வச்சு பக்கத்தில் பயங்கரமாக இருக்குது. அந்த படங்கள்லாம் பார்த்தா பெரிய பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பயங்கரமான ட்ரெயின்லாம் ஓடுது. அந்த ஊரில் ட்ரெயினே கிடையாது, கடலுக்குள்ள தோண்டி ட்ரெயினை போட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ரெயின் ஓடப்போகுது. எப்போ 2020 வரும்போது இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் இந்த படங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க, 2020 இப்படி வரப்போகுது வரப்போகுது என்று ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களை இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கி உங்கள் நீங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருப்பீங்க, இதுக்குள்ளேயே தான் நான் இப்படி இருக்கணும் என்பது தேவ சித்தம் இல்லை. ஆமைன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லையை விரிவாக்குவார். நம்முடைய ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க விரிவாக்குவார்னா, நம்முடைய ஆண்டவர் விரிவாக்குகிறவர், நம்முடைய ஆண்டவர் குறுக்குகிறவர் அல்ல, சுருக்குகிறவர் அல்ல, மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, கட்டுப்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாயில் ஒருவன் இந்த மலையை என்ன செய்யணும், முதல்ல முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ விசுவாசம் இருக்குது, விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல, இல்லை ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கணும், மலையை பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், மலையை பார்க்கணும். இப்போ மலைக்கு கீழே நின்று மலை எப்படி பார்க்க முடியும், அப்படி தான் அண்ணாந்து பார்க்க முடியும், ஓரளவுக்கு தான் மலை தெரியும், பிரம்மாண்டமான மலை. மலை என்பது நல்ல கவனிங்க, இப்போ இமயமலை மட்டும் இல்லைன்னா சீனாவில் இருக்கிற குளிர் பயங்கரமாக இந்தியாவுக்குள்ளே வந்துடுமா, ஆனால் அந்த இமயமலை தான் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கங்க, தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மலை வந்து, மலைன்னா என்னென்னா அது ஒரு தடை சுவர், மலை என்பது ஒரு தடை, மலை என்பது என்னது, ஒரு தடை. இன்னொன்று கூட சொல்லலாம், முன்னேறி செல்ல முடியாதபடி இடைஞ்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிற காரியம் அதான் மலை. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது மலை இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண முடியலங்கிற ஏதாவது ஒரு மலை இருக்கலாம், ஏதாவது தடைகள் இருக்கலாம், ஏதாவது இருக்கும் தடை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தடையை நீ என்ன செய்யணும், ஐயோயோ பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பிக்கிட்டோன்னா நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். அந்த மலையை நான் பார்க்க வேண்டுமானால் என் கண்களில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே விசுவாசம் இருக்கணும்? கண்களில் விசுவாசம் இருக்கணும். என் பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும், விசுவாச பார்வையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். ஒரு வீடை கட்டும்போது முதல்ல பள்ளம் தோண்டுவாங்க, குழியை தோண்டுவாங்க, அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அங்கே ஜல்லி மணல் கல் செங்கல் குழி குண்டெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா? கேட்குற டக்குன்னு பேச, போவீங்களா போக மாட்டீங்களா? அங்கே குழி இருக்குமே, செங்கல் இருக்குமே, அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா? போவோம். ஏன்னா குழி இருந்தாலும் பார்த்துவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்படி அங்கே நின்றுவாங்க. அப்படி பார்த்து வாங்கன்னு தான் சொல்ல, வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த குழி குண்டுமா இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான கட்டடம் எழும்ப போகிறது. அந்த கட்டடம் எப்படி எழும்ப போதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் பார்த்துவான்றீங்க. அந்த கட்டடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இது குழியும் குண்டுமா, ரோட்டில் செங்கலை வச்சுருக்கான், அங்கே வச்சுருக்கான், இங்கே வச்சுருக்கான், போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு இப்போ சண்டை கூட வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கெட்ட ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போய் அதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க. கையை உயர்த்தி ஆண்டு மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த கரடு முரடான இடமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு போவது விரும்புவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல தடைகள் போராட்டங்கள் வரும், அதை தாண்டி செல்லும்போது தான் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை பார்க்கிறதுக்கு ஒரு பார்வை, விசுவாச பார்வை இருக்கணும். ஆமென். இப்போ பயங்கரமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கடல் பிரவாகித்து, பயங்கரமான கடலில் இப்படி அந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாரி யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் போய் ஓரத்தில் பட்டா யோர்தான் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய சித்தம், யோர்தானை கடந்து நீங்கள் கானானுக்கு போகிறீங்க, இதுதான் ஆண்டவருக்குடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். இப்போ அதை முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடை சுவர் மாதிரி அங்கே யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே போல் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாதபடி, உங்கள் ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு யோர்தான் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை துரத்துங்க, இதை பிளங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் மாறலை. ஏன் மாறலைன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், உங்களுடைய கால் போய் அந்த உள்ளங்கால் அந்த யோர்தானின் கரையில் தண்ணீரில் பட்டா அந்த தண்ணீர் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது வந்து இது நாம் செய்ய வேண்டியது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி ஒன்று ஓடினா நம்ம உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், யோர்தானே நீங்கள் தானே உண்டாக்குனீங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த யோர்தான் என்ன செஞ்சிடும், ரெண்டாக பிளந்துரும் அப்படி டக்குன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தில் அற்புதங்களை பார்க்கணும்னா உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆமேன். கிரியையில் கொண்டு வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையை முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு விசுவாச பார்வைய ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க. என்ன பார்வை கொடுங்க? விசுவாச பார்வை. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாச பார்வையை தாங்க, என் கண்ணில் ஒரு விசுவாசம், என் கண்ணில் விசுவாசம், என் கண்ணில் என் வீட்டில் இருக்கிற குறைய தான் தெரியுது, எங்கெங்க குறை, வீட்டில் என்ன குறை, அந்த ரூமில் என்ன குறை, சாப்பாட்டில் என்ன குறை, நான் உடுத்துகிற உடையில் என்ன குறை, இந்த குறை தான் என் கண்ணுக்கு தெரியுது, நிறைவு என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக, இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக, இன்று முதல் என் கண்களை விசுவாச கண்களாக மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களில் ஒரு விசுவாசம் வரட்டும், என் பார்வையில் இருக்கிற அவிசுவாசம் போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் கண்களில் ஒரு புதிய விசுவாசத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக கரங்களை தட்டி நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்ப அந்த வசனத்திற்கு வாங்க, 11 மார்க் சாப்டர் 11 அந்த 23 வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க சொல்லி. இப்போ சொல்லுங்கள் பேசுங்கள்னா நமக்கு என்ன என்ன என்ன என்ன உறுப்பு வேலை செய்யணும்? கண்ணா, வாய். இப்போ நல்லா கவனிங்க, விசுவாச ஜீவியத்தில் நிறைய உறுப்புகள் வேலை செய்யணும். உள்ளத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் மாத்திரம் நம்புறேன் வீட்டிலே உட்காந்துருந்து தான் முடியாது. ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்லுகிறார், முன்று மலையை பாரு, ரெண்டாவது மலையை பார்த்து சமுத்திரத்தில் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. சொல்லணும்னா பேசுங்கன்னு அர்த்தம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை இன்றைக்கி அநேகர் நம்ம கேட்குறோம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அப்படியே பதியும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்துரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தத்தை, அது என்ன தத்துவம்? வாக்குத்தத்தம், வாக்கு. இந்த வாயை திறந்தாதான் வரும் அது. அப்போ இருதயத்திலே அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா போதாது. ஆண்டவர் சொல்றாரு, வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். கையை வைத்து ஆண்டவரை மயப்படுத்துங்க. என்ன வார்த்தை பேசணும்? விசுவாச வார்த்தை. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவரவனுக்கு அதே நேரத்தில் மத்தேயு 6:8 அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற வசனம், எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமேன். எனக்கு உணவை தருவார், எனக்கு நன்மையானதை தருவார், அவரே எனக்கு தருவார். நான் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்டீவுக்கு இந்த இதே 10 அவனுடைய பர்த்டே, அந்த வாரத்தில் நான் பெங்களூர் கூட்டத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஸ்டீவ் சொன்னால், எனக்கு பர்த்டே வருது, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னா, சரி உனக்கு ஏசப்பா தருவார், நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சொல்லணும். ஆமே, சொல்லி கொடுக்கணும். அது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். இதை சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். 3 கூட்டம் முடிச்சுட்டு பெங்களூரில் 12:30 ட்ரெயின். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவங்கெல்லாம் வந்து ட்ரெயினில் என்னை வழி அனுப்ப வந்தாங்க. ட்ரெயினில் ஏறி நான் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பிரதர் ஒரு பேக் ஒன்று என் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் மகங்கிட்ட கொடுங்கன்னார். நான் வாங்கி ட்ரெயினுக்கு கீழே சீட்டு கீழே வச்சுட்டு ரொம்ப பயங்கர டயர்ட் படுத்து தூங்கிட்டேன். காலையில் வீட்டுக்கு வந்து நான் கிறிஸ்டிகிட்ட அதை கொடுத்தா, திறந்து பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அது அவனுக்கு போடும்போது அவனுக்கேன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க பர்த்டேன்னா அவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ அவனுக்கு உடனே சொன்னேன், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, உனக்கு இந்த துணியை தந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி நிறைய பாடங்களை நான் ஊழியத்தில் படிச்சிருக்கிறேன். அதனால் பண விஷயத்தில் மட்டும், பண விஷயம்னு இல்லை, எந்த விஷயம்னு இல்லை, நான் விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அதுக்காக பல கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும், ஆனால் அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது ஒரு மாதம் வர்றது ரெண்டு மாதம் கழித்து வரும், ஆனால் கட்டாயம் வந்தே ஆகும். கையை வைத்து கத்தரை மையப்படுத்துங்க, ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வேன்னா, வாயை திறந்து அடிக்கடி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், ஆண்டவரை நீங்கள் தரப்போகிறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ செய்ய போகிறீங்க ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ அதே பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன அற்புதங்கள் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த அற்புதத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி, உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை நடக்க போகிறது, கர்த்தர் செய்யப்போகிறார் சொல்ல சொல்ல சொல்ல சாத்தானுக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை பார்த்து நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. 1 யோவான் 5:14, ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் 5:14, அதை எடுத்து வாசிக்கிறீங்களா?
1: அவர்
0: நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். கையை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. அப்போ நாம் எதையாகிலும் அப்படின்னா எதை வேணா கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சிலர் தகாத விண்ணப்பமா விண்ணப்பம் பண்ணுவாங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வராது. உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால். அப்போ நீங்கள் ஜபம் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது இது தேவனுக்கு சித்தமானு பார்க்கணும். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க, ஹல்லேலூயா. தேவன், நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம், நாம் பலனாக இருப்பது தேவ சித்தம், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவது தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, அது தேவ சித்தம். அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்பா தகாத ஒரு காரியத்தை போய் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அங்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். இன்னொன்று, ஆண்டவர் உயர்த்துறார்னு வைங்களேன், படிப்படியாக தான் உயர்த்துவார் கர்த்தர், படிப்படியாக தான். இப்போ திடீர்னு, இப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு ஊழியர் கூட்டம். அதில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு ஊழியரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் எழும்புங்க அப்படின்னாரு. எழும்பிட்டு அவரை பார்த்து சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வீங்க? உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அப்படி சொல்வார்னு. என்ன என்ன சொன்னீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வாய்? என்ன, 1 கோடியா எனக்கா? என்ன செய்வேனா? நீ ஒன்றுமே செய்வேனா, நீ உட்கார் அப்படின்றார். காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ அவர் 1 கோடினா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டார். அப்போ அதே நேரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டணும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1 கோடின்றீங்க அப்படின்னு அவன் சொன்னானா, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது பிளான், ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ ஒரு நோக்கம் இல்லாதவன் கையில் கொண்டு போய் 1 கோடியை கொடுத்தா என்ன செய்வான்? ஏற்கனவே சரிவர பைபிள் வாசிக்கலாம் ஜெபம் பண்ணுறதில்ல. அப்போ அந்த எதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இந்த காரை வாங்கலாமா, அந்த வீட்டை வாங்கலாமா, எங்கே வட்டி கூடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டு போயிடுவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அவனை படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹலேலூயா ஹலேலூயா. அப்ப நீங்க எடுத்த உடனே அதை தாங்க இதை தாங்க, உடனே அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியம், பெரிய காரியங்களை தான் செய்யணும். அந்த காரியத்துக்கு நான் தகுதியான்னு பார்க்கணும். ஆமே. அந்த தகுதி உள்ளவனை தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு அனுப்புவார். கைய உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலேலூயா ஹலேலூயா. இப்ப எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னா நான் விசுவாசத்துல கார் ஓட்டுவேன்னு ஓட்டினா என்ன ஆகும்? நான் போய் எங்கேயாவது மோதுனா கூட பரவாயில்ல, எழுத்தாப்புல வரவனுக்கெல்லாம் பெரிய டேஞ்சர் ஆயிடுச்சு அது. அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் சில பிரச்சனைகளில் சிலர் மாட்டிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இதுக்காக இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனம் என்ன சொல்லுது அதன்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருவீங்க, நம்ம ஜபத்தில் ஒரு வல்லமை இல்லை போல இருக்கு, அதனால தான் பதில் வரல. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டிஎல் ஆஸ்பான் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜபத்தில் நிறைய உயிரோடு மறித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, ஐயா நீங்கள் இத்தனை பேரை உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜோமண்ட்டு வீட்டுக்கு வந்துட்டா, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அவர் மறித்து விட்டார் அப்படின்னு தகவல் வருது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா? அப்போ வேறு யாராவது வியாதியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன், அவங்களுக்கு போய் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரான். உடனே அந்த ஆள் இன்னொரு கேள்வி கேட்டாரா, நீங்கள் ஜோம் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல வந்தால் இறந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? இன்னொரு பேஷண்ட் இருக்காரா, அவருக்காக நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னாரு. என்னையா, முதல்ல ஜோம் பண்ணால் செத்துட்டாரு, அடுத்த ஜோம் பண்ணவர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே செத்துட்டாரு, நீங்கள் என்ன திரும்ப ஜோம் பண்ணுவேன்றீங்களா, அது எப்படி? அப்போ தான் டிஎல் ஆஸ்பான் சொன்னாரா, என் வேலை ஜோம் பண்ணுற வேலை, என் வேலை என்ன வேலை, ஜோம் பண்ணுற வேலை, என் ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினாலும் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்மேல் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பெல்லாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்து வசனத்தின்படி நம்ம எமோஷனலாக போகாமல் ஒரு அனுபவ ரீதியாக வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அற்புதங்களை காண வேண்டும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க பார்க்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும், பேசணும். விசுவாச வார்த்தை தான் பேசணும். அவிசுவாசமான வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைனா என்ன? முடியாது, கஷ்டம், ரொம்ப தூரம், இது நான் நினைக்கல, இதெல்லாம் முடியாது, எப்படி ஜெபம் பண்ணா போதுமா, அப்படியா இப்படியா, இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த அவிசுவாசமான ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சால் அற்புதங்களை அது தடை பண்ணோம். பைபிளில் சொல்லியிருக்கு, அங்கே அநேகர் விசுவாசிக்காதபடியினால் கர்த்தரால் அங்கே அற்புதங்களை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நான் உங்களோடு என்ன பேசுகிறேன்னா, அந்த 24 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என்று அந்த தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. 3 அந்த வசனத்தில் நான் சொல்லி கொடுக்க போகிற வார்த்தை, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். முதல்ல கண்ணு, கண்ணில் கை வைங்க, முதல்ல, ரெண்டாவது வாய், 3 இருதயம். விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றா வேலை செய்யணும். முதல்ல கண்ணு, 2 வாய், 3 ஹார்ட். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம், இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். யாக்கோபின் நிருபத்தில் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 யாக்கோபு 1 நீங்கள் திருப்புங்க, ஜேம்ஸ் 1:6 6 வசனத்திலிருந்து வாசிங்க.
1: ஆனாலும்
0: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோட கேட்கப்படுகிறவன்
0: சந்தேகப்படுகிறவன்
1: காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு
0: ஒப்பாயிருக்கிறான்.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில்
0: எதையாகிலும் பெறலாம் என்று
1: நினையாதிருப்பானாக.
0: போதும், நல்ல கவனிங்க. சந்தேகத்தை பத்தி யாக்கோபு சொல்றார். சந்தேகம், இந்த சந்தேகத்துக்கு அவர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா, கடலின் அலைகள். எல்லா வாயத்தை சொல்லுங்க. இப்ப கடலின் அலைகள், காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அலை வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த அலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா? ரெஸ்ட் எடுத்து 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுமா? இல்லை. அப்படி அதே போல அலைகள் ஓய்வது இல்லை. அலைகள் என்ன செய்யாது? ஓயாது. அதே போல இந்த சந்தேகம் என்ற ஆவி உள்ள வந்துட்டுனா அது உள்ள இருந்து நம்முடைய அவிசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகில் ஒன்றை பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதப்பா, உனக்கு எதுவும் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்காத சந்தேகப்படுகிற ஆட்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களுக்கு போகும்போது அங்கே அற்புதங்கள் சர்வசாதாரணமாக, உதாரணமாக என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் ஊழியத்தில் ஆப்பிரிக்காவுக்கு போய் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன், தான்சானியா என்ற இஸ்லாமிய நாட்டுக்கு. ஊழியத்தில் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பார்த்ததே இல்லை. காரணம், அந்த ஆட்கள் என்ன பார்த்ததில்லை, நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க யாரன்னு நான் யாரை தெரியாது. அவங்களுக்கு அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத இஸ்லாமிய மக்கள். அதில் 2% தான் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு. அந்த மைதானம் முழுவதும் மக்கள் ஒரு 15-20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ண முடியும், அதுக்கு மேலே பிரசங்கமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே அசுத்தாவிகள்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கும். நான் நினச்சேன், ஒவ்வொரு பிசாசை துரத்துனா இத்தனை பிசாசை துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது தெரிலன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லா பிசாசும் ஓடிடுச்சு, நான் திறத்தவே இல்லை. அந்த பிசாசுகள்லாம் பிடிச்ச ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் வரிசையாக வந்து நின்று சாட்சி கொடுக்குறாங்க. 30 வருஷம் வியாதி, 20 வருஷம் வியாதி, 15 வருஷம் வியாதி, காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், நடக்காதவன், எல்லாரும் எழுமி நடந்து வந்து பயங்கரமாக சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னென்னா, அந்த ஜனங்கள் ஒரு இன்னசென்ட் பீப்புள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ, இந்த வியாதியை இயேசு குணமாக்குவார், இயேசு உன்னை தொடுவார் என்று அந்த சத்தியத்தை பேச ஆரம்பித்த உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேற்று இரவில் கூட ஒரு சகோதரன் நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், பயங்கரமான இந்த மஞ்சக்காமால வியாதி வந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். நேற்று அவர் சொன்ன சாட்சி அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நீண்ட காலமாய் தலைக்குள் இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நேற்று இரவு சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், உங்கள் இருதயத்தில் பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஆமேன். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும் போதும் அந்த ஜபத்தை என் ஆண்டவர் கேட்டார், அந்த ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆமென். பொறுமையோடு காத்திருப்பேன் சொல்லும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனம், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டிய நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனால் கட்டாயம் அது நடந்தே ஆகும். அதுக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. எப்படி நான் சொல்றேன்னா, சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களால படகு கவிழ்ந்து விடும் போல இருக்கிறது. எவ்வளோ நேரம் தத்தளித்து கொண்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பைபிளில் போடலை. ஆனால் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கடலின் மேல் நடந்து போன நேரத்தை குறித்து சொல்லுகிறது, இரவிலே இயேசு நடுக்கடலில் 4 ஜாமத்தில் இயேசு நடந்து போனார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு வேளையை வைத்திருக்கிறார். அந்த வேளை வரும்போது ஆண்டவர் சரியாய் செய்து முடிச்சிருவார். அது வரைக்கும் இந்த இருதயத்தில் சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான். நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, வருமா வராதா என்ற சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள ஜபத்தில் ஜபம் பண்ணி சந்தேக ஆவியை நம்ம துரத்தணும். ஆமேன். சந்தேகப்படுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் அவனை துரத்துறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாச வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 வேகமாக.
1: ஆதலால்
0: நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
1: எவைகளை
0: கேட்டுக்கொள்வீர்களோ
1: அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
0: பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
1: அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
0: எப்பொழுது உண்டாகும், எப்போது உண்டாகும், இல்ல இல்ல, பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கும் போது. ஆமேன். சும்மா விசுவாசிக்கும் போது விசுவாசம் சொல்லக்கூடாது, பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். இப்போ என்னுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போதே இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நல்ல உணர்த்துவார், இது கட்டாயம் நடக்க போகுதுன்னு, அதை நான் விசுவாசிப்பேன். ஆமேன். அதுல ஒரு கஷ்டமே இருக்காது, ஒரு பயமே இருக்காது, அதுல ஒரு டென்ஷனே இருக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அமைதியா இருக்கும் போது கர்த்தர் அதை ஸ்மூத்தா நடத்தி முடிக்கிறார். கையை வைத்து கர்த்தரை மயப்படுத்துங்க. அதான் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். இப்ப நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க உள்ளத்துல ஒரு நல்ல தெளிவு இருக்கு, உங்க உள்ளத்துல ஒரு பூரணமான இது இருக்கு, அது கட்டாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. ஆனா இதுக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆவியானவருடைய இணைந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் செய்யறேன்னு சொல்லிட்டார், நான் தூங்கிட்டு இருக்க கூடாது, ஆண்டவர் செய்வார். உதாரணமாக எலியாவின் வேதம் சொல்லுகிறது, எலியாவின் காதுல பேர் இறைச்சல் உள்ள சத்தம், மழை பெய்ய போகிற சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டான். ஆனா மழை பெய்யல, கேக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆகாப் கிட்ட, ஆனா பெய்யல. ஆனா மழை பெய்யற வரைக்கும் எலியா முழங்கால நின்று ஜெபம் பண்ணா. அப்போது ஏற்ற நேரத்தில் மழை என்ன செய்ததுங்க, மழை பெய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போது உங்க நாவை இன்னையிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஜப வீரரா மாற போறீங்க, கர்த்தர் உங்களை ஜபிக்கிற பிள்ளைகளை மாற்ற போறாரு. உங்க நாவு எப்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல ஆதியாகமம் 17 ஒரு வசனத்தை வாசிங்க. 15:16-17 முடிக்க போறோம். 15:16-17, 15:16 வசனங்கள்.
1: பின்னும் தேவன்
0: ஆபிரகாமை நோக்கி
1: உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாய்,
0: சாரா என்று அழையாதிருப்பாயாக என்றார்.
1: சாராள் என்பது
0: அவளுக்கு பேராயிருக்கும்.
1: நான் அவளை
0: ஆசீர்வதித்து
1: அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். உன்னை அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்.
0: போதும், அவள் ஜாதிகளுக்கு தாய் இல்ல சொல்லுங்க, ஜாதிகளுக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பெயர் என்னது, சாராய். ஆண்டவர் சொல்றாரு, இனி அவளை சாராய் நீ கூப்பிடாத, எப்படி கூப்பிடு, சாராள்னு நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரு, கூப்பிட ஆரம்பிச்சிரு. உன் இருதயத்துல சந்தேகமே வேணாம், ஏன்னா அவள் யார், சாராள் என்றால் என்ன அர்த்தமா, அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்ப இவ இப்படி சொல்லும் போது சாராள் தாயா மாறினாளா இல்லையா, மாறி இருந்தாளா இல்லையா, மாறல, அவள் சாராய் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணியா இருக்கிறாள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாள் அவர் அநேக ஜாதிகளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சுமார் 25 சாராய் சாராய் அவர் எப்படி கூப்பிட்டாரு, சாராள் சாராள் சாராள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. கையை வைத்து கர்த்தரை மயப்படுத்துங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களுடைய விசுவாசம் நான் இவ்வளவு ஜோம் பண்ண, ஒரு மாசம் ஜோம் பண்ண நடக்கல, ரெண்டு வாரம் ஜோம் பண்ண நடக்கல, ரெண்டு வருஷம் ஜோம் பண்ண வரல கிடைக்கல அப்படி நீங்க சோர்ந்து போயிருந்தா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஜெபிக்கிற விஷயத்துல விசுவாச வீரர்களாய் மாற்ற போகிறார். இனி நீங்க ஜோம் பண்ணும் போது உங்களை அறியாமையே உங்க ஜபத்துல விசுவாச வார்த்தைகளை சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்படி எழுமின் இருக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு தலைப்பு விசுவாச ஜெபம், விசுவாச ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், இந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. என் வாயில ஒரு நாளும் ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, ஆவியானவரே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு சித்தம், சுகமாய் இருப்பது உமக்கு சித்தம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு சித்தம், உமக்கு சித்தம். என் தேவைகள் சந்திக்கப்படுவது உமக்கு சித்தம். Glory, glory. இப்ப கையை உயர்த்தி, நான் ஜோம் பண்ண மாட்டேன், இப்ப நீங்க ஜோம் பண்ண போறீங்க. கையை உயர்த்தி இப்ப என்னென்ன காரியத்தை கர்த்தர் பேசினாரோ உங்க மனதுக்குள்ள அப்படியே நான் இங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாச ஜபத்தை, விசுவாச வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு முன்பு ஆண்டவரோட ஒப்புரவாயிருங்க. இனி பழைய மனுஷியா, பழைய மனுஷனா, அவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கமான வார்த்தை, அனாவசியமான வார்த்தை, ஆண்டவர் என் நாவில வராதபடிக்கு வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. விசுவாசம் உள்ளவனாக இருந்து உங்கள் ஜபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால விசுவாச வார்த்தை சொல்லுகிறேன். ஆவியானவரே, இயேசு ராஜா, என் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க, விசுவாசம் உள்ள ஜபத்தை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறாரு. இப்ப கரம் உயர்த்தி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, கபா லா கா தாரா, கபா நாம லா கா தாரா, கா லோ சே மே ரா சே மே கோ, கபா தரா, கபா தரா, கபா கபா கா தா தாரா, கா தா தாரா, கபா கரா, கபா தரா, கலா கபா தரா, கபா கபா பாதாலா பாரா பா லுபா கபா தரா புஷா லீ மே ஹோ ரஹா ரீ மே ஹே சே ஹே லே சோ லோ கோ சோ ரே மா கா தோ ரோ கோ தோ ரோ லோ ஹோ தோ ரோ கா ஹா போல்லாத அவிசுவாச ஆவியே, பயத்தின் ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே, எதிர்மறையான ஆவியே கட்டிந்து கொண்டு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம். நாமத்தில் எத்தனை பேர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே விசுவாச வரம், விசுவாச வரம் இறங்குவதாக, இறங்குவதாக. பிசாசை துரத்துகிற வரம், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்கிற வரம், ஆண்டவரே விசுவாசத்தில் அடையாளங்களை செய்கிற வரம்
2: இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. விசுவாச வார்த்தைகளால் சாத்தானை துரத்துகிற ஆவி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சகோதரிகள் மேல், ஒவ்வொரு சகோதரன் மேல் இப்பொழுது இறங்குகிறது. ஆவியானவருடைய அக்கினியை கட்டவிழ்த்து விடுகிறேன். நன்றி. புது கிருபை வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Jesus. Thank you, Lord. Nandri, nandri, nandri, nandri, nandri, nandri, nandri. Avishwasam maraindu poi vittathu. Kartar paathukolvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Kartar nadathuvar. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே.

0: க்ளோரி. இன்று முதல் இந்த விசுவாசம் வரம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசி, நல்ல விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி, எதிர்மறையான ஆவிகளை துரத்தி, ஜப வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி வர கர்த்தர் நீ உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்களை ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார், ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜப வீரனாய், ஜப வீராங்கனையாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு நீர் சொல்லி கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் விசுவாசத்தை குறித்து நீர் போதித்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நோட்ஸில் மட்டும் இல்லை, இருதயத்தில் பதிச்சு கொள்ள நீ கிருபை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த அன்பு சகோதரிகள், சகோதரர்களுக்காய் நன்றி. நீர் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. வீடு திரும்பும் போது நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். சீக்கிரமாய் வீடு போய் சேர உதவி செய்யுங்க. இந்த இரவில் அவங்களோடு பேசுங்க, சொப்பனத்தின் மூலம் இடைப்படுங்க. கர்த்தர் சித்தமான நாளை மாலை சரியாய் 6 மணிக்கு நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்ரி, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம், சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காண போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாயிருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல

பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருந்த பொழுது தங்களுடைய விடுதலைக்காக பாடப்பட்ட சங்கீதம் திருப்பாடல் தான் 126வது திருப்பாடல். இந்த திருப்பாடலை பாடி நாமும் விடுதலை பெறுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். பாடி விடுதலை பெறுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

14-15 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்ன முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில், ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் இப்போ இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள், கஷ்டங்கள், பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் sin has made work a toil. ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேற. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நமக்கு நம்மை உண்டாக்கின போது டாயில் வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபாடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்க, கஷ்டம் இருக்குது பாருங்க, அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்க, அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இது குறித்து பார்த்தோம், வேதவசனத்திலையும் சொல்லியிருக்கு. இப்போ நான் 14-15 மட்டும் தான் வாசித்தேன். 16 வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆதிகாரத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னதம் சதிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையலை, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போ போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இதை பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கிவிட்டது. அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போனாயிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்ன தான் வேலை செஞ்சு, என்ன தான் சம்பாரித்து, என்ன தான் கட்டி, என்ன தான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும், எப்போ சாவோன்னு தெரியாது, அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதெல்லாம் நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்ச, தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் அதுலேயே வளர்ந்தவன், அதனால் சொல்கிறேன், எல்லாம் மாயை. ஒரு வீட்டை கட்டினீங்கன்னு சொன்னால் எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க மடார்னு. சாவு வந்தால் உடனே போக வேண்டியதுதான், இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அள்ளிக்கிட்டா போக போகிறீங்க, எடுத்துக்கிட்டா போக போகிறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு பாருங்கள். இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க, வேலையில் பெரிய உத்வேகம் இருக்குமா, இதே வேலையை நல்லா கற்றுக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையாக செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதில் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தான் நம்ம செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போகிறோமா அனுபவிக்க போகிறோமா, ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா.
வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பித்தேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழுகிறவர்கள், எனக்கு அர்த்தம் இருக்குது, நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன், அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம், சாவு வரும் தான், ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கணும், செஞ்சு என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக போகிறேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவனோடு கூட போகும். காசு எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துகிட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட்டு போகிறேன். ஃபாரினுக்கு போகும்போது எல்லாத்தையும் டாலராக மாத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டுனா யாரும் வாங்க மாட்டாங்க, அங்கே போகிறப்ப டாலர் நோட் ரெடியாக இருக்கணும், அதனால் மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இங்கே இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாற்றிடணும். என்னவா மாத்திரணும், நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போற, என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தேன் என்ன செஞ்சேன் பாரு, அப்ப நான் சொல்ல முடியணும், இதெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவர், எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளவு வந்தது கையில, அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீ வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா அப்படின்னு நினைச்சு ஒன்றும் செய்யாம விட்டுறது இல்லை. கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன், வேற விதத்தில் இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன், கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு அதை என்னோட கூட எடுத்துட்டு போக போறேன். இப்படி மரணம் கூட வாழ்க்கையை நமக்கு அர்த்தமற்றதை ஆக்குகிறது இல்லை, பொதுவாக ஜனங்களுக்கு அதை அர்த்தமற்றதை ஆக்கிறதுனால தான் வேலை கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான உலகத்தில் வேலையை நம்ம ஈடுபாடோடு செய்ய முடியுது, எனக்கு முழு உற்சாகத்தோடு எந்திரிச்சு காலையில் வர முடியுது, செய்ய முடியுது, நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது. ஏன், அர்த்தம் வழங்கிருச்சு எனக்கு, இதுக்காக தான் என்னை பிறக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் என்னை இருக்க வச்சிருக்காரு, இதுக்காக தான் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, நல்லா கவனிக்கிறாரு, என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, விளங்கிருச்சு எனக்கு அர்த்தம், நல்ல உயிரை கொடுத்துருக்கார், பலத்தை கொடுத்துருக்கார், அறிவை கொடுத்துருக்கிறாரு, கடவுளுக்காக நான் இதெல்லாம் செய்யும்படியா கொடுத்துருக்காருன்னு வளர்ந்து. எத்தனை பேருக்கு அர்த்தம் வழங்குது வாழ்க்கை, அர்த்தம் அர்த்தம் வழங்கிட்டு நல்லா வேலை செய்வீங்க, கஷ்டமாக இருக்காது வேலை, கடினத்தை எடுத்து போடுறது. அடுத்தது மூணாவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம், அது என்னென்னா பகை என்கிற ஒரு ஃபேக்டர். அதுதான் இன்னைக்கு வாசித்தேன், இந்த 14-15 வாசனத்தில் வாசித்தேன் இல்லையா. அதாவது இந்த வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றதுக்குரிய காரண காரியங்கள் எல்லாமே பாவம் செஞ்ச பிறகு மனுஷன் மேலே வந்த அந்த பாவம் செய்த பிறகு சர்ப்பத்தினிடத்திலும் மனுஷியினிடத்திலும் மனுஷனிடத்திலும் கர்த்தர் பேசுகிறார் இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா வேலை ஏன் கடினமாக இருக்குதுன்றது இதோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இங்கே சர்ப்பத்தினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், 14-15 வசனத்தில் பாவம் செஞ்ச உடனே தோட்டத்துக்கு வந்து ஆதாம் ஏவாளையும் சந்தித்து கேட்குறார் என்னன்னு. ஆதாம் சொல்கிறான், நீர் கொடுத்த இந்த மனைவி தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன்றான். மனைவியை கேட்டால் அவ சொல்கிறா, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படிங்கிறா. கடைசியில் சர்ப்பத்துக்கிட்ட பேசுகிறாரு, சர்ப்பத்துக்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாரு, எல்லா மிருகங்களும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வசனம், 3:15 வசனம், வேத வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. 3:15 என்ன சொல்லுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், ரெண்டு விதமா பிரிய போதாம் மனு

சர்ப்பத்தின் சந்ததியா வர்றான், ஆபேல் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியா வர்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிஞ்சு போகுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய பகை. அப்ப இந்த பகையின் நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் சந்ததி வந்து என்னைக்குமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நசுக்கிறதுலையும் ஒடுக்கிறதுலையும் அவர்கள் ரொம்ப மும்முரமா இருக்கிறார்கள். எப்படியாவது நம்மளை கெடுக்கிறதுல. அதனால பாத்தீங்கன்னா உலகத்துல நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் பெரிய தடைகளும் இடையூறுகளும் அச்சுறுத்தல்களும் உயிருக்கு ஆபத்து போன்ற நிலைகள் இதெல்லாம் சரித்திரத்தில் எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பகை ஃபேக்டர், இந்த பகை

0: Praise Lord, Sister Dolly.
1: பிரேஸ் லாரியா, பிரேஸ் லா, ஆமே. நன்றி நன்றி. இந்த இப்போது சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு ஆண்டவர் அவருடைய ஒளியை கொடுத்து எங்களை அழைத்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி, இப்பொழுது நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தருடைய பாதத்தடியில் நான் ஒப்பு கொடுத்து ஜபிக்க விரும்புகிறேன். சிறிய ஜபத்தோடு ஆரம்பிப்போம். அப்பா பிதாவே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவரா இருந்து அற்புதங்களை நடப்பிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, உங்களுக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, இன்று மட்டும் உங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிரிகைகளையும் உங்களுடைய கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவரே, வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை, நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும், கொண்டு வரப்போகிற ஒவ்வொரு செய்திய தேவ வார்த்தைகளை ஆண்டவரே யாவருக்கும் யாவருக்குள்ளும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட பரிசுத்தமான ஆவியினால மட்டுமே சகலதையும் செய்ய வல்லவராக இருக்கிற எங்கள் தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. இதை நாங்கள் மனுஷருக்கன்று செய்யாம உங்களுக்கன்று உத்தமமுள்ள ஊழியர்களை நீங்க அழைத்து வந்த இந்த அழைப்பின் படியாண்டவரை யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் அப்பா யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின் படி உங்களுடைய அபிஷேகத்தினால ஊற்றி உங்களுடைய அப்பா தேவ வசனம் எங்களுக்கு நிலைநிறுத்தி இருப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பினாலும் உங்களோட கிருப்பினாலும் முடிசூட்டி யாவரையும் ஒரு புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாகவும் புதிதான பாட்டுகள் மூலமாகவும் எங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்துக்கு உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. எல்லா கன மகிமையும் உங்களுக்கே உரியது. கூறி யாவரையும் அப்பா உங்களோட கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள கடந்து செல்வோம். இப்பொழுது முதலாவதாக 7 மணியிலிருந்து 7:30 வரையும் துதி பாடல்கள் ஆராதனைகள் ஜபங்களை எடுத்து வருவோம். அப்புறம் மகேந்திரன் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கான ஜபிப்பார்கள் பாடலோடு எடுத்து ஒரு பாடலை எடுத்து வருவார்கள். அப்புறம் சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஜபிப்பார்கள். அப்புறம் துதி ஆராதனை முடிந்தது பிறகு செய்திகளுக்குள்ள கடந்து செல்லுவோம். சிஸ்டர் ஷியானி ஜெயந்த மீண்டும் கட்டுகிற வாழ்வு என்ற செய்தியை எடுத்து வருவார்கள். மீண்டும் கட்டுகிற வாழ்வு என்ற செய்தியை எடுத்து வருவார்கள். தொடர்ந்து கொண்டு அவர்கள் கொடுக்க போற செய்திகளுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்த வர சிஸ்டர் ஷியானியர் இரத்த கோட்டைகளை மறைத்து வைப்போம். அவருக்கு எல்லா கனமகியும் உண்டாவதாக. மறுபடியாக பாஸ்டர் ஜெயராஜ் பாஸ்டர் அவருடைய மனைவி எக்ஸிபா என்றவர்கள் செய்தியை கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் ரெண்டு பேரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கொடுக்க போற வார்த்தையை கர்த்தருங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அப்புறம் 8 மணியிலிருந்து 8:30 வரையும் அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். 8:30 மணிக்கு ராஜநாயகம் அவர்கள் வந்து செய்தியை கொடுப்பார்கள். அவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்கள் அப்பா உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு கொண்டு வர வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். 9 மணிக்கு பாஸ்டர் அன்டன் ராசநாயகம் அவர்கள் தினமும் எங்கள் மத்தியில் வந்து அந்த வார்த்தையை கொடுத்து பயந்து கொடுத்து காலையிலும் ஜெபிக்க ஸ்ரீலங்காவுக்கான ஜெபிக்க வர்ற அந்த பாஸ்டரை நான் கனம் பண்ணுகிறேன். என்னடா அவர் ஒரு நிமிடமும் ஆண்டவளும் ஒரு நிமிடம் ஆவதும் தவறாமைக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து அட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பாஸ்டரையும் கர்த்தருடைய ரத்தக்குள் இயேசுவின் ரத்தக்குள் மறைத்து வைத்து கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து கொடுக்க வர்ற பாஸ்டரையும் ஆசீர்வதித்து யாவரையும் அன்போடு வரவழைப்போமாக. நன்றி நன்றி. கர்த்தருடைய நாமம் இனிதான நாமம். அவருடைய நாம நகத்தை நாங்கள் நம்பும் பொழுது அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் எப்பொழுதும் சேம் அந்த சேம் வசனத்தை நாங்கள் வாசித்தாலும் அது ஒரு நிமிடம் சில நேரங்களில் நாங்கள் அதே வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தரங்களை வேறு விதமான வெளிப்படுத்துதலோடு எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமே. நன்றி அப்பா. ஒவ்வொரு மனிதனை அழைத்த தேவன் அப்பா, நீங்க உண்மையுள்ள தேவன். நாங்க இவ்வளவோ இக்னரண்டா இருந்திருக்கிறோம் அப்பா, அப்படி இருந்த எங்களை நீங்க நினைவு கூறுவதற்கு மாத்திரம் அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா நான் தாழ்த்தி உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பேர் சொல்லி அழைத்த ஊழியக்காரர்களை உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க, உங்களோட வார்த்தையின் படி எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்த அலங்கரத்துடனே கத்தரை தொழுந்து கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமேனப்பா, நாங்கள் யாவரும் தாழ்மையோடும் நடுக்கத்தோடும் உங்களோட பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு உங்களோட சமூகத்தை எங்களோட மத்தியில் காணக்கூடியதாக அதிகமாக உங்களோட சித்தத்தின் படி யாவரையும் அழைத்து வந்து ஆசீர்வதிக்க போற கிருபேலுக்கு அவனை நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபேலுக்கு எல்லா கனமே மகிமையும் உங்களுக்கு செலுத்தி ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமின் பிதாவே, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது சகோதர சகோதரிகளை, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்தமான பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் ஜபல் பாடங்களை எடுத்து வாருங்கள். கத்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமே, நன்றி கத்தர். இவ்வளவு நல்லவரும் போதுமானவரும், ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் புதிதான பாட்டுகள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போறார். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் வரவழைப்பமாக அவர்கள் வந்து துதி பாடல்களில் எடுத்து தேவ தியானத்தையும் எடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறார்கள். அவர்கள் நன்றி செலுத்துவோம்.
0: சாந்தியை கொள்வாங்க. சாந்தி,
1: ஓ சாந்தி, ஓ சாந்தி வந்து நன்றி. நாங்கள் சாந்தி அவர்களையும் சிஸ்டர் சாந்தியையும் வரவழைப்பமாக அவர்கள் இப்பொழுது தான் வந்திருக்கிறார்கள். அது அப்படியே நன்றி நன்றி சிஸ்டர். நீங்கள் வந்து கத்தருக்கன்று உங்களோட டைமை வேறு பிடித்து கொடுத்து அவரை துதிக்க வந்த கிருபேலுக்கு நன்றி செலுத்தி, அவரை துதித்து அவரை நீங்கள் உயர்த்த போகிற கிருபேலுக்கு நன்றி செலுத்துற, அவர்களையும் வரவழைப்பமாக யாவருக்கும் கத்தர் கொடுத்த கிருபையின் கிரிகையின் மூலமாக கத்தர் கொடுத்த அந்த ஈவுக்கு அவனை நன்றி செலுத்துறார். அவட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்ப சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் வந்து துதி பாடல்களை எடுத்து தேவ ஞானத்தையும் தேவ தியானத்தையும் எடுத்து வருவார்கள். அவர்களை யாவரும் வரவழைப்புமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். வாருங்கள், வந்து உங்கள் துதி பாடல் எடுத்து தேவ தியானத்தையும் எடுத்து வாருங்கள். நன்றி. கத்தரை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளெஸ் யூ.
2: நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்த, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண என் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் சர்வ வல்லவர் அப்பா, மகத்துவமான என் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை சில வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே, நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி உம்மை உயர்த்துகிறோம்.
0: முதல் மாந்தனுக்கு அதுக்கு ஜெபம் பண்ணி ஆராதனை செய்ய பரவாயில்ல. அடுத்த
2: நீங்க முதல் அவா செய்யுங்க, செய்ய சொல்லுங்க, நான் அடுத்ததா செய்யறேன் சிஸ்டர்.
3: ஐயா சாந்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, செய்யலாத ஐயா.
2: நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிற இந்த தேவாதி தேவன் கத்தாதி கத்தரே, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய பர்ணான தேவ ஆவியானவரே, நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோமா. இந்த வேளையிலும் நித்திய வெளிச்சம்னு சொல்லி ஆண்டவரே, இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக பல இடங்களில போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன். வார்த்தை பரவிட்டது, மேற்கொண்டது, விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடங்களிலும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஐயா மறுபடுத்த நாங்கள் இந்த வேளையிலுமா ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கி பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் எமக்குள் இருக்கின்றீர். எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே.

உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே, துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை, துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு உரியவரே நன்றே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பாம், உங்க மகிமை இறங்குதப்பாம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பாம், உங்க மகி

கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனதாய் துதித்தால், இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனதாய்

கன்னத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். மகிமை இறங்குதப்பா, உங்க கிருபை விளங்குதப்பா. அநேக சோஸ்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. அநேக சோஸ்திரத்தில் உன் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை

கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பாம், உங்க மகிமை இறங்குதப்பாம், உம்மை மகிமை படுத்துகிறம் எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமை படுத்துகிறம் எந்த ஸ்தானத்திலும், நீர் இறங்கி வந்திடுவீர் உம்மை ஆசீர்வதித்திடுவீர், நீர் இறங்கி வந்திடுவீர் உம்மை ஆசீர்

கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு

என் சாபங்களை சிலுவையிலே நீர் சுமந்தீரே, எனக்காகவே ஜீவன் நீர் தந்தீரே. என் சாபங்களை

0: என்னுள்ளம் குதேம் உம்மையே வாஞ்சிக்கிறேன், உம்மையே தேடனும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இந்த வேளையில நான் ஒரு வார்த்தை கூடாக உங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தையை நான் தியானித்த போது எனக்குள்ள இருந்த வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்திலாதலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அவனை தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். அப்போ எப்பொழுதும் ஜாக்கோபு ஒரு மனுஷனை குறித்து இங்கு பேசுகிறார். ஜாக்கோபு 1:22-25 வசனம் மட்டும் ஒருவன் குறித்து இப்ப பேசுகிறார். அவன் ஒரு கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்து விட்டு பிறகு தன் வழியே போய் அவன் எப்படி தோற்றம் அளித்தான் என்பதையே உடனடியாக மறந்து விடுகிறான். ஆனால் விடுதலை தரும் பரிபூர்ண பிரமாணத்தை தேவனுடைய வார்த்தை, அதுதான் அந்த விடுதலை தரும் பரிபூர்ணமான பிரமாணம், தேவனுடைய வார்த்தையை உற்று பார்த்து அப்படியே செயல்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஜாக்கோபு இங்கு சொல்லுகிறார். நாங்கள் சரீரத்தை பார்க்கும்படி ஒரு கண்ணாடி முன் நின்று நாம் பார்ப்பது போல நம் ஆவிக்குரிய மனுஷனை பார்க்கும்படி தேவனுடைய வார்த்தை முன் நின்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் உண்மை உள்ள விளைவைகளோ ஒழுக்கம் உள்ள விளைவைகளோ கற்புள்ளவைகளோ அன்புள்ளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ என்று நாங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாளிலே அதை நாங்கள் பார்க்கிறோம். நம் சரீரத்தை பார்க்கும்படி ஒரு கண்ணாடி முன் நின்று நாம் எப்படி பார்க்கிறோமோ நம் ஆவிக்குரிய மனுஷனை பார்க்கும்படி தேவனுடைய வார்த்தையின் முன் நின்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நபர் தன் வாழ்க்கையின் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் ஒரு உருமாற்றம் நடக்கிறது. பெரும்பாலான ஒவ்வொருவரும் நாங்கள் நினைக்கிறது என்னென்றால் இதை தங்கள் மனங்களில் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்களில் வெகு சிலர் தான் மெய்யாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதலையும் சரியான படத்தையும் தங்கள் மனதில் வைத்திருக்கிறோம். தேவனை நாங்கள் அந்த வார்த்தையை பேசும் போதும் நாங்கள் அவரோட கிறிஸ்தவரோடு ஒவ்வொருவரோடும் பேசும் போதும் அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதும் எப்பொழுது நாங்கள் கிறிஸ்துக்குள் ஜார் என்பதை மற்றவர்களிடம் கிறிஸ்துக்குள் அவர்கள் ஜார் என்பதை குறித்து சரியான விளக்கம் இல்லை என்றால் அவர்களிடம் இருக்கும் ஒவ்வொரு செய்திகளை நாங்கள் கேட்கும் போது இது எங்களுக்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் எடுக்கக்கூடாது. தேவன் எங்களுக்குள்ளாக நாங்கள் எப்படி அதை நாங்கள் மாற்றப்படணும், இருதயம் எப்படி நாங்கள் வச்ச இருக்கிறோம், எங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை சென்று எதை செயல்படுகிறது என்ற ஒரு மாற்றமும் இல்லைன்னு இன்னுமா இன்னும் நடக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் ஒரு நாளும் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மறுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனித்தும் அதை நான் கவனியாதிருப்பேனோன்னு வேதம் சொல்லுது. அப்ப கிறிஸ்துக்குள் அவர்கள் எங்களுக்கு உண்டான புதிய வல்லமையின்படி நடந்து கொள்வதற்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய பழைய வல்லமையின்படியே நடந்து கொள்கிறோம். இந்த இடத்தில் தான் நாங்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்றாலும் நாங்கள் வாசிக்கும் போதும் தங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மிக சிறந்ததை நாங்கள் எங்களுக்கு தேவன் வார்த்தையின்படிதான் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அதை நாங்கள் கிருபையாக எங்களுக்கு ஆண்டவர் தந்தத்தை நாங்கள் அந்த வார்த்தையின்படி எப்படி விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தின்படியே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பம் இருந்தாலும் ஆனால் நான் எங்களை பலவீனர்களாக உணர்கிறோம். நாங்கள் எப்பவுமே இது எங்களுக்கு சரி வராது அந்த அப்படியான ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் இல்லை. ஒவ்வொரு இதுல எங்களை திராணி இல்லை எங்க எல்லாம் நாங்கள் உணரக்கூடியதா இருக்கு. ஆனா விசுவாசம் வல்லமை இன்னும் எல்லா வகையான ஆவிக்குரிய வரங்களையும் இந்த பல கிறிஸ்தவ ஒவ்வொருத்தரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியம் என்னவென்றால் அதெல்லாம் அவர்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது என்பதுதான். அப்ப அந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஏற்கனவே எங்களுக்குள்ள எல்லா நன்மைகளும் தேவனுக்கு ஊடாக கிறிஸ்துவ எங்களுக்கு தந்த ஒவ்வொரு சுதந்திரத்தையும் நாங்கள் இந்த பூமியிலேயே பெற்று அனுபவிக்கும்படியாக தந்தா அதை எப்படி நாங்கள் அதை எங்களை பார்க்கணும்னு சொன்னா தேவ அதான் அந்த கண்ணாடிய உதாரணத்துக்கு சொன்னது கண்ணாடிய ஜாக்கோபு சொல்றாரு. கண்ணாடிக்கு முன்பாக எப்படி எங்களோட முகத்தை நாங்கள் முத்தத்தை பார்க்கிறோமோ, உள்ளான மனிதன் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கும்போது அதை சீர்தூக்கி பார்க்கிறோம். எல்லாம் எப்பவும் எங்களுக்குள்ளாகவே இருக்கிறபடினால நாங்கள் அதை அதான் அவர் சொல்லப்படுது. எங்களுக்கு குழந்தையில சொன்ன படியே சொல்லப்படுகிறது, எங்களுடைய இருதயத்துல தோன்றினது என்னென்றால் நாங்கள் அவர் வச்சிருக்கிற அந்த உள்ளான எங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த இது எங்களுடைய இருதயத்துல தோன்று இல்லையா, அப்படியான நிறைவை வச்சிருக்கிறபடினால இந்த நாட்கள்ல விசுவாசத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த விசுவாசம் வந்து கேள்வினால வரும், அந்த கேள்வியால வர்றதுண்டா, எங்களோட வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தைய நாங்கள் எங்களோட இருதயத்திலே பதித்து அதை தியானம் பண்ணும் போது தேவன் எங்களுக்காக வச்சிருக்கிற அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதை தேவன் என்னோடு பகிர்ந்து கொண்டபடியா நான் வார்த்தை கூட பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை எடுத்து நான் உரைச்சி ஜபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையில எடுத்து வந்தீங்க, தேவ தியானத்தை எடுத்து வந்திருக்காள். ஆமேன். கர்த்தர் உங்கள் மூலமா எங்களை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தைகள் மூலமாக துதி பாடல்களையும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உண்மையே தேடணுமே என்ற பாட்டுகள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள். அருமையான பாட்டுகளை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக மாத்திரம் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
2: ஆமென்.
1: இப்பொழுது நாங்க சாந்தி சிஸ்டர் சாந்தி அவர்களை அழைப்போமாக. அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து
3: சிஸ்டர் டாலி ஒரு ஒரு நிமிஷம் நீளுங்கள். பிரைஸ் லார்ட் சாந்தி, உங்களோட பேச முடியுமா?
4: ஓ பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் கர்த்தருக்கு
3: ஸ்தோத்திரம். ஆராதிக்க முடியுமா? துதித்து ஆராதிக்க முடியுமா உங்களால?
4: ஆண்டவருக்கு ஆண்டவர் கொண்டாந்து வீட்டை கொண்டாந்து சேர்த்திருக்கிறார். இவ்வளவு வருத்தத்துல போனேன். இன்னைய ரெண்டு நாள்ல கொண்டாந்து வீட்டை நிறுத்தி இருக்கிறார். துதிக்கிறதுக்காக நான் வாஞ்சியோட அங்க இரவு ஒளிம்பி இருந்து உங்களை இதை கேப்பேன். ஆனால் என்னால துதிக்க முடியாது. என்னோட மூன்று பேர் படுத்திருந்தார்கள், சத்தம் போட முடியாது. அதன் நிமித்தம் நான் கேட்டுக்கொண்டு படுத்திருந்தேன் வயிற்று வழியிலையும். ஆனாலும் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டாந்து விட்டார். எனக்கு ஃபுட் பாய்சன் என்று சொல்லி திருப்பி விட்டு திருப்பி ஒரு கண்ட்ரோலுக்கு தந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சோஸ்திரம். என்ன இப்படி இப்படி ஆயுசுவமாக்கி கொண்டதுக்கு மென்னும் ஒரு சிஸ்டர் நீங்களா டொலி சிஸ்டரோ யாரோ எனக்கு ரிங் பண்ணி ஜெபித்தீர்கள், அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு சோஸ்திரம். பாட வாஞ்சியா இருக்கிறேன். தேவனை துதிக்கிறதுக்கு நான் எப்பவும் பின்வாங்க மாட்டேன் எந்த நிலையிலையும். ஆண்டவர் சோஸ்திரம், நன்றி பாஸ்டர்.
1: கூப்பிட்டு ஜபித்திருப்பார்கள். யார் ஜபித்தாலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை விடுதலை ஆக்குறவர், சுகத்தை தருகிறவர். இன்றைக்கு உங்களுடைய ஒரு ஜீவன் உள்ள தகப்பன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஜீவன் உள்ள வார்த்தைகளையும் துதிகளையும் செலுத்துவதற்கு உங்களை அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். பாருங்க சிஸ்டர், நீங்க உங்கள் ஜீவன்களையும்
4: ஆண்டவருக்கு சோத்திரம். அப்பா இந்த நேரத்தை தந்த எங்களுக்காக நன்றி. இந்த சங்கம வானொலியில இணைந்திருக்கிற மகேந்திரன் பாஸ்டரையும் டோலி சிஸ்டரையும் மற்ற சௌரிகளையும் ஆண்டவர் அப்பா உங்க கரத்துல தந்திருக்கிறோம் அப்பா. இந்த துதி நேர ஜெப வேலை வாசிப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கரத்துல தந்துக்கிறோம். நீங்க காது ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் ஆண்டவரே உமை நோக்கி பேசிக்கொண்டிருக்கும் போது நீர் கவனித்து கூர்ந்து கேட்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தாரவராய் இருக்கிறீர் அப்பா. எங்களை ஜெபங்களை நீங்க கேட்கறதுக்காக சோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே அப்பா. துதியில எங்களை இருத்தி வச்சுக்கிறதுக்காக நன்றி. ராஜா அதிகாலை வேலையில எழுப்பி தட்டி எழுப்பி விட்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே அப்பா. தாப்பேனே

அனுப்பியே சுகம் தடுத்தி விட்டீரே, உங்கள் வார்த்தையை அனுப்பியே சுகமாக்கி விட்டீர்கள். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்தி.

கமான் உடுக்கத்தையே நினைத்தீரையா. ஆமா ஆமாப்பா, அப்பா எங்களுக்கு நன்மை செய்தவரை உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா, அதி ராஜா நன்றி. அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி ராஜா அதிகா.

0: ਰਾਜਾ ਸੋਤਰ ਮੈਯਾ ਸੋਤਰ ਆਪਾਂ ਇਹ ਸੁਣਨਾ ਪਤਲਾ ਨੰਦ ਚਲੋ ਰਨੰਦ ਵੀਰੇ ਆਪਾਂ
1: ஆமே நன்றி சிஸ்டர் சாந்தி நோர்வேல இருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்து நித்தியவசனை துதித்து ஆராதிக்க அந்த சத்தியத்தை தேவன் கேட்டுக்க தேவன் கேட்டு உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கட்டிடுவாராக ஆமே ஆமே
0: ஆமே
1: இதுவரை நேரம் நாங்கள் துதி ஆராதனை எடுத்தோம் தொடர்ந்து தேவ செய்திக்காரன் சொல்ல போறோம் தேவ செய்தியை இன்று கொண்டு வர சியானி ஜெயந்தா கடைசி நாளிலே உண்மையான அடையாளம்

0: ரெண்டாவது பாகத்தை கொண்டு வந்துங்கள்,
1: ஆமென்
0: சிஷ்யவாணி நடத்துங்களாமே.
1: ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில உண்மை நோக்கி பார்க்க, பாடல்களை பாட, உண்மை துதிக்க, ஆராதிக்க எங்களை கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவங்களையும் ஆண்டவரே, உங்களுடைய கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு செவி கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரே. அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்து தாங்க சுவாமி. நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் எங்களை நடத்தட்டும் பரிசுத்தாவியானவரே. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய திரும்ப கட்டுகிற அடையாளம், திரும்ப கட்டப்படுகிற உங்களுடைய அடையாளம் என்ற தலைப்புல நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பகுதி இரண்டாக நாங்கள் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், இதனுடைய தலைப்பு தேவனுடைய அமைதி. தேவனுடைய அமைதி. கர்த்தர் எங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, அதாவது புதிதாக ஒரு அடையாளத்தை ஆண்டவர் உருவாக்கல, நாங்கள் இழந்து போன அடையாளத்தை திரும்ப எங்களுக்கு கட்டும் போது எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கையின் அநேக காரியங்களை வந்து நாங்கள் எல்லா காரியத்தையும் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். அதுதான் நாங்கள் கடந்த வாரத்திலே முதலாவதாக தியானித்தோம். நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எங்களுடைய பாதுகாப்பு என்று நினைத்தோமோ, அதெல்லாம் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி நாங்கள் வைத்திருந்தோமோ, அது எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதற்கு பிறகு அங்கே இரண்டாவதாய் கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய அமைதி. இது ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். இது எங்களுக்கு தேவன் அனுமதிப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. இதுதான் ஒன் ஆஃப் தி ஹார்டஸ்ட் பார்ட் இன் ரீபில்டிங் ஆர் ஐடென்டிட்டி. ஏனென்று சொன்னால், நாங்கள் தேவனை தேடுகிறோம், அவருடைய குரலை கேட்க விரும்புகிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்த பிறகு நாங்கள் உடனே என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரை இப்ப நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில அடுத்தது என்ன என்று சொல்லி அநேக கேள்விகளை ஆண்டவரை பார்த்து நாங்கள் கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். ஏனென்றால் முதல் பகுதியில எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறோம். இப்ப எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் எதையெல்லாம் அடையாளம் என்று நினைத்து கொண்டோமோ அது அத்தனையும் சகலமும் இழந்து போன பிற்பாடு இப்ப நாங்கள் எதுவுமே இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிற சமயத்துல எங்களுடைய கண்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும். ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்போம். ஆண்டவரை என்ன செய்ய போறீங்க, அடுத்தது எனக்கு என்ன என்ன நடக்க போகிறது என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி அநேக கேள்விகளை தேவனை பார்த்து கேட்போம். ஆனா அந்த நேரத்துல தான் நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய மிக ஒரு ஒரு அமைதியை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஒரு நிசப்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிப்பீங்க. இதுக்குமே பதில் வராதது போல இருக்கும். நல்லா ஜபிப்பீங்க, ஆண்டவரை பார்த்து ஜபத்தை ஏறெடுப்பீங்க. ஆனால் திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய அமைதி மாத்திரம்தான். அவர் அதிகமாய் தேட ஆரம்பிப்பீங்க, அப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு அமைதி தான். ஆண்டவருடைய கதவை அதிகமாய் தட்டுவீங்க மணிக்கணக்காய், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு அமைதி மாத்திரம் தான். ஒரு கட்டத்துல அப்படியே எல்லாம் வெறுத்து போய், ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா என்று சொல்லி கேள்வி கேட்க சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவோம். அது ஒரு மிக கொடுமையான ஒரு அனுபவமா இருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்து வருகிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதைத்தான் பார்க்க முடிகிறது. அவன் எல்லாவற்றையுமே இழந்து போனான், அவனுடைய பிள்ளைகளை இழந்து போனான், அவனுடைய செல்வம் எல்லாம் பறி போனது, அவனுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது, அவனுடைய உறவுகள் எல்லாம் சிதைந்தன. அதற்கு பிறகு அவன் எதிர்பார்த்ததெல்லாம் தேவனுடைய பதிலத்தான். இங்கே யோபு 23 அதிகாரம் 23 8வது 9வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் அங்கே அவன் சொல்லுகிறான், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காண இல்லை, அவரை எங்க பார்த்தாலும் அவரை காண முடியலன்னு சொல்லி அவன் அங்கே திகைக்கிறான். யோபு தேவனை தேடுகிறான். முன்னால பாக்குறான் தேவன் தெரியல, பின்னால பாக்குறான் தேவனை பார்க்க முடியல, வலப்பக்கமும் இடப்பக்கமும் தேடுகிறான். தேவன் பதில் கொடுக்காதது போல அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையையும் யோபுவை போல இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள, குறிப்பாக உங்களுடைய பழைய அடையாளம் உடைக்கப்பட்டு ஒரு புதிய அடையாளம் உருவாகி கொண்டிருக்கிற போது, எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி பதில் கிடைக்காத தருணங்கள் இருக்கலாம். ஆண்டவர் அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அவர்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்படி அவர் அமைதியாகி விடுவார். அவர் இருக்கிறது கூட உங்களால உணர முடியாமல் போய்விடும். ஆனால் இதுல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்தோட சிஸ்டம்

0: அப்படி அவர்கள் வந்து என்ன செய்கிறார், உலகத்தான் ஒரு டீச்சர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்பதற்கு அவளுக்கு நிறைய காரியங்களை கற்பித்துக் கொடுக்கிறாங்க, நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பரீட்சையை வைப்பாங்க. இந்த பரீட்சையின் மூலம் நீங்க எப்படி கற்றுக்கொண்டீங்க காரியங்களை என்று சொல்லி அறிவதற்காக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அதற்கு பிற்பாடு அவர்கள் பரீட்சையை வைக்கிறார்கள். ஆனால் எங்கள் தேவன் நடத்துகிற விதமும் முற்றிலும் வேறுபாடானது. அப்படியே உலகத்தினுடைய வழிக்கு ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை தான் தேவன் செய்கிறார். அங்கே உலக மனிதர்கள் சொல்லி கொடுத்து விட்டு பரீட்சையை வைப்பார்கள், ஆனால் தேவனோ எங்களுக்கு சோதனைக்குள்ளாக பரீட்சைக்குள்ளாக நடத்தி விட்டு அதுலேருந்து நாங்கள் வெளி வந்த பிறகு அதுலேருந்து அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இதுல என்ன வித்தியாசம் என்ன சொன்னோம்னால், அங்கே உலக டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, ஆசிரியர் என்ன செய்வாங்க சொன்னா, நீங்க அந்த பரீட்சையை முடித்து உங்களுடைய ரிசல்ட்ஸ்ல வந்து நீங்க பாஸ் ஆ ஃபெயிலான்றதை வைத்து தான் நீங்க அடுத்த காரியத்துக்கு நீங்க போவீங்களா, அடுத்த கிளாஸுக்கு போவீங்களா, அடுத்த காரியத்தை அடைவீர்களா என்று சொல்லி தீர்மானிப்பார்கள். அதுக்கு ஒரே ஒரு தகுதி, நீங்க பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க போக முடியும். ஆனால் தேவன் அப்படி செய்வதில்லை. ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ளாக நடக்க பண்ணி அதை அலோவ் பண்ணுகிறார், அதை அனுமதிக்கிறார். ஆனால் நீங்கள் அதில் பாஸ் ஆகுறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களா என்பதை ஆண்டவர் கவனிக்கிறதே இல்லை. ஆண்டவர் அதை பொருட்படுத்துவதில்லை. நீங்க ஃபெயில் ஆனாலும் சரி, அதில் நீங்க பாஸ் ஆனாலும் சரி, நீங்க வெளியே வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிறார், எதிர்பார்க்கிறார். அதனுடைய நன்மைக்காய் மாத்திரமே இருக்கிறது. அந்த சோதனைக்கூடாக நீங்க நடந்து வெளியில வந்த பிறகு உங்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்து விட்டு அதில் நீங்க அந்த சோதனையை கடந்து நீங்க வெளியில வர்றது வந்து நீங்க பாஸ் ஆகுறீங்களோ ஃபெயில் ஆகுறீங்களோ பொறுத்தல்ல. அதுல நீங்க என்ன ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க அந்த சோதனைக்குள்ளாக ஒரு ஜெயம் பெற்றவர்களாக வெளியே வருவீங்கன்னு சொன்னா வெரி குட் ஜாப், ஆனா இதுல நீ இதெல்லாம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்க தோற்று வெளியில வந்து வருவீங்கன்னு சொன்னா, ஓகே நீங்க இந்த காரியத்துல தோற்றுக்கிறாய், ஆகவே இந்த காரியங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணன்னு சொல்லி, நீங்க தோற்றாலும் ஜெயித்தாலும் உங்களுக்கு அதற்கு பிறகு கணக்கு காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படித்தான் எங்கள் தேவன் வழி நடத்துகிற விதமாயிருக்கிறது. அவர் கொடுக்கிற சோதனைகள் ஒருபோதும் உங்களை அழிக்காது. சில நேரங்கள் அந்த சோதனைகள் தான் உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற பயங்களை அது வெளியே கொண்டு வருகிறது. நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து காட்டுகிறது. மனிதர்களுடைய அங்கீகாரத்தின் மீது நீங்க எவ்வளவு சார்ந்திருக்கிறீங்க, மனிதர்களுடைய அங்கீகாரத்தை கொண்டு உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் எவ்வளவாய் கட்டி வைத்திருக்கிறீங்க என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக அந்த சோதனைகள் சில நேரத்தில் பயன்படுகிறது. உங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உண்மையான விசுவாசத்தின் அளவு எந்த அளவுகோல்ல இருக்கிறது என்பதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இந்த சோதனை உங்களுக்கு ஒரு வழிவகுக்கிறது. கண்மாணவர்களே, ஆகவே சில சோதனைகள் உங்களுடைய அடையாளத்தை அழிக்க வருவது போல வெளியில தெரிந்தாலும் தேவனுடைய கையில் அது உங்களுக்கு ஒரு உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக மாறுகிறது. யோபுவால தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவனால தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை, ஒரு பதிலை பெற முடியவில்லை. அப்படியான இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமாய் ஒரு ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. தேவன் அமைதியா இருக்கிற இந்த தருணத்துல ஒரு ரெண்டு காரியங்கள் கட்டாயமாய், இது எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கிற காரியம். நான் இன்றைக்கு எடுக்கிற இந்த செய்தி வந்து எல்லா தேவனுடைய பிள்ளைகளாலும் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவத்தை தாண்டி வந்திருப்பார்கள், அல்லது இனிமேல் அந்த அனுபவத்தை பெறப்போகிறவர்களாக இருப்பார்கள், அல்லது அந்த அனுபவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் தேவனை தான் நேசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அடையாளம் அவரை ரெப்ரசன்ட் பண்ணி அவரை பிரதிபலிச்சு அது கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. இப்படியா இந்த இரண்டாவது கட்டமாக அவர் அமைதியா இருக்கிற தருணத்துல அங்கே தேவனுடைய குரலை தவிர மற்ற எல்லா குரலும் மிக லவுடா சத்தமா எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா கேட்ட குரல் எல்லாம் எப்ப தேவனுடைய குரல் அமைதியாகிறதோ அந்த தருணத்துலதான் மற்ற எல்லா குரலும் பயங்கர லவுடா மிக சத்தமா எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். முதலாவது மனிதர்களுடைய குரல்கள் வரும். யோபனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நண்பர்கள் அதிகமாய் பேச ஆரம்பித்தார்கள். சொல்லுகிறார்கள், நீ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பாவம் இருக்க வேண்டும், அதனாலதான் தேவன் உன்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய குரல் அங்கே யோபு 11:4-6 வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே சோபார் பேசும்போது யோபுனுடைய நீதியை குறித்து அவன் அங்கே குவெஸ்டன் எழுப்புவதை நீங்க வாசிக்கலாம். அதை வாசிப்போம், யோபு 11:4-6. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீ சொல்லுகிறீர், ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும், உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். அவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய நண்பர், உண்மையா தேவன் நீர் உம்முடைய சொல் சுத்தம் என்று சொல்லுகிறீர், நான் தேவனுடைய பார்வைக்கு மிக மிக பரிசுத்தமானவன் என்று உண்மை நீர் மெச்சிக்கொள்ளுகிறீர், ஆனால் தேவன் தன்னுடைய வாயை திறந்து அமைதியாயிருக்கிற தேவன் தன்னுடைய வாயை திறந்து பேசுவாராய் இருந்தால் ஆண்டவர் உமக்கு கொடுத்த தண்டனை வந்து இதுவரைக்கும் நீ தண்டிக்கப்பட்டது, அதாவது உம்முடைய பிள்ளைகளை இழந்தது, உம்முடைய செல்வங்களை இழந்தது, உம்முடைய ஒரு சுகபலத்தை இழந்தது, இது எல்லாமே நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு சரியான குறைவான தண்டனையைத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கலன்னு சொல்லி அறிந்து சந்தோஷப்படும் அப்படி என்று சொல்லி அங்கே யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து அவனுடைய நீதியை குறித்து அங்கே அவன் சூழ்நிலை யோபினுடைய சூழ்நிலையை வைத்து அவனுடைய அடையாளத்தை தீர்மானிக்க முயற்சி செய்வதனை நாங்கள் பார்க்க முடிகிறது. இது ஒரு மிகவும் ஆபத்தான தருணம். தேவன் அமைதியாக இருக்கும் போது மனிதர்களுடைய விளக்கங்களை, உங்களுடைய சூழ்நிலையை குறித்து உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் கொடுக்கிற விளக்கங்களை நீங்கள் தேவனுடைய குரலாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏனென்று சொன்னால் யோபினுடைய நண்பர்கள் பல விஷயங்களை பேசினாங்க, அவர்கள் நிறைய தேவனை மகிமைப்படுத்தி தான் பேசினாங்க, ஆனா இறுதியில தேவன் அவர்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவருடைய பேச்சை தேவன் கண்டிக்கிறதை தான் நாங்கள் வசனத்துல வாசிக்க முடிகிறது. இந்த மனிதர்களுடைய குரல்கள் பெரும்பாலும் முதல்ல எங்களை குற்றப்படுத்தும், ரெண்டாவது அது கேள்வி கேட்கும். யோபு 4:6 இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ என்று சொல்லி அவனே அங்க நோய்வாய்ப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போய் ரொம்ப நொந்து போய் இருக்கிற நிலைமையில அவனை பார்த்து அந்த நண்பன் கேட்கிறான், நீர் இப்ப வந்து இன்னும் நம்பிக்கையா இருக்கணும், இல்ல உம்முடைய உத்தமத்தை வச்சு நீர் இன்னும் நம்பிக்கையால இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அவனை இன்னும் அந்த அவனை திடப்படுத்துகிற வார்த்தைகள் இல்லாம இன்னும் எதிர்மறையாய் அவனை குற்றப்படுத்தி அவனுடைய நீதியை சந்தேகப்படுத்தி இப்படி அவர்கள் பல கேள்விகளை அங்கே எழுப்புகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. யோபு 6:26 வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து கேட்கிறான், நீங்க வந்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை நீங்க காட்டுல விடுறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அதை வாசிப்போம், அது ஒரு நல்ல வசனம். அது யோபு 6:26. கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களே. இன்றைக்கு அநேகருடைய நண்பர்கள், எங்களை சுற்றியுள்ள உறவுகளும் சரி சுற்றியுள்ள நபர்களும் சரி, இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் தெறிக்க விடுகிறார்கள், நம்பிக்கையற்ற வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறவர்களா இருக்கிறார்கள். கண்மான தேவ பிள்ளையே, நீங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க? அவன் கேட்கிறான், நீங்கள் என்னை ஏன் கடிந்து கொள்ளுகிறீர்கள், நீங்கள் ஏன் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை என்னை நோக்கி வீசுகிறீர்கள் என்று யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் அமைதியாக இருக்கிற காலகட்டத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கும் உங்களுக்கும் நடக்கலாம், ஆனால் இதுல நீங்க முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குரல்கள் எல்லாமே பெரும்பாலும் நீங்க அறியாத ஜனங்களிடத்திலிருந்து வராது. இந்த எல்லா குரல்களும், அதாவது நான் சொன்ன குரல்கள் எப்படிப்பட்ட குரல்னு சொன்னா, குற்றப்படுத்துகிறது, கேள்வி கேட்கிற, இந்த மாதிரி நம்பிக்கையற்ற வார்த்தைகளை, இது எல்லாத்தையுமே தருகிற குரல்கள் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களுடைய குரலா இருக்கும். இது ஒரு வேதனையான காரியம். நீங்க யாரையெல்லாம் நம்பி இருந்தீர்களோ, யாரெல்லாம் உங்களோடு வருவார்கள் என்று நினைத்திருந்தீங்களோ, யாரெல்லாம் நீங்க விழும்போது உங்களை தாங்கி பிடிப்பார்கள் என்று நினைத்தீங்களோ, யாரெல்லாம் எனக்காக கடைசி வரைக்கும் இருப்பார்கள் என்று, யார் மீதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் நீங்க வைத்திருந்தீங்களோ, அவர்களிடத்திலிருந்துதான் இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் வரும். இதை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பொய்யான அடையாளத்தை வைத்து கட்டி கொண்டிருப்போம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் யாரெல்லாம் எந்த மனிதர்கள் மீது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கிறோமோ, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் கட்டி வைத்து விடுகிறோம். அந்த வார்த்தைகளை நம்பி, அந்த வார்த்தைகளை கொண்டு மாத்திரம் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் என்னை பற்றி என்ன சொல்றாங்க, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, இல்லை நான் சொல்லுகிற காரியங்களை அவர்கள் ஆதரிக்கிறார்களா, அவர்கள் ஆதரிச்சா ஓகே அதுதான் என்னுடைய அடையாளம். இதெல்லாத்தையும் மற்றவர்கள் எங்களை குறித்து, இந்த குறிப்பிட்ட ஒரு நெருக்கமான ஒரு சில நபர்கள் எங்களை எப்படியா எங்களை அங்கீகரிக்கிறார்களோ, எப்படியா எங்களை ஆதரிக்கிறார்களோ, அதை வைத்து அநேக நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய அடையாளத்தை கட்டி விடுகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் எங்களுடைய அடையாளத்தை உடைத்து திரும்ப கட்டும் போது அவர் இதை அனுமதிக்கிறார். யாருடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் எங்களுக்கு பொய்யான அடையாளத்தை உருவாக்கினோமோ, அவர்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆப்போசிட்டா மாற்ற வைக்கிறார். நாங்கள் மனிதர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உடைப்பதற்காக, யாரெல்லாம் எங்களுக்கு உகந்தவர்கள் என்று சொல்லி ஒரு கோட்டையை கட்டி வைத்திருந்தோமோ, அந்த கோட்டையை ஆண்டவர் முதலாவது அதை தகர்த்தெறிகிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட மனிதர்கள், நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மூலமாய் சில வார்த்தைகள் நம்மீது தெரிவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது பயங்கரமா வலிக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு அந்நியன் பேசும்போது லேசா வலிச்சுட்டு போயிடும், பார் என்னை பத்தி தெரியாம கழிச்சுட்டு போறானே அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்க நன்றாய் அறிந்த ஒரு நபர், உங்களை பற்றி நன்றாய் அறிந்த நபர்கள் உங்களை பற்றி பேசும்போது அது பயங்கரமா வலிக்கும். அவர்கள் எனக்காக இருப்பாங்க, நான் விழும்போது எல்லாத்தையும் இழந்த பிறகு என்னை தாங்கி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச நபர்கள் எல்லாம் உங்களை விட்டு விட்டு, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்ததின் நிமித்தம் உங்க மீது ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தைகளை எறிந்து, உன் பாவத்தினாலதான், இதாலதான், அதாலதான் என்று சொல்லி உங்களை இன்னும் அந்த என்ன விழுந்தவன் மேல ஏறி மிதிச்சு நடக்கிறது போல துவண்டு போய் எல்லாவற்றையும் இழந்த அந்த யோபுவை போல, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, உங்களுக்கு இருந்த சகலவற்றையும் இழந்தவர்களாய் நீங்க நிர்கதியாய் இருக்கும் போது, இதெல்லாம் உங்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் ஆண்டவர் உனக்கு தண்டிக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர்கள் வார்த்தைகள் எறியும் போது ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை அல்லவா நாங்கள் இவ்வளவு நாட்களா என்னுடைய ஆவிக்குரிய அடையாளமாய் நம்பிக்கொண்டிருந்தேனே, இந்த வார்த்தைகளை வைத்தல்லவா என்னுடைய அடையாளம் இதுதான், ஓகே சொசைட்டில இந்த சமுதாயத்துல நான் இப்படிப்பட்டவன் தான், அவர்கள் கூறியது இப்படி, என்னை பற்றி அவங்க சொன்னது இப்படி, என்னை பற்றி அவங்க கதைச்சது இப்படி, ஆகவே இந்த வார்த்தைகள் தான் என்னுடைய அடையாளம் என்று நம்பிக்கொண்டிருந்தேனே. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஒரு உங்களோட ஆக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களை பயங்கரமா பிரைஸ் பண்ணுவாங்க. அப்ப தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டெஸ்டமனி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, வீடு, பணம், உயர்வு, அது இதன் சொல்லி எல்லாவற்றையும் இருக்கும் போது, ஆண்டவர் பயங்கரமா உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து உங்களுடைய சாட்சியை பார்த்து உங்களை பிரைஸ் பண்ணுவாங்க, இதுதான் உங்களுடைய அடையாளம், பாரு ஆண்டவர் எப்படியா ஒலிவ மர கன்றுகள் போல பிள்ளைகள் சுத்தி இருக்கிறார்கள், எப்படியா ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், இவன் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லி உங்களுடைய சாட்சி நன்றாக செழிப்பாக இருக்கும் போது, அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களை வந்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உங்களுக்கு சாட்சி கொடுப்பார்கள். ஆனால் எல்லாத்தையும் நீங்க இழந்த பிறகு, ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, நீங்க எல்லாவற்றையும் இழந்த பிறகு அதே வாய், எந்த வாய் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சாட்சி என்று சொல்லி உங்களை புகழ்ந்ததோ, அதே வாய் சொல்லும், பாரு ஆண்டவரோடு இவன் சரியா இல்லாததுனால எல்லாவற்றையும் இழந்து விட்டான் என்று சொல்லி. சில நேரத்துல ஆண்டவரை விட்டு நாங்க விலகி போகும்போது ஆண்டவருக்குரிய சில காரியங்களை வந்து நாங்க இழந்து போவோம். ஆனா எல்லா நேரத்திலையும் அல்ல அப்படி என்று சொன்னால், எல்லா செல்வ செழிப்பும் இருந்தால்தான் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் கூட செல்வ செழிப்போடு அநேகம் பேர் இருக்கிறார்கள். அப்படின்னா தேவன் அவர்களோடு எல்லாம் இருக்கிறேரா, அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்களா? இல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் இந்த உலக பிரகாரமான செல்வங்களையும் வைத்து ஒருவன் தேவனோடு இருக்கிறானா என்று சொல்லி சாட்சி கொடுப்பதற்கு அநேகர் இருக்கிறாங்க. அதை வைத்து நாங்கள் சாட்சி கொடுக்க கூடாது ஒரு நாளும். அவர்களுடைய கனிகளை பார்த்து, ஆவியின் கனிகளை பார்த்து ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய அடையாளத்துக்கு அழைத்து கொண்டு போகும் போது இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த பொய்யான வார்த்தைகளை நம்பி, இந்த பொய்யா எங்களுக்கு சாட்சி கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நம்பி நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோமோ, கோட்டை போல கட்டி வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை ஆண்டவர் முதலாவது உடைக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எங்களை நிராகரித்து எங்களை கதைக்கிறதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கிறார். அங்கே இரண்டாவதாய் நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது மற்ற மனிதர்களுடைய குரல் அதிகமாய் லவுடா கேட்கும், ஆண்டவர் அமைதியா இருக்கும் போது இரண்டாவதாய் கேட்கிற குரல் என்னவென்று சொன்னால், எங்களுடைய சொந்த குரல் எங்களுக்கு மிக அதிகமாய் கேட்கும். எங்களுடைய ஓன் வாய்ஸ், அந்த ஓன் வாய்ஸ் எங்களோட பேசும்போது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது நம் ஒரு ஒரு ரெண்டு விதமான காரியத்தை செய்யும். ஒரு பக்கம் வந்து நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். யோபனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோபன் மூன்றாவது அதிகாரம் அந்த முழு அதிகாரமே முதலாவது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் அவன் ஒரு நம்பிக்கையற்ற வசனங்களை பேச ஆரம்பிக்கிறான். நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் பிறந்த நாள் தெரியாமலே போயிருக்கலாம், நான் கருவிலேயே அழிந்து போயிருக்கலாம், நான் அப்போதே செத்திருக்கலாம் என்று சொல்லி தன்னை குறித்தே தாழ்வாய், ஒரு தன்னை தன்னுடைய பிறப்பையே சபித்து பேசுகிறவனாய் அவன் தன்னையே குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறான். அதே போல்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனங்களுடைய அடையாளத்தை மறுபடியுமாய் கட்டுகிற அந்த சமயத்தில் ஏற்படுகிற அமைதியை பார்த்து நாங்களும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசி நம்மை நாமே கீழே தள்ளி கொண்டிருக்கிறோம். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, நான் ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறேனே, நான் இல்லாமலே இருந்தா நல்லா இருக்குமே, நான் செத்துட்டா நல்லா இருக்குமே, நான் செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் பேசுகிறதை நாங்கள் இன்றைக்கு கேட்க முடிகிறது. வாழ்க்கையில ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாதபடி சில நேரங்கள் அமைதி, அவர் பக்கத்துல இருந்த அமைதி மாத்திரம் கிடைக்கும் போது, அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நாங்க எதை வேணாலும் சகிச்சிடலாம், எங்களை விட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் யோபுவை போல செல்வத்தை இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், பிள்ளைகளை இழக்கலாம், எல்லாத்தையுமே இழக்கலாம். அப்பெல்லாம் கூட வருகிற வழியை தாண்டி ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வருகிற மிகப்பெரிய வழி வந்து தேவனுடைய பிரசன்ஸ உணர முடியாம போகிறது. தேவன் தன்னோடு இருக்கிறத உணர முடியாம அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி அவரிடத்துல இருந்து ஒரு அமைதி வரும் பாருங்க, அதுதான் ஒரு மிக மிக கொடுமை, கொடுமையான கொடூரமான தருணம் அதுதான் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையனுடைய வாழ்க்கையில. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இந்த யோபுவை போல இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசி நம்மை நாமே கீழே தள்ளுகிறவர்களாய் ஒருவேளை நாங்கள் காணப்படலாம். எங்களுடைய சுய குரல் இன்னொரு காரியம் என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய சுய நீதியையும் பெருமையையும் பேச ஆரம்பித்து விடுகிறது. ஒரு பக்கம் நம்பிக்கையற்ற வார்த்தையை பேசும், அப்படியே பேசி பேசி ஸ்டார்டிங்ல ஆண்டவர்கிட்ட குரலை கேட்க முடியலன்னு சொன்ன உடனே நாங்கள் எங்களையே சபித்து கொண்டிருப்போம், எங்களையே கீழே தள்ளி கொண்டிருப்போம். ஆனால் போக போக போக போக அந்த இருதயம் வந்து ஒரு மாதிரி கல்லாகி கடினப்பட்டு ஆண்டவருடைய சத்தத்தை ரொம்ப நாள் கேட்க முடியலன்னு அது கல்லாகி என்ன செய்யும் என்று சொன்னால், அதுக்குள்ளே சுயநீதியும் பெருமையும் வர ஆரம்பித்து விடும். நான் எல்லாத்தையுமே சரியாத்தானே செய்தேன், கடவுளுக்கு முன்பதாக நான் பர்ஃபெக்டா தானே இருந்தேன், நான் உண்மையா தானே நடந்து கொண்டேன், நான் தசமபாகம் கொடுத்தேனே, காணிக்கை கொடுத்தேனே, அந்த ஊழியத்தை செய்தேனே, இதை செய்தேனே, இவர்களுக்காக இவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்தேனே, ஆண்டவருக்காக நான் அதையெல்லாம் செய்தேனே. அப்படி இருக்கும் போது ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் நியாயம் இல்லாமல் ஆண்டவர் அனுமதித்து விட்டார் என்று சொல்லி நினைக்க ஆரம்பித்து ஆண்டவருக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவரே நீங்க இதை செய்திருக்க கூடாது, இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே ஜட்ஜ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். யோபுவும் அதைத்தான் செய்கிறான். அங்கே அவன் வந்து மூன்றாவது அதிகாரத்துல தான் பிறந்திருக்க கூடாது என்று சபித்து பேசுகிறான் அவன். அதுக்கு பிறகு 23வது அதிகாரம் வரும்போது அவன் சொல்லுகிறான், நான் அவரை எங்கே எங்கே அதை வாசிப்போம். 23, யோபு 23 மூன்றாவது நாலாவது வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பதாக நான் வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். எவ்வளவு இதா சொல்லுகிறான் பாருங்க. இத அவன் சொல்லுகிறதுக்கு காரணம் சொல்றான், நான் ஆண்டவரை எங்க சந்திக்கலாம், ஆண்டவர் அவன் தேடுகிறான், எல்லா பக்கத்துலயும் தேடுகிறான், அவரை பார்க்க முடியல. அதனால அவர் அவருடைய அமைதி மாத்திரம்தான் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை இந்த அமைதி ஆண்டவர் எங்கேயுமே என்னால பார்க்க முடியல, அவர் ஒருவேளை பார்த்துட்டேன்னு சொன்னா அவருக்கு முன்பதாக நான், அவர் ஆசனத்துக்கு அவர் இருக்கைக்கு முன்பதாக நான் வந்து நின்று என்னுடைய நியாயத்தையெல்லாம் லைனா அடுக்கி வைப்பேன்னு சொல்லுகிறான். இது அவன் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க இந்த யோபுனுடைய ஸ்டார்டிங்ல முதலாவது அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே யோபு வந்து எல்லாவற்றையுமே சரியாய் செய்கிறவனாய் இருந்தான். அவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள் எங்கேயாவது ஒன்றாய் கூடி அவர்கள் வந்து விருந்து செய்தாலும், அந்த விருந்து முடிந்த பிறகு யோபு அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருக்க கூடுமோ என்று அவர்களுக்காக எண்ணி அவர்களுக்காக பழி செலுத்துவானாம். ஏனென்றா பிள்ளைகள் ஏதாவது தவறுதலா செய்திருந்தா அது தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக பாவமாகிவிடும் என்று சொல்லி அவன் கவலைப்பட்டதுனால எல்லாமே சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கான காரியங்களை பார்த்து பார்த்து செய்தவனாய் வாழ்ந்தான். அவன் உண்மையிலேயே தேவ பக்தி உள்ள மனிதன் தான். ஆனால் இங்கே ஒரு நுட்பமான ஒரு காரியம் நடக்கிறது. யோபுவுக்கே தெரியாமல் அவனுக்குள்ளே அவனுடைய நீதியை பற்றிய ஒரு சுயநீதியின் பெருமை அங்கே உருவாகி இருக்கலாம். நான் சரியாக தானே நடந்து கொண்டேன், நான் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாகத்தானே இருந்தேன் என்ற எண்ணம் அவனையும் அறியாமல் அவனுடைய சூழ்நிலையின் காரணமாய், தேவனுடைய அமைதியின் காரணமாய் அவனுக்குள்ளே அது பழுகி பெருக ஆரம்பித்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது என அன்பானவர்களே. அநேக நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்க கூடாது, நான் எல்லாம் சரியாய்த்தானே செய்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய சுய நீதி அதிகமாய் பேச ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு பக்கம் சுயநீதி, இன்னொரு பக்கம் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள், இது ரெண்டுமே நம்முடைய சொந்த குரல்ல வெளிப்பாடு. தேவன் பேசாத நேரத்துல நம்முடைய மனது பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை இல்லை. நம்முடைய வலி உண்மைதான், எங்களுடைய கேள்விகள் எல்லாம் உண்மைதான், எங்களுடைய கண்ணீர் எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வலியிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு நாளும் உண்மையான வார்த்தைகள் அல்ல. அதனாலதான் தேவன் வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய இருதயத்தை குரலை நாங்க நம்ப கூடாது. இந்த உலகம் சொல்லும், ஃபாலோ யுவர் ஹார்ட் என்று சொல்லும், உங்களுடைய மனதுக்கு எது சரியா படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வேதம் எங்களுக்கு அப்படி எதிர்மறையான காரியத்தை சொல்லுகிறது. இருதயம் வந்து வஞ்சனையானது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹார்ட் இஸ் டிசீட்ஃபுல் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உலகம் ஹார்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லுகிறது. வேதம் வந்து இருதயத்தின் யோசனைகளை நாங்கள் ஒருபோதும் நம்ப கூடாது என்று சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அங்கே இருதயம் வந்து இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுகிறோம் என்பது உண்மையாக இருக்கலாம். நான் இன்றைக்கு போற பாதை நிமித்தம் அந்த வலி உண்மையா இருக்கலாம். ஆனால் நாங்க ஃபீல் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் உண்மை இல்லை. அந்த நிமிஷத்துல இருதயம் அப்படி ஃபீல் பண்ணும், நான் அடுத்த நிமிஷமே அது வந்து மாறிடும். இன்றைக்கு நாங்க ஃபீல் பண்ணுகிறது நாளைக்கு வேறொரு ஃபீலிங்கா மாறிடலாம். இன்று நம்முடைய இருதயம் வந்து ஒரு காரியத்தை சொல்லும், நாளைக்கு இன்னொன்றை சொல்லும். ஆனால் மாறாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுகிறோமோ அதை வைத்து எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் கட்டக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வைத்து நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை கட்டக்கூடாது. எங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை கட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசித்தவர்களாய்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்ட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் அடையாளத்தை நாங்கள் கட்ட வேண்டும். மனிதர்களுடைய குரல்கள் மாறிவிடலாம், எங்களுடைய உணர்வுகள் மாறிவிடலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. அதனால்தான் தேவன் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது மனிதர்களுடைய குரல்ல இருந்து எங்களை பிரிக்கிறார், உங்களுடைய சொந்த குரல்ல இருந்து எங்களை பிரிக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய குரலை மாத்திரம் கேளு, என்னுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பு, அதன் மீது உங்களுடைய வாழ்க்கையை கட்டு என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அமைதியாக இருக்கிறது போல உங்களுக்கு தோணும் போது, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க போய் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா பயப்படாதீங்க. தேவன் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு விட்டு விட்டார் என்று அர்த்தம் இல்லை. தேவனுடைய அமைதி அவர் அந்த இடத்துல இல்லை என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. தேவன் அமைதியா இருக்கிறார், ஆனா அங்கேதான் இருக்கிறார். தேவன் உங்களை மறந்து விடவில்லை. தேவனுடைய அமைதி அவருடைய இல்லாமை அல்ல, அது அவருடைய ஆழமான செயல்பாட்டை குறிக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த அமைதியில நாங்க என்னதான் செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் உழந்த பிற்பாடு தேவன் இப்படி அமைதியாக இருக்கிறார், அப்ப நான் என்னதான் செய்ய வேண்டும்? எப்படி நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும்? அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அந்த அமைதியிலும் அவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும். நீங்க அழுதாலும் அவரோட அழுங்க, புலம்பினாலும் அவரிடத்துல புலம்புங்க, விசுவாசம் குறைகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல போய், ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் குறைகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவருடைய பாதத்திலே விழுந்துருங்க. நீங்க ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்து விட்டதை போல உணர்ந்து கொண்டாலும் அந்த விழுந்த இடத்துல இருந்தே தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்க. யோபு அதைத்தான் செய்தான். அவன் நிறைய புலம்பினான், நிறைய கேள்வி கேட்டான், அவனுடைய பிறப்பையே அவன் சபித்து பேசினான். ஆனால் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் குற்றப்படுத்தினார்கள், எல்லாமே நடந்துச்சு. ஆனா ஒருபோதும் அவன் தேவனை விட்டு விடவில்லை. தேவன் பேச ஆரம்பித்த உடனே அவனுடைய வாயை பொத்தி கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யோபு கேட்ட கேள்விக்கெல்லாம் தேவன் அவனை அழிக்கோ தேவன் அவனை அழிக்கணும்னு நினைக்கல, பதிலாக அவனை பார்த்து பதில் சொல்லுகிறவராயிருந்தார். அதனால உங்களுடைய தேவனுடைய அமைதியான நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய காணப்படுமாயின். உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கொண்டு போய் மனிதர்களிடத்துல கேட்காதீங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லி உங்களுடைய இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களுக்கும் நீங்க செவி கொடுக்காதீங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல கொண்டு போங்க. ஒருவேளை நீங்க முதல் கட்டத்தை தாண்டி தேவன் உங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டுகிற ப்ராசஸ்ல இருப்பாராயிருந்தால், எல்லாவற்றையும் இழந்து இப்ப தேவனுடைய அமைதியான அந்த ஃபேஸுக்குள்ள நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா, தேவனுடைய பாதத்தை இறுக படித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு எதுவுமே புரியல, ஆண்டவரே உங்களுடைய குரலை என்னால சரியா கேட்க முடியவில்லை, ஆனா நான் உண்மை விட்டு விட மாட்டேன், நான் விழுந்து போய் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா விழுந்த இடத்துல நான் உங்களுடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுவேன், எனக்கு நீங்க எப்ப பதில் சொல்றீங்களோ பதில் சொல்லுங்க ஆண்டவர். ஏனென்று சொன்னால் உங்களுடைய நேரம், நீங்க சரியான நேரத்துல பதில் கொடுக்கிற தேவன். தேவன் அமைதியா இருக்கலாம், ஆனால் அவர் அங்க இல்லாம இல்ல. நீங்க அதை நம்பும் போது அவர் பேசாத நேரத்திலும் அவரை நம்புங்க. அவர் பதில் கொடுக்காத நேரம் போல தெரிந்தாலும் அவரை பற்றி கொள்ளுங்க. ஏனென்றால் ஒரு நாள் அந்த அமைதியை திரும்பி நீங்க பார்க்கும் போது புரிந்து கொள்வீங்க, ஆண்டவர் அமைதியா இருந்தார் என்றுதான் சொல்லிதான் நான் நினைத்தேன். ஆனால் அந்த அமைதியான காலத்தில் தான் அவர் என்னிடம் இன்னும் நெருக்கமாக எனக்குள்ளேயே இருந்தார் என்று சொல்லி நீங்க சாட்சி கொடுக்கிறவர்களா உங்களுடைய வாழ்க்கை மாறும். யோபு சொன்னதை போல, நான் தேவனை பற்றி கேள்விப்பட்டேன் என்பதில இருந்து நான் தேவனையின் கண்களாலே பார்த்தேன் என்று சொல்லி தேவனை அனுபவிக்கிறேன் என்கின்ற சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் என கண்பானவர்களே. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய அடையாளத்தை நீங்க திரும்ப கட்டி கொண்டிருக்கிற அனுபவத்திலே அவர்கள் போய்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே முதல் ஃபேஸ்ல எல்லாவற்றையும் இழந்து விட்டு, யோபுவ போல எல்லாவற்றையும் இழந்து விட்டு, ஆண்டவரே இப்போ ஒருவேளை உங்களுடைய அந்த அமைதி, தேவனுடைய அமைதி என்கின்ற அந்த ஃபேஸுக்குள்ள, அந்த காலகட்டத்துக்குள்ள ஆண்டவரே இருந்து கொண்டு, ஐயோ எனக்கு தேவன் பதில் சொல்லவில்லை என்று சொல்லி அவர்களை குற்றப்படுத்த மற்றவர்களுடைய குரலுக்கும், தங்களுடைய சுய சுய நீதியையும் வெறுப்பையும் உண்டாக்குற சுய குரலுக்கு செவி கொடுத்து கொண்டிருப்பார்களா இருந்தால், ஆண்டவரே அவருடைய இருதயத்தை நீங்க தொடுங்க. ஆண்டவரே சுவாமி, நீங்க அமைதியா இருந்தாலும் நீங்க அவர்களுடைய தேவன் என்பதை ஆண்டவரே மறந்து விடாமல் விசுவாசத்தை இறுக பற்றி கொள்ள அவளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பார் என்கின்ற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய், உம்முடைய பாதத்தை இன்னும் வருக பிடித்து கொண்டவர்களாய், நீர் அமைதியாய் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்காதது போல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவருடைய அடையாளத்தை நிர்ணயித்து விடாதபடி, உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி ஆண்டவரே, உமக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாய், உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க கிருப செய்யுங்கப்பா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே உடைந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே பலவீனப்பட்டவர்களா இதை கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த வார்த்தைகள் அவர்கள் அவர்களை கட்டட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவர்களை தேற்றட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு நீங்க அவருடைய அடையாளத்தை திரும்ப கட்டுகிற வரைக்கும், முழுதாய் கட்டி முடிக்கிற வரைக்கும், உண்மை நம்பினவர்களாய் உம்முடைய முகத்தை தரிசிக்க உனக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உன்னை கரம் நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை. ஜோபுடின் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரை இழுத்து, ஆண்டவரை இறுகி பிடித்து கொண்டா, அதே போல அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். கத்தட நாமத்தை உயர்த்தவங்களையும் கத்தன் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே, நாங்க புலம்புகிறோம், அழுகிறோம், எல்லாமே செய்யறோம், ஆனா அவர் அமைதியா இருக்கும் பொழுது நாங்க முறுமுறுக்கிறோம். ஆமே, அதை நான் உணர்ந்து கொண்ட நான் அந்த சமயத்தில் நான் முறுத்தது உண்டு. ஆனால் கர்த்தருக்கு நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் இன்னமும் அவர் அமைதியாக இருந்தாலும் எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆனால் இப்படியா அவர்கள் அருமையான வார்த்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். அது என்ன ரியலி டச் மை ஹார்ட். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உங்கள் செய்தியை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் என்ன ஒவ்வொரு விதமாக என்னை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். என்னை மட்டுமில்லை கேட்டுக்கொண்டிருந்த யாவரையும் யாவருக்கும் இந்த வார்த்தையில் கர்த்தர் அனுப்பி எங்களை உயிர்ப்பித்தார். அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. நன்றி.
0: காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
1: ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம். ஆசீர்வதி